நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 31 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடி மாதம் 6 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 22 தேதி புதன்கிழமை. இனி கோகிலத்வனி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை கோகிலத்வனி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: விருந்தோம்பல் 9 அதிகாரம் முதல் குரட்பா.

மனைவியோடு வீட்டிலிருந்து பொருளை பாதுகாத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை உபசரித்து அவர்களுக்கு உதவி செய்வதற்கே ஆகும்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் இனிய அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். திருச்சி, சேலம், மங்கலன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஏ சாஜிதா பேகம் அவர்கள். 6:15 தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்தராகம். 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை வேளாண்மை செய்திச் சுருள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மலரும் காலை மலர். இதில் தமிழ் அமுதம் முனைவர் ஜா சலேத் அவர்கள் வழங்க கேட்கலாம். தொடர்ந்து சேவை செய்திகள். தஞ்சை மனநல மருத்துவர் டாக்டர் எம் உஷா நந்தினி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். எட்டு மணிக்கு இதயராகும். 8:30 திருச்சி, சேலம், மங்கலன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 திருச்சி, சேலம், மங்கலன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பில் அதுவா இதுவா, மாணவர்களின் கல்வி வெற்றியை தீர்மானிப்பது கடுமையான முயற்சியா, மன அழுத்தமற்ற பயிற்சியா, கவிஞர் தங்கமூர்த்தி அவர்களின் பங்கேற்பில். 10:00 உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருப்பட பாடல்கள் வேலைக்காரன் எஜமான் திரைப்படங்களிலிருந்து. 11:00 திருச்சி, சேலம், மங்கலன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:10 மங்கீர் உலகத்தில் தொழிலில் தடம் பதிக்கும் பெண்கள். 1:00 தேனிசை கீதங்களோடு வளம் வரும் மதுரை கீதம். 1:45 மாநில செய்திகள்.

2015 வேளாண் அரங்கத்தில் ஆடிப்பட்டத்திற்கான காய்கறி சாகுபடி தொழில்நுட்பங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் புழுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் பி. கவியரசு அவர்கள். 2:30 கிராம சமுதாயத்தில் வாய்ப்புகளின் வாசல் மக்கள் நலத்திட்ட

இடங்கள் குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி. 3 மணிக்கு வரும் இசைத்தூரல், 4 மணிக்கு வண்ண கோலங்கள். வழங்குவோர் வசந்தன் கோ. நான்கு 30க்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன்மாலை 5 மணிக்கு. 6க்கு ஆரவாரம், 6:15 உணவே மருந்து. வழங்குகிறார் சித்த மருத்துவர் வி ரத்தினம் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7 மணிக்கும் முதல் அலைவரிசையில் காலை 10:45 உற்சாகம் உச்சம். இதில் தடை அதை உடை தொழில் முனைவர் வி நாராயணன் அவர்களின் பங்கேற்பில்

25 இருக்கு திருச்சி சாரதாசின் உழவர் உலகம். இயற்கையோடு இணைவோம் தொடரில் சம்பாவில் என்ன செய்யலாம், காரைக்கால் இயற்கை வழி வேளாண் ஆர்வலர் எம் பாஸ்கர் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. 8 மணிக்கு கர்டைன் ரைசர் காமன்வெல்த் கேம் 2026. 8:30 இரவு இசை இனிமை. 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 9 மணிக்கு அரங்கிசையில் கே காயத்ரி அவர்கள் பாடியுள்ள பாட்டு, எஸ்பி அனந்தபத்மநாபா வயலின், டெல்லி எஸ் சாய்ராம் மிருதங்கம், ஜி சந்திரசேகர சர்மா கடம். 12:10 சங்கீத சாரலில் எஸ் பார்த்தசாரதி அவர்கள் வாசித்துள்ள நாதஸ்வரம். 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. 7:10 திருவாரூர் மாவட்ட செய்தி மடல். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 9:15 செய்தி சுடர். 10 மணிக்கு நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின்போது இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரண்டு நாள் பயணமாக இன்று பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா செல்கிறார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதே அரசின் முக்கிய இலக்கு என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தேயிலை தொழிற்சாலையில் மாநில அமைச்சர் திரு மதன்ராஜா நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாநில அரசு முறையாக செய்து தர வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாநகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கூடுதல் தலைமைச் செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 4 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று சக வீராங்கனை உனாட்டி ஹூடாவை எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி கேட்கலாம் பாரதிப்பன்.

0: ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
1: எண்ணியரும் திண்ணியரும். மனிதன் வெற்றியாளனாக திகழ வள்ளுவர் கூறும் ரகசியத்தை உரைக்கிறேன், கேளுங்கள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின் இக்குறட்பா வெற்றியை உருவாக்கும் மன உறுதியின் மாண்பு கூறும் குறட்பா. எண்ணம் மனித வாழ்வின் அடித்தளம். நல்ல எண்ணங்களை நாளும் மனதில் விதைத்தால் வாழ்க்கை சிறப்படையும். எந்த ஒரு மனிதனும் தனக்கான இலக்கை வகுத்து கொள்ள வேண்டுமெனில் அவர் சிந்தையில் தெளிவுடையவராக இருத்தல் வேண்டும். அந்த தெளிவே அவருக்கு மன உறுதியை வலுப்படுத்தும். மன உறுதி கொண்டோரையே வள்ளுவர் திண்ணியர் என்கிறார். முண்டாசுக் கவிஞன் பாரதியும் மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் என்கிறார் என்று வீரத் திருவிழி திறக்கப் பாடுவது அனுபவச்சாரத்தின் உச்சமல்லவா? தேச விடுதலையை தெய்வ விடுதலையாகக் கண்டவன் பாரதி. அந்த உறுதிப்பாடும் சிந்தை தெளிவுமே பாரத தேசமென்று பாரதியை தோள் கொட்டச் சொன்னது போலும். நாடும் வளமும் செழித்திருக்க நான் மட்டும் இங்கு பசித்திருக்க என்ற தனி மனிதனின் அடிப்படை தேவைக்கு அன்றே குரல் கொடுத்தவன் பாரதி. தனியொருவனுக்கு உணவில்லையெனில் ஜெகத்தினை எழித்திடுவோம் என்ற பாரதியின் மன உறுதி பாடும் நமக்கும் துணிவை தருமே. வாழ்வில் நாம் எப்போதும் ஒன்றை கடைபிடிக்க வேண்டும். எந்த ஒரு செயலையும் ஆராயாமல் சிந்திக்காமல் செயலாற்றக்கூடாது. உள்ள உறுதி இல்லாதவர்கள் ஒரு செயலில் எண்ணி தெளிவு பெறுவதற்கு முன்பே இறங்கிவிடுவார்கள். அது அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்திக் கொண்டேதான் இருக்கும். அதனால் அத்தகையோரைத்தான் வள்ளுவப் பெருந்தகை எண்ணி துணிக

மனுகருமம் என்று கடிந்துரைக்கின்றார். ஏனெனில் மனிதனை ஆளுமை மிக்கவனாக்குவது அவனது எண்ணங்களும் மன உறுதியுமே. நாம் இன்று காணும் அனைத்து ஆளுமைகளும் தலைமைத்துவத்தோடு திகழ்வதற்கு அவர்தம் எண்ணங்களில் வலிமையும் உள்ளத்து உறுதியுமே காரணமாகி இருக்கின்றது. இப்படி வாழ்வாங்கு வாழ்வதற்கு உயர்ந்த எண்ணங்களை மட்டுமே நம் சிந்தையில் விதைத்திருப்பார்கள். யாருக்கும் அஞ்சாத நெறி இத்தகைய தலைமைத்துவத்திற்கு அடையாளமாகின்றது. சாமானியனை கூட சகித்து கொண்டு ஏதோ ஒன்றை போரபோக்கில் வாழச் சொல்லவில்லை வள்ளுவப் பெருந்தகை. அவர் கூறியிருக்கின்றார், தோன்றின் புகழொடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்கிறார். புகழ் தரத்தக்க செயல்களை செய்வதற்கு மனவலிமை கட்டாயம் வேண்டும். தோல்விகளைக் கண்டு துவளாத மனத்தோடு இருப்பவர்

0: ஆதாயம் வேண்டும். தோல்விகளைக் கண்டு துவளாத மனத்தோடு இருப்பவர்களாலேயே வெற்றியின் கனியை சுவைக்க முடியும். சிலப்பதிகார கண்ணகி ஈராயிரம் ஆண்டு கடந்து இன்றும் புகழுடன் இலக்கியத்தில் வாழ்ந்து வருகிறாள். அதற்கு என்ன காரணம்? தன் கணவன் கள்வன் அல்லன் என்ற அசைக்க முடியாத தெளிந்த எண்ணமும், அந்த எண்ணமே அவளுக்கு துணிச்சலான மன உறுதியையும் தந்து நாடாளும் மன்னனிடமே நேரில் சென்று நீதி கேட்க வைத்தது. இதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டும். அதுபோல் கம்பராமாயணத்தில் கடவுளாக இருப்பினும் ராமனின் வாழ்க்கை முழுவதும் போராடி போராடியே இறுதியில் அரியணை ஏறுகிறான். வனவாசம் சென்றபோதும் அவன் நம்பிக்கையை இழக்கவில்லையே, போரில் நின்றபோதும் அவன் மன உறுதியை கைவிடவில்லையே. அதனாலேயே ராமனின் புகழை இன்றும் இலக்கியங்கள் பறைசாற்றிக் கொண்டே இருக்கின்றன. நால்வகை படை திரட்டிக் கொண்டு சென்ற நம் பழந்தமிழ் மன்னர்களின் மன வலிமையே அவர்களின் பேராண்மைக்கு சான்றுரைக்கின்றன. நாடாளும் மன்னனாக இருப்பினும் அவனை இடித்துரைத்து நீ செய்வது தவறு என்று சுட்டிக்காட்ட அன்றைய தமிழ்ப்புலவர்கள் தயங்கியதே இல்லை. காரணம், அவர்கள் கொண்டிருந்த தமிழ்ப்புலமையில் அவர்களுக்கிருந்த தெளிந்த சிந்தையும் அது தந்த மன உறுதியுமே. மன்னனாக இருப்பினும் அவனது எதிர்நின்று பேசக்கூடிய துணிவை அது தந்துள்ளது. மன்னனைக் காட்டினும் கற்றோன் சிறப்புடையவன். மன்னனுக்கு தன் நாட்டை காப்பது மட்டுமே கடமை, அதுவே பெருமை. ஆனால் மாசறக் கற்றோனுக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்பதே தமிழ் வழி நாம் கண்ட உண்மை. எனவே சிந்தையில் தெளிவும் கொண்ட செயலில் மன உறுதியும் கொண்டிருத்தல் வேண்டும். இப்படி எத்தனை எத்தனையோ சான்றோர்கள் நமக்கு கற்றுத்தந்த வலிமையான எண்ணங்களும் உறுதியான மனமுமே நம்மை நேரிய பாதையில் வழிநடத்துவதற்கான விடிவெள்ளியாகும் என்பதை நாம் மனதில் கொண்டு செயலாற்றினால் இந்த நாள் மட்டுமல்ல எந்த நாளும் இனிய நாளாகும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

இசை மனதை வருடும், பக்தி ஆன்மாவை வருடும். இந்த இரண்டும் ஒன்றிணையும் போது பிறப்பது ஆனந்தம். ஆனந்தத்தை இசையின் வழியே உங்களிடம் கொண்டு சேர்க்க பக்தி மனம் வீச வருகின்றது ஆனந்தராகம். ஆனந்தராகத்தின் முதல் பாடல் கே. வீரமணி, ராதா குரல்களில்.

உங்களை நீங்களே நம்பும் நாளே உங்கள் வெற்றியின் முதல் நாள். முடியாது என்று நினைக்கும் மனதை விட முயற்சி செய்யும் மனமே வலிமையானது. வரும் பாடல் எம்எல் ஸ்ரீகாந்த், சரளா குரல்களில்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இது பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம். திருச்சி பாலக்கரை உலக மீட்பர் பசிலிக்கா சகாயமாதா திருத்தலம் பேராலய 146 பங்குனி பெருவிழாவில் இன்று மாலை 6:15 காசு பணம் துட்டு என்னும் தலைப்பில் மறையுரை கருத்துக்கள். ஆனந்தராகம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எஸ் என் சுரேந்தர், பி எஸ் சசிரேகா பாடியிருக்கும் பாடல்.

0: நாம் கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.
1: வேளாண் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 6 நாள் புதன்கிழமை. இப்போது வேளாண்மை செய்தி சுருள். 3 கண்கள் கொண்ட இயற்கை வழங்கிய கற்பக தரு தென்னை. இளநீரை உறிஞ்சி குடித்தால் சுவை இனிக்கும். தூக்கி எறிந்த மட்டை நாராகும், கயிறாகும், சிறுநீர் கோளாறு தீர்க்கும் மருந்தாகும். இப்படி பலன்களை அள்ளி தரக்கூடியதுதான் தென்னை மரம். ஆனால் ஆண்டு முழுதும் பலன் தந்தாலும் தென்னையினை சாகுபடி செய்யும் விவசாயிகள் சந்திக்கும் சவால்கள் ஏராளம். அவற்றில் முக்கியமானது தென்னை மரங்களையே அழிக்கக்கூடிய பூச்சிகள்தான் பெரும் சவால். தென்னை சாகுபடியில் மகசூல் இழப்பை தவிர்த்திடும் வகையில் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிர் பாதுகாப்பு இயக்குநரக இயக்குநர் முனைவர் மு. சாந்தி அவர்கள் உயிரியல் காரணிகள் மூலம் தென்னை சுருள் வெள்ளை பூச்சியினை மேலாண்மை செய்வது குறித்து எடுத்துரைக்கிறார்.
2: தென்னையை பொறுத்த வரைக்கும் சுருள் வெள்ளை ஈ அப்படிங்கிற ஒரு ஈ சென்ட்ரல் அமெரிக்காலேருந்து 2016 வருடங்கள் நம்ம பொள்ளாச்சியில முதல்ல தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பதிவு செஞ்சோம். ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க எல்லா பக்கமும் பரவிட்டு இந்த நாள் நமக்கு இந்த மரத்தினுடைய வெளிச்சேர்க்கை பாதிக்கப்படுது. இதோட சார உறிஞ்சி இந்த பூச்சிகள் சாப்பிட்றதுனால அந்த பயிர்களுடைய மகசூல் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை கட்டுப்படுத்துறதுக்கு இயற்கையாவே ஒட்டுண்ணிகள் மற்றும் இறைவிழுங்கிகள் நமக்கு இருக்குது. அது போக மஞ்சள் ஒட்டும் பொறி அப்படிங்கிற பொறிகள், அதாவது 5x1.5 அப்படிங்கிற அகலத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் தாள மரத்துக்கு இடையில கட்டுறதோ இல்ல மரத்தண்டுகளை சுத்தி கட்டியோ அது மேல ஒட்டக்கூடிய தன்மையுள்ள பொருட்கள், அதாவது பிசுபிசுப்பா இருக்கக்கூடிய பொருட்கள், விளக்கெண்ணெய் மாதிரி பொருட்களை தடவி வைக்கிறது மூலமா இந்த பூச்சிகள் கவர்ந்தெழுக்கப்பட்டு அதுல ஒட்டுறதுனால நம்ம பூச்சியோட நடமாட்டத்தை கண்காணிக்கலாம், இது மூலமா கட்டுப்படுத்தவும் செய்யலாம். பூச்சியோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு, நமக்கு தண்ணி வசதி இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த இலைகள் மேல நம்ம பீச்சி அடிக்கிறது மூலமா இந்த பூச்சிகளை நம்ம அந்த மரத்துல இருந்து தாக்குதலை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது போக என்கார்ஷியா அப்படிங்கிற ஒட்டுண்ணி நம்ம வயல்லயே இருக்கும், இயற்கையாவே வரக்கூடிய ஒரு எதிரி. இதோட எண்ணிக்கையை பெருக்கிறதுக்காக வாழை இல்லைன்னா கல்வாழை இல்லைன்னா சீத்தா மரம் ஒரு ஏக்கருக்கு 20 அப்படிங்கிற எண்ணிக்கையில வயல்ல அங்காங்க நம்ம நடுறது மூலமா இந்த என்கார்ஷியா அப்படிங்கிற ஒட்டுணியோட எண்ணிக்கையை வயல்லயே நம்ம அதிகரிக்க செஞ்சு வெள்ளை ஈய தாக்கி கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது போக இயற்கையா கட்டுப்படுத்துறதுக்கு நாங்க கண்டுபிடிச்சது கிரைசோபர்லா இறை ஒழுங்கி கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஒரு ஹெக்டேருக்கு 1000 அப்படிங்கிற எண்ணிக்கையில விடுறது மூலமா இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். ஒரு முறை விட்டுட்டு திரும்ப ஒரு 25-30 நாள் கழிச்சு திரும்பவும் விடுறது மூலமா இதோட எண்ணிக்கையை நம்ம பெருக்க முடியும். விவசாயிகளுக்கு இது உற்பத்தி பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. சோ பரவலா எல்லா பக்கமும் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால தமிழ்நாடுல 4 பாகத்திலயுமே இந்த இது கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஈச்சங்கோட்டை நம்ம சுவாமிநாதன் வேளாண்

0: மேலாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். இது போக தென்னை ஆராய்ச்சி நிலையம் ஆழியார் நகர், அங்க நமக்கு திருப்பதி சாரத்துல கன்னியாகுமரியிலையும் பையூர்ல தோட்டக்கலை கல்லூரியிலையுமே இந்த இறை விழுங்கிய உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு லேப் ஏற்பாடு பண்ணிருக்கோம். இப்ப இங்க நம்ம எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துல இது சிறப்பாக செயல்பட்டு ஒரு நாளைக்கு நமக்கு 50,000 அளவுக்கு இந்த இறை விழுங்கியோட முட்டை பருவம் நமக்கு கிடைக்குது. வயல்ல விடுறது முட்டை பருவத்தை தான் விடணும். இங்க முட்டை பருவம் 1,000 முட்டை அப்படிங்கறது ஒரு ஹெக்டேருக்கு நம்ம பரிந்துரைக்கிறோம். அது 450 ரூபாய் அப்படிங்கிற விலையில இங்க கிடைக்குது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தென்னை விவசாயிகளும் இங்கிருந்து பெற்று வயல்ல விட்டு இந்த வெள்ளை ஈயிலிருந்து நம்மளுடைய தென்னந்தோப்புகளை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இது மட்டும் இல்ல, சாறு உறிஞ்சும் பூச்சிகளாகிய அசுவினி, வெள்ளை ஈ இது மற்றும் அந்தி பூச்சிகளுடைய முட்டையுமே சாப்பிடக்கூடிய தன்மை உள்ளது. அதனால நம்ம காய்கறி பயிரிலேயோ இல்ல மற்ற பயிர்களில் வரக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு கூட இந்த இறைவிழுங்கிகளை நம்ம பயன்படுத்தலாம். அதனால இந்த இறைவிழுங்கி எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது இல்ல. நம்ம பகுதியில் உள்ள விவசாயிகள் இங்க கிடைக்கக்கூடியதை கண்டிப்பா உபயோகப்படுத்தி பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம்.
1: குறைந்த செலவில் அதே சமயம் இயற்கை முறையில் தென்னை சுருள் வெள்ளை பூச்சியினை கட்டுப்படுத்துவதால் சுற்றுச்சூழலும் பாதிக்காமல் இருக்கும், விவசாயிகளுக்கும் நிறைந்த லாபம் கிடைக்கும் என்பதை எடுத்துரைத்தார் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிர் பாதுகாப்பு இயக்குநரக இயக்குநர் முனைவர் மு சாந்தி அவர்கள். ஒட்டுண்ணிகள் இறை விழுங்கிகள் தேவைப்படும் விவசாயிகள் 9442562567 என் மீண்டும் 9442562567 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இதுவரை வேளாண்மை செய்தி சுருள் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து
2: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 22 தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். தமிழக கடலோர பகுதிகளில் லேசான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுது. இதன் காரணமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள்ல இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. பகல் நேர வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் உள் தமிழக பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் ஆடிப்பட்டத்துக்கு ஏற்ப நிலம் தயாரிப்பு பணிகளை மேற்கொள்ளலாம், விதைப்பு பணிகளை மேற்கொள்ளலாம். அடுத்ததாக தற்போது நிகழும் எல்னினோ காலநிலை தாக்கத்தால விளைச்சல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எல்னினோ பாதிப்பு தமிழ்நாட்டில் 26 மாவட்டங்கள்ல ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த எல்னினோ பாதிப்பு மூலமாக ஏற்படக்கூடிய விளைச்சல் இழப்பை தவிர்ப்பதற்கு விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம். திருச்சி மாவட்டத்தில் காரிஃப் பருவத்தில் சாகுபடி செய்யக்கூடிய குறுவை நெல், சோளம், நிலக்கடலை, பருத்தி பயிர்களுக்கு பாரத பிரதமருடைய பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழே பயிர் காப்பீடு செய்து கொள்ள முடியும். அடுத்ததாக நம்முடைய வேளாண் விளைபொருட்களை நல்ல விலை கிடைக்கக்கூடிய சந்தையில சந்தைப்படுத்தணும். அப்பதான் முழுமையான லாபம் கிடைக்கும். ஆண்டிமடம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நிலக்கடலை காய் ஏலம் நடந்துச்சு. முதல் தர நிலக்கடலை 1 குவிண்டால் 12,261 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக வேளாண் விளைபொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய முடியும்.
1: நிகழ்ச்சியில் இனி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வம்பன் 8 உளுந்து ரகம் சான்று நிலை விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனைக்கு தயாராக உள்ளது. தேவைப்படும் விவசாயிகள் அலுவலக வேலை நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நேரிலோ அல்லது பார்சலிலோ பெற்றுக்கொள்ளலாம். 1 கிலோ விதையின் விலை 120 ரூபாய். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 296-2854 மற்றொரு எண் 9715626796. தொலைபேசி எண்கள் மீண்டும் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 296-2854. மற்றொரு எண் 9715626796. இவ்வாறு

0: சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் வெண்பற்றி வளர்ப்பு என்ற தலைப்பில் இம்மாதம் 27, 28, 29 ஆகிய தேதிகளில் பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் வெண்பன்றி பண்ணையாளர்களின் வாழ்வாதாரம், ஊட்டச்சத்து தேவையை உறுதி செய்ய அறிவியல் ரீதியான வெண்பன்றி வளர்ப்பு, பண்ணை மேலாண்மை, நோய் தடுப்பு முறைகள், ஊட்டச்சத்து மற்றும் உணவளிப்பு மேலாண்மை, புதிய தொழில்நுட்பங்கள், சந்தை வாய்ப்புகள் குறித்தும் எடுத்துரைக்கப்படும். இப்பயிற்சியில் புதியதாக வெண்பன்றி வளர்ப்பை தொடங்க விரும்புவோர், சிறிய நடுத்தர பண்ணையாளர்கள் மற்றும் ஆர்வம் உள்ளோர் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் தொடர்புக்கு 8667395422 தொலைபேசி எண் மீண்டும் 8667395422. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் சம்பாவில் என்ன செய்யலாம்? காரைக்கால் இயற்கை வழி வேளாண் ஆர்வலர் எம் பாஸ்கர் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சி உங்களுக்காகவே, கேட்டு பயன் பெறுங்கள்.
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருப்பூர், கோவை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று தமிழகம் வருகிறார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று தமிழகம் வருகிறார். கோவையில் உள்ள தனியார் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் உள்ள அவினாசி லிங்கேஸ்வரர் கோவிலுக்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் செல்ல இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிரதமர் வீட்டிற்கு வெளியே திரு ராகுல்காந்தியும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தியதாக கூறியுள்ளார். மேலும் பாதுகாப்பு விதிமுறைகளை மதிக்காமல் அவர்கள் நடந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்துவதற்கு அரசு தயாராக உள்ளது என்பதை தெரிவித்த பின்னரும் ஜனநாயக முறையில் விவாதம் நடத்துவதற்கு பதிலாக காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சினையை அரசியலாக்கி வருகிறது என்று திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். மாணவர்களை அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீனும் குறை கூறியுள்ளார். இதனிடையே புதுதில்லியில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் கடந்த May 10 முதல் இதுவரை போதைப்பொருள் தொடர்பாக 2,890 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 3,845 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். 3,500 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்கால தலைமுறையினரை ஆரோக்கியமானவர்களாக உருவாக்க அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு விக்னேஷ் குறிப்பிட்டார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உடுமலையில் உள்ள திருமூர்த்தி அணை பகுதியில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,

0: சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அணைகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் மேம்பாட்டு பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று கூறினார். திருமூர்த்தி அணையிலிருந்து பெறப்படும் தண்ணீர் மூலம் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் சுமார் 380,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதாகவும் திரு அருண்ராஜ் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களிலும் கடந்த சில நாட்களாக ஆவின் பால் விநியோகம் குறைந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பால் உற்பத்தியாளர்களுக்கான கொள்முதல் விலையை ஆவின் நிறுவனம் குறைவாக வழங்குவதே இந்த தட்டுப்பாடுகளுக்கு காரணம் என்றும், அதனை உயர்த்தி வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாநில அரசு முறையாக செய்து தர வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். திருத்தணி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி கோவில் நில மோசடி தொடர்பான வழக்கில் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அடுத்த மாதம் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை 3 நாட்கள் அரசு விழாவாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஆண்டுதோறும் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் ஆடிப்பெருக்கு விழா அரசு விழாவாக 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை 3 நாட்கள் ஆடிப்பெருக்கு விழா அரசு விழாவாக ஒகேனக்கல்லில் நடைபெற உள்ளது. இதற்கான பல்வேறு முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. இந்த 3 நாட்களும் அரசின் பல்வேறு துறைகளை விளக்கும் வகையில் பல்துறை பணிவிளக்க கண்காட்சிக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் ஆடிப்பெருக்கு விழாவில் சுற்றுலாத்துறை, கலை பண்பாட்டுத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை சார்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதியில் ஒரு வளிமண்டல தாழ்வு பாதை நிலவுவதால் வட தமிழகம் மற்றும் உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஒரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. உள் தமிழகம் வட கடலோர மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதனிடையே தென்காசி மாவட்டத்தில் எல்நினோ தாக்கத்தால் வறட்சியான சூழல் நிலவுவதால் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள மாவட்டமாகும். இங்கு அடவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை, கடனாநதி அணை உள்ளிட்ட 5 அணைகள் கொண்ட மாவட்டம் என்பதால் விவசாயம் பிரதான தொழிலாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ள எல்நிலோ காரணமாக வெப்ப அலை என்பது மாவட்டத்தில் தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக 1000 கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் தரிசாக கிடக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் ராமநதி அணை மற்றும் கடனாநதி அணைகளிலிருந்து கார்பருவ சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக விவசாயிகள் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசெந்தில்.
0: இருவரி செய்திகள். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் எச்சரித்துள்ளார். யுக்ரைன் ராணுவ தலைமை தளபதி பதவியிலிருந்து அலெக்சாண்டர் சிரிஸ்கியை அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நீக்கியுள்ளார். கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரண்டு நாள் பயணமாக இன்று

0: பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா செல்கிறார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தேயிலை தொழிற்சாலையில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா நேற்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 1,85,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று வழங்கினார். தேனி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் வைத்தியநாதன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. சென்னையில் குறைந்த விலையில் தங்கம் வழங்குவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட 4 பேரை மாநகர காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 55,000 ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 4,50,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15 முதல் 30 வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 பேர் கொண்ட அணியில் மன்பிரீத் சிங், கோல் கீப்பர்கள் மோஹித் சூரஜ் கர்கேரா, ஜெர்மன் பிரீத் சிங், அமித் ரோஹிதாஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து சக வீராங்கனை உனாட்டி ஹூடாவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் திருப்பூர், கோவை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று தமிழகம் வருகிறார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட இயக்குநர் சித்தாமூர் விஜயராகவலு ஸ்ரீதர கிருஷ்ணன் என்ற CV ஸ்ரீதர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1933. 1954 வசனகர்த்தாவாக திரையுலகில் நுழைந்து 1959 முதல் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கி 30 மேல் திரையுலகில் ஆதிக்கம் செலுத்திய புதுமை இயக்குநர் CV ஸ்ரீதர். பாரதிதாசனாரின் மாணவரும் தலை சிறந்த தமிழ் கவிஞர்களில் ஒருவருமான வாணிதாசனின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1915. புதுச்சேரியில் பிறந்த இவரின் இயற்பெயர் ரங்கசாமி. தமிழ் ஆர்வத்தால் கவிதை எழுத தொடங்கிய இவரின் தொடுவானம், பாட்டரங்க பாடல்கள், வாணிதாசன் கவிதை தொகுப்புகள் ஆகியவை மிகவும் பிரபலமானவை. முதல் பெண் மருத்துவரும் சமூக போராளியும் தமிழ் ஆர்வலருமான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் நினைவு நாள் இன்று. ஆண்டு 1968. இவரின் அவ்வை இல்லம் ஆதரவற்ற குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக உருவானது. 1956 மத்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. இந்திய மூவர்ணக்குடி அதிகாரப்பூர்வமாக ஏற்கப்பட்ட நாள் இன்று. சுதந்திரமடைவதற்கு முன்னரே பிங்களி வெங்கையா என்ற மாணவர் சிவப்பு பச்சை சேர்ந்த இருவர்ண கொடியை மகாத்மாவிடம் அளித்தார். காந்தியடிகள் பிரபலப்படுத்திய கைராட்டையை நடுவில் வரைந்தால் சிறப்பாக இருக்கும் என்றார் லாலா ஹன்ஸ்ராஜ் சோந்தி. 1947 வருடம் ஜூலை மாதம் 22 இந்த மாற்றங்களோடு மூவர்ணக் கொடி இந்திய தேசிய கொடியாக அதிகாரப்பூர்வமாக ஏற்கப்பட்டது. மகாராஷ்டிர மாநிலத்தின் துணை முதல்வராக பதவி வகித்த தேவேந்திர கங்காதர ஃபட்னவிஸ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1970. 1997 நாக்பூரின் மேயரானார். 1999 நாக்பூரின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஹிந்தி திரைப்பட பின்னணி பாடகர் முகேஷ் சந்த் மதூர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1923. 1945 பெஹலி நசர் திரைப்படத்தில் ராஜ்கபூருக்கு முதல் பாடலை பாடி புகழ்பெற்றார். 4 பிலிம்பேர் விருதுகளோடு 1976 கபி கபி திரைப்பட பாடலுக்காக சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருதினை பெற்றுள்ளார். வேங்கடம் முதல் குமரி வரை வாழ்கின்ற தமிழ் மக்களும் வேங்கடத்துக்கு அப்பாலுள்ள தமிழர்களும் பாராட்டிய பெருமகனார் பாஸ்கர தொண்டைமான் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1904 TKC என்ற கலைக்கடலிலிருந்து தோன்றிய இந்த கார்மேகம் தமிழை பொழிந்த

து கலையை வளர்த்தது, பண்பாட்டை பயிராக்கியது. தான் சென்ற இடங்களிலெல்லாம் தமிழன்னைக்கும் கலையன்னைக்கும் சேவை செய்தது. சிறந்த குணச்சித்திர நடிகர் டி எஸ் பாலையா நினைவு தினம் இன்று. ஆண்டு 1972 எல்லிசார் டங்கன் டி எஸ் பாலையாவை நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் பாலையா என்று புகழ்ந்துள்ளார். எழுத்தாளர் கோவை ஞானி நினைவு தினம் இன்று. ஆண்டு 2020 பழமையுடன் புதுமையையும் போற்றுபவர், நண்பர்களை விட்டுக் கொடுக்காத வியத்தகு மனிதர். பார்வை திறன் படிப்படியே குறைந்து வந்த நிலையிலும் எழுதுவதை மட்டும் நிறுத்தவில்லை. நானும் கடவுளும் 40 ஆண்டு காலமும், மார்க்சிய அழகியல் போன்ற 50க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். புதுமைப்பித்தன் விருது, பரிதிமார் கலைஞர் விருது போன்றவைகளை தமிழ் பணிக்காக பெற்றவர் எழுத்தாளர் கோவை ஞானி. சிறந்த பத்திரிகையாளரும், இந்திய விடுதலை போராட்டத்தை ஆதரித்து தனது பத்திரிகைகளில் தலையங்கங்கள் கட்டுரைகள் எழுதிய நாரணதுரை கண்ணன் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1996 புதுப்பெண், உயிரோவியம், தாசிரமணி, நடுத்தரு நாராயணன் ஆகியவை இவரின் பிரபலமான புதினங்கள். 130க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதிய நாரணதுரை கண்ணன் வாழ்க்கை கலைஞர் என மு வரதராசனாரால் பாராட்டப்பட்டவர். திரைப்பட தயாரிப்பாளர் ஏ எஸ் இப்ராஹிம் ராவுத்தர் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2015 நடிகர் விஜயகாந்தை திரைத்துறையில் அறிமுகப்படுத்தியவர். உழவன் மகன், கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை போன்ற 28 படங்களை தயாரித்துள்ளார் ஏ எஸ் இப்ராஹிம் ராவுத்தர்.

புயல் எவ்வளவு பலமாக வீசினாலும் மலை தன் உயரத்தை இழப்பதில்லை. அதுபோல் தடைகள் எத்தனை வந்தாலும் தன்னம்பிக்கை கொண்ட மனம் சோர்வதில்லை. முயன்றால் முடியாதது என்று எதுவுமே இல்லை என்ற சிந்தனையோடு மலர்கிறது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர்.

0: தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ஜாசாலேத் அவர்கள்.
1: நம்ம வீட்ல அக்ரிணை நிறைய இருக்கு. பூனை வளர்ப்போம், நாய் வளர்ப்போம், ஆடு மாடு கோழிகள் வளர்ப்போம். இந்த அக்ரிணைகள் தன்னுடைய தலைமுறையை பெருக்குகிற போது எப்படி இருக்கின்றன? நமது வீட்டில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய தலைமுறையை உருவாக்குகிற போது எவ்வாறு இருக்கிறோம்? இந்த ஒரு வினாவோடு இன்னைக்கு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அக்ரிணை ஒவ்வொன்றும் தம் வாழ்க்கையை தொடங்குகிறது. மனிதர் வாழ்க்கையை தொடர்கிறோம். வாழ்க்கையை தொடங்குறதுக்கும் வாழ்க்கையை தொடர்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மனிதர்கள் வாழ்க்கையை தொடர்வதற்கு என்ன காரணம்? அவர்களுக்கு வரலாறு இலக்கியம் என்கிற முந்தைய தலைமுறையினுடைய பதிவு இலக்கியங்களாக நூல்களாக பதிவுகளாக கைகளில் இருக்கிறது. இதுக்கு நம்முடைய இலக்கியத்தில் நிறைய சான்றுகள் இருக்கின்றன. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என தமிழ் இனத்தை நாம் சொல்லுவதற்கான உயர்வை நமக்கு தந்துள்ள வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறும் நல்லுலகத்து என சிறப்பு பாயிரத்தோடு தொடங்குகிற தொல்காப்பியரின் தொல்காப்பியம், சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என செயலினை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பது உட்பட 1330 வாழ்க்கை தத்துவங்களை பொதிந்து வைத்துள்ள திருவள்ளுவரின் திருக்குறள், ஒருவன் முயற்சி ஏதும் செய்து பொருள் ஈட்டாமல் முந்தைய தலைமுறை சேர்த்து வைத்துள்ள சொத்தை சிறுக சிறுக அழித்து வாழ்வான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்வு சீரழிவாகும் என சொல்லுகிற தேடாத அழிக்கின் பாடாய் முடியும் என்பது போன்ற வாழ்க்கை வழிமுறைகளை நெறியாக்கி தந்த ஔவையார் அருளிய கொன்றைவேந்தன், புகழ் கல்வி வழி வெற்றி நன்மக்கள் பொன் நெல் நல்லூல் நுகர்ச்சி அறிவு அழகு பெருமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் என 16 பேறுகளை வரையறுத்த வீரமாமுனிவரின் சதுரகராதி, சரித்திர தேர்ச்சிகொள் சாவதற்கு அஞ்சேல் சிதையா நெஞ்சுகொள் சீறுவோர் சீறு சுமையனுக்கு இழைத்திடேல் சூரரை போற்று செய்வது துணிந்து செய் சேர்க்கை அழியேல் சைகையில் பொருளுணர் சொல்வது தெளிந்து சொல் சோதிரம்தன இகல் சௌரியம் தவறேல் என வேங்கைக்குரிய வேட்கையோடும் வேளத்திற்குரிய முரட்சியோடும் புதிய தமிழோடு பிறந்து புது கவிதையில் சிறந்து புரட்சி எண்ணங்களோடு புரண்டு தம் கவித்தரத்தால் காலமெல்லாம் இரவாப்புகளோடு நிற்கிற முண்டாசு கவிஞன் பாரதியின் கவிதைகள், அறிவை விரிவிசை அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை அணைந்துகொள் உன்னை சங்கமமாக்கு மாநில சமுத்திரம் நானென்று கூவு என புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அள்ளி எறிந்த நெருப்பு கவிதைகள், எழுதியதெல்லாம் மொழிபெயர்ப்புதான். இளைஞர் விழிகளில் எரியும் சுடர்களையும் போராடுவோரின் நெற்றிச் சுழிப்பையும் இதுவரை

0: கவிதை என்று மொழிபெயர்த்து தந்திருக்கிறேன் என நெருப்பு கக்கும் பாவலர் இன்குலாப்பின் கவிதைகள், என் வீட்டு வாசலில் ஒரு பூம்பு மாட்டுக்காரன், அவன் சொல்வதற்கெல்லாம் அந்த மாடு தலையாட்டிக் கொண்டே இருக்கிறது மனிதனைப் போல என ஆலாபனை சொல்லும் கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் கவிதைகள், நொறுக்குவான் பண்ணையாரை எல்லா கோபங்களோடும் சுடுகாட்டில் என கோபம் கொப்பளிக்கும் பாவலர் அறிவுமதியின் கவிதைகள். இப்படி வரலாறாகவும் இலக்கியமாகவும் நமது மொழியின் படைப்புகள், அறிவுரைகள், அறச்சினங்கள், பதிவுகள் நமக்கு கிடைத்திருப்பது ஒரு பெரும் பேறு. அதனால்தான் மீண்டும் அழுத்தமாக சொல்லுகிறேன், அஃறிணை தன் வாழ்க்கையை தொடங்குகிறது. மனிதர்களாகிய நாம் முந்தைய தலைமுறையிலிருந்து வாழ்க்கையை தொடர்கிறோம்.
1: தமிழமுதம் வழங்கியவர் முனைவர் ஜா சலீத் அவர்கள்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: 7:14 திருச்சிராப்பள்ளி முதல்லை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலரோடு இணைந்திருக்கிறோம். இனி தெரிந்து கொள்ளலாம் தங்கம் வெள்ளி விலை நிலவரம். 1 கிராம் ஆபரண தங்கம் 13,220 ரூபாய்க்கும் 1 கிராம் வெள்ளி 240 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று உனாட்டி ஹூடாவை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மாசிடோனாவின் ஸ்கோப்ஜி நகரில் இரு நாடுகளின் வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் நீண்டகால பங்களிப்பு, தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புக்கு அப்பாற்பட்டு பொருளாதார உறவுகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று கூறினார். அந்நாட்டுடனான இந்தியாவின் நல்லுறவு மேலும் வலுப்படுவதற்கு அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான தற்போதைய வர்த்தக அளவு அடுத்த 10 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். டிஜிட்டல் கண்டுபிடிப்பு, செயற்கை நுண்ணறிவு, மருந்து மற்றும் சுகாதார துறைகளில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் வடக்கு மாசிடோனியா வர்த்தக பிரதிநிதிகளை திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் வடக்கு மாசிடோனியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். இதற்கிடையே குடியரசுத் தலைவரின் இந்த பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ஜார்ஜ், வடக்கு மாசிடோனியாவுடனான இருதரப்பு உறவில் புதிய அத்தியாயம் ஏற்பட்டிருப்பதாக கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பு மேம்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஆசியான் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பின் மூலமாகவே இடர்பாடுகளை களைந்து முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா சென்றுள்ள அவர், ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் உரையாற்றினார். இந்தியா ஆசியான் இடையேயான நல்லுறவுகள் தொடர்ந்து மேம்பட்ட நிலையில் நீடிக்கும் என்றும் தாம் தெரிவித்ததாக சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். தமது இந்த பயணத்தின்போது ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர்களையும் சந்தித்து பேச உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ள நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு இடையே ஆழமான ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. சுகாதார பாதுகாப்பு, டிஜிட்டல் முறையிலான சுகாதாரம், தொற்று நோய்களுக்கான ஆயத்த நிலை மற்றும் தரமான சுகாதார வசதிகளை சமமான வகையில் பெறுவது உள்ளிட்டவை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளது. புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை என்ற கருப்பொருளுடன் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பல்வேறு சுகாதாரத்துறை தொடர்பான விஷயங்கள் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களில் காவிரியில் கர்நாடக அரசு விடுவிக்க வேண்டிய தண்ணீர் குறித்து விவாதிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் தென்மேற்கு பருவமழையும் குறைந்த அளவே பெய்துள்ள

0: சூழலிலும் நடைபெறும் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு ராகுல்காந்தியின் செயல்பாடு முற்றிலும் கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். பிரதமர் என்பவர் ஒரு கட்சியின் தலைவர் மட்டுமல்ல, 140 கோடி மக்களுக்குமானவர் என்று தெரிவித்துள்ள திரு நிதின் நபின், ராகுல்காந்தி நடந்து கொண்ட விதம் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். இந்திய அரசியல் வரலாற்றில் நேற்றைய தினம் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்பதுடன் கருப்பு தினமாக அமைந்துவிட்டதாகவும் திரு நிதின் நபின் குற்றம் சாட்டினார். வெள்ளத்தால் மிகவும் மோசமான பாதிப்பை எதிர்கொண்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மனிதாபிமான உதவிகளை வழங்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக உணவுப் பொருட்கள், கூடாரங்கள், மருத்துவப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை அனுப்பி வைத்திருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நூரிஸ்தான் பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு ஆப்கானிஸ்தான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்திடம் இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடினமான இந்த தருணத்தில் ஆப்கானிஸ்தான் மக்களுடன் இந்தியா துணை நிற்கும் என்றும் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானின் வடகிழக்கு மாகாணமான நூரிஸ்தானில் ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 20 அதிகரித்துள்ளது. 100 மேற்பட்டோர் மாயமாகியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நேற்று வேளாண்துறை உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர், நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை குறைவால் ஏற்பட்டுள்ள சூழலை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மாநில அரசுகளுடன் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயலாற்றுவதுடன் விவசாயிகளுக்கு உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். கரீஃப் பருவ விதைப்புக்கு சாதகமான சூழல் ஏற்படும் வகையில் தென்மேற்கு பருவமழை பெய்திருப்பதாகவும், 658 லட்சம் ஹெக்டேரில் இதுவரை விதைப்பு பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அணைகளில் உள்ள தண்ணீர் தட்டுப்பாடு, வேளாண் துறைக்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க ராணுவ தாக்குதல்கள் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் ஈரான் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டால் அதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ஈரான் மீதான தொடர் தாக்குதல்கள் குறித்த காணொலியை அமெரிக்க ராணுவ தலைமையகம் வெளியிட்டுள்ளது. யுக்ரைன் ராணுவ தலைமை தளபதி பதவியிலிருந்து அலெக்சாண்டர் சிரிஸ்கி அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நீக்கியுள்ளார். அவருக்கு பதிலாக புதிய ராணுவ தளபதியாக மெக்காலியோ டிராபாட்டியை நியமித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள ஜெலன்ஸ்கி, யுக்ரைன் ராணுவ நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கிலும் ரஷ்யாவின் அழுத்தத்தை கருத்தில் கொண்டு அமைதியை ஏற்படுத்தும் நோக்கிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி.வி. சிந்து சக வீராங்கனை உனாட்டி ஹூடாவை இன்று எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டி அல்வி ஃபர்ஹானை எதிர்கொள்கிறார். முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரணாய், மகளிர் ஒற்றையர் பிரிவில் தேவிகா சிஹாக் முதல் சுற்றில் தோல்வியடைந்தனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15 தேதி முதல் 30 தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங்

0: தலைமையிலான 20 பேர் கொண்ட அணியில் மன்பிரீத் சிங், கோல் கீப்பர்கள் மோஹித், சூரஜ் கர்கேரா, ஜெர்மன் பிரீத் சிங், அமித் ரோஹிதாஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து இன்று உனாட்டி ஹோடாவை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நாம் கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மட்டும்.

இனி தெரிந்து கொள்ளலாம் பெட்ரோல் டீசல் விலை நிலவரம். ஒரு லிட்டர் பெட்ரோல் 108 ரூபாய் 20 காசுகளுக்கும் ஒரு லிட்டர் டீசல் 100 ரூபாய் 5 காசுக்கும் விற்பனையாகிறது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் காலை மலர். திருவானைக்காவல் பகுதி துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று காலை 9:45 மணி முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் இருக்காது என செயற்பொறியாளர் தெரிவிக்கிறார். அதேபோல துறையூர் மின் கோட்டத்துக்குட்பட்ட புத்தனாம்பட்டி துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இங்கிருந்து மின்சாரம் பெறும் புத்தனாம்பட்டி, ஓமாந்தூர், அபினிமங்கலம், சாத்தனூர், தின்னனூர், இழுப்பையூர், வெள்ளக்கல்பட்டி, நல்லேந்திரபுரம், நடுவலூர், கோட்டாத்தூர், டீக்களத்தூர், தேனூர், பெரக்கம்பி, எதுமலை, தேவிமங்கலம் ஆகிய பகுதிகளில் காலை 9:45 மணி முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் இருக்காது என துறையூர் கோட்ட செயற்பொறியாளர் தெரிவிக்கிறார். அதேபோல மணப்பாறை துணை மின் நிலையத்தில் இன்று பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இந்த மின் நிலையத்திலிருந்து மின் விநியோகம் செய்யப்படும் பகுதிகளில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் இருக்காது என மணப்பாறை மின்வாரிய செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளாா்.

0: திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டிணைந்திருக்கிறோம். காலை மலர். விவசாயிகள், பொதுமக்கள் குறைந்த விலையில் மா, கொய்யா, தென்னை, விருட்சிப்பூ ஆகிய பழச்செடிகள் மற்றும் பூச்செடிகளின் நாற்றுகள் அரசு தோட்டக்கலை பண்ணையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. செடிகள் தேவைப்படும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அரசு தோட்டக்கலை பண்ணை தொரக்குடி நாகமங்கலம் முகவரியில் நேரில் சென்று பலன் அடைந்திடலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
1: எவ்வளவு அவசரமா கிளம்புனாலும் காலை உணவை எடுத்துக்க மறக்காதீங்க. காலை உணவுதான் இந்த நாள் ஃபுல்லா நமக்கான ஆற்றலை தரதுங்க. கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புங்க, காலை உணவை மறக்காம எடுத்துக்கோங்க. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர். காலை மலர்ல இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க தஞ்சை மனநல மருத்துவர் எம் உஷாநந்தினி அவர்கள். வணக்கம் டாக்டர். துரித உணவுகளை அதிகம் எடுத்துக்கிறத எப்படி தவிர்க்கலாம் டாக்டர்?
2: மார்க்கெட்டிங்ல வந்து இதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவா இருக்குன்றப்போ நம்ம அதெல்லாம் வாங்கி ட்ரை பண்றோம். அது சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இது ஹெல்தி நான் ஹெல்தின்லாம் தெரியாது. சோ அவங்களுக்கு அதை சாப்பிட்டு புடிச்சு போயிடுது. வேற எதுவுமே சாப்பிட மாட்டேன், அதை மட்டுமே சாப்பிடுறேன். இப்ப என்ன ஆகும், ஒரு கட்டத்துக்கு மேல அதையாவது சாப்பிடு, அதுல இருந்து வர்ற சத்தாவது உனக்கு கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் விடுற நிலைமைக்கு போயிடுறாங்க. சோ இதை ஆரம்பத்திலேயே நம்ம மாத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆரம்பத்திலேயே வந்து அதோட அவைலபிலிட்டியை கட் பண்ணணும். வீட்டுல வாங்கி வைக்கிறது இல்ல நம்ம அவங்க முன்னாடி அதெல்லாம் சாப்பிடுறது, இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணணும். நம்ம கட் பண்ணாலும் வீட்டுல கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்ல வேற யாராவது இருக்காங்கன்னா அவங்க கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி வாங்கிடுவாங்க. சோ ஆஸ் அ ஃபேமிலியா நம்ம எல்லார்கிட்டையும் பேசி வச்சு இதெல்லாம் கொடுக்க கூடாது, இதெல்லாம் அந்த குழந்தைக்கு ஆபத்து, இதனால இந்த பிரச்சனை வருதுன்றத பேசி அந்த அவைலபிலிட்டியை ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும். நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும், ஏன்னா நம்மளை பார்த்துதான் அவங்க கத்துக்குவாங்க. அடுத்து ஹெல்தி ஃபுட்ஸை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ வெஜிடபிள் சாப்பிட மாட்டாங்க, கூட்டுப்பொரியல் சாப்பிட மாட்டாங்கன்றதுக்காக நம்ம அதை ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துட்டே இல்லாம கூட்டுப்பொரியலவே நம்ம திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி கொடுக்கணும். ஒரு கட்டத்துல அவங்களுக்கு வந்து பசியின் பேர்ல சாப்பிட்டு தானே ஆகணும். அண்ட் ஒரே பொருளை திருப்பி திருப்பி சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த டேஸ்டும் பழகி ஓரளவுக்கு அவங்க எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. அது இல்லாம நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் லைக் ரொம்ப நல்லா படிக்கிற புரியிற வயசுல இருக்கிற பிள்ளைங்க அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலா அவங்களுக்கு ப்ராஜெக்டாவே கொடுக்கலாம். ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றதுனால ஏதாவது பயன் இருக்கான்னு பார்த்து எனக்கு பார்த்து எழுதிட்டு வா, ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்து எழுதிட்டு வானா, இதை பத்தின சர்ச் அவங்களே பண்ணி அவங்களே எழுதும் போது அதை பத்தின புரிதல் அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். என்னதான் புரிதல் இருந்தாலும் அவங்க அந்த பிஹேவியரா மாத்தணும்ன்றது ரொம்ப கஷ்டம். அந்த பிஹேவியரல் சேஞ்சுக்கு அஸ் பேரண்ட்ஸா நம்ம ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி அவங்களுக்கு நம்ம இருக்கணும். அந்த குழந்தையால அதுவா மாத்திக்க முடியாது. சோ நம்ம அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரிக்டா பவுண்டரி செட் பண்ணி இல்லைன்னு இதைதான் பண்ணணும் அப்படின்றது நிர்பந்தத்துக்குள்ள உள்ளாக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மாறுவாங்க. ஆனா எடுத்தோனையும் அந்த மாற்றம்ன்றது இருக்காது. எடுத்தோனே என்ன இருக்கும்னா கோவம் இருக்கும், புடிவாதம் இருக்கும், அடிக்க உதைக்க, அதாவது நீங்க சீப்போ அப்படின்னு கொடுக்கற வரைக்கும் அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதையும் தாங்கிட்டு நீங்க வெயிட் பண்ணா மட்டும்தான், உங்களோட அந்த இதை விட்டு கொடுக்காம நீங்க இருந்தா மட்டும்தான் அந்த குழந்தைகிட்ட ஒரு பிஹேவியரல் சேஞ்ச ஃபுட்டுல எதிர்பார்க்க முடியும். ஆனா இவ்வளோ பொறுமை எந்த பேரண்ட்கிட்டையும் இல்லை, டைமும் இல்லை அப்படின்றதுனாலதான் இந்த ஒரு ப்ராப்ளம் கண்டினியூ ஆகிக்கிட்டே போகுது. அகெயின் ஜங்க் ஃபுட் பார்ட் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணலாம்னா ரெஸ்ட்ரிக்டடா கொண்டு போகலாம். ஸோ ஃபுல்லா அதவே கொடுக்காம வாரத்துக்கு ஒரு நாள், மாசத்துக்கு ரெண்டு நாள் இந்த மாதிரி கொண்டுட்டு போகும்போது அந்த குழந்தைக்கும் வந்து நம்ம கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல மித்த விஷயங்கள்ல புடிவாதம் பிடிக்கிறதையும் கம்மி பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஜங்க் ஃபுட் அப்படின்னு பார்த்தோம்னா ரேப்பிடா சுகர் ரைஸ் ஆகுது, அதுல நிறைய வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் கலந்துருக்காங்கன்றது தான் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அது இல்லாம நம்ம வந்து நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ்ஸ்ன்னு சொல்லியே இப்போ வெளியில போய் சாப்பிட்றதுக்கு நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெளியில போய் சாப்பிட்றது தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்றப்போ வெளியில போனாலும் இந்த விஷயங்கள் கொஞ்சம் ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ்ஸை நம்ம கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம்.
1: பதின்பருவ வயதுல இருக்க குழந்தைங்க கிட்ட பெற்றோர்கள் எப்படி நடந்துக்கணும்னு நாளைய மருத்துவ நேரத்துல சொல்ல இருக்கிறாங்க தஞ்சை மனநல மருத்துவர் எம் உஷாநந்தினி அவர்கள்.
0: திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டிணைந்திருக்கிறோம். காலை மலர். திருச்சிராப்பள்ளி மாவட்டம்

மணப்பாறை அனியாப்பூர் கிராமம் வீரமலைப்பாளையத்தில் உள்ள துப்பாக்கிச்சுடும் இடத்தில் இன்று முதல் 2/8/2026 வரை காலை 7:30 முதல் மாலை 5:30 வரையும், இரவு 7 முதல் இரவு 10 வரையும் 27th பட்டாலியன் இந்தோ திபெத் எல்லை காவல்படை ஆழப்புழா கேரளா பயிற்சியாளர்களால் துப்பாக்கிச்சுடும் பயிற்சி நடைபெற இருப்பதால் பயிற்சி தளத்தில் மேய்ச்சலுக்காக கால்நடைகள் மற்றும் மனித நடமாட்டம் எதுவும் இருக்கக்கூடாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

திருச்சிராப்பள்ளி முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் காலைமலர் நேர்களே. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜூலை மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை அன்று காலை 10:30 மணி அளவில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரக கூட்ட அரங்கில் நடைபெற இருக்கிறது.

0: நேர்களே, திருச்சிராப்பள்ளியிலிருந்து காலை 6:15 புறப்படும் திருச்சி SMVT பெங்களூரு சிறப்பு ரயில் எண் 06007 ஜூலை 28 முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாகவும், அதேபோல பெங்களூருவிலிருந்து புறப்படும் SMVT பெங்களூரு திருச்சி சிறப்பு ரயில் எண் 06008 ஜூலை 28 முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே நிர்வாகத்தின் திருச்சி கோட்ட பிரிவு அறிவித்துள்ளது. இனி வானிலை. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளை பொறுத்தவரை, தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதனால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் உங்களுடைய விருப்ப பாடல்களை இதயராகம் நிகழ்ச்சியில். நேர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடல்களை இதயராகம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்க 938-546-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய கேட்க நினைக்கக்கூடிய பாடல், அது இடம்பெற்றிருக்கும் படம், உங்களுடைய பெயர் மற்றும் ஊர், இது எல்லாத்தையும் டைப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப் வழியை அனுப்பி வைக்கலாம். நம்முடைய முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க உறையூர்லேருந்து சரண்யா.

இதே ரகம் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தரகுகார கூட்டத்திலிருந்து கோகிலா. இவர்களின் விருப்ப பாடல் இடம்பெறுகிறது நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படத்திலிருந்து.

இதே ரகம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. மலைக்குடிப்பட்டி சண்முகம், ராசாத்தி, பட்டாளம் ரமேஷ், வாரியங்கால், கதிரவன், கொழஞ்சிநாதன் இவர்களின் விருப்ப பாடல் இடம்பெறுகிறது 24 திரைப்படத்திலிருந்து.

நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி

0: நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை mygov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி DRM DTH தொலைக்காட்சி அலைவரிசைகள் YouTube சேனல் நியூஸ் ஆன் ஏர் செயலி பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: today. And with that, we end the morning news. Have a nice day.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 kHz-இல் இது இதயராகம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் அனந்தபுரம் கீதா, மதேஷ், தன்வோஷ், சூரியலதா, ரித்யா இவர்களின் விருப்ப பாடல் இடம்பெறுகிறது திருமணம் எனும் நிக்கா திரைப்படத்திலிருந்து.

இதே ரகம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் புங்கனூரிலிருந்து மகிழ்மித்ரா சங்கமித்ரா, இவர்களின் விருப்ப பாட ஒலிக்கிறது.

இதே ரகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கலிங்கப்பட்டி கிராமத்திலிருந்து காயத்ரி இவரின் விருப்ப பாடல் இடம்பெறுகிறது, தாய்க்கிழவி திரைப்படத்திலிருந்து.

இதே ரகம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பெரம்பலூர்லேருந்து பாலா. இவருடைய விருப்ப பாடல் இடம்பெறுகிறது சர்க்கார் திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருச்சி மாவட்டம் கலிங்கம்பட்டி கிராமத்திலிருந்து ரமேஸ்வரி, இவரின் விருப்ப பாடல் இடம்பெறுகிறது தொட்டால் பூமலரும் திரைப்படத்திலிருந்து.

இதே ராகம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்முடைய நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் வைரப்பிள்ளைப்பட்டி சரவணன் அழகுமணி. இவருடைய விருப்ப பாடல் இடம்பெறுகிறது விடுதலை திரைப்படத்திலிருந்து.

0: ஓடி நான் வர. கோ சித்தமே இல்ல, நான் போறேன்.
1: திரும்பி வர, இதை நீ போ சொன்ன.

0: பாட்டி உடம்புக்கு எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்கேன்பா.
0: டாக்டர் எப்ப வர சொல்லிருக்காரு?
1: அடுத்த வாரம்.

0: பாப்பா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
0: அம்மா கிட்ட சொல்லிட்டேன், வர்றேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லான்றதேன்.
2: நிறைவேறுகிறது இன்றைய இதய ராகம்.

0: மீண்டும் இதே ராகம் நாளை காலை 8 மணிக்கு. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கி செய்தி நிகழ்ச்சியில் இன்று கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், டெல்லி எஸ் சாய்ராம் அவர்கள் மிருதங்கம், ஜி சந்திரசேகர சர்மா அவர்கள் கட்டம். முதலில் பக்துனி சாரித்ரமோ, பேகடா ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை, ஆதிதாளம்.

0: அடுத்து பருவம் பார்க்க நியாயமா ஆணையா பாடல் தன்யாசிராகம் ரூபக தாளம்.
1: நரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரர

நேரம் 9:25. அரங்கிசை நிகழ்ச்சியில் கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எஸ் பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், டெல்லி எஸ் சாய்ராம் அவர்கள் மிருதங்கம், ஜி சந்திரசேகர் சர்மா அவர்கள் கட்டம், தொடர்ந்து நின்னுவினாக ஷியாமா சாஸ்திரி கிருதி, பூர்வி கல்யாணி ராகம் விமலச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எஸ் பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், டெல்லி எஸ் சாய்ராம் அவர்கள் மிருதங்கம், ஜி சந்திரசேகர சர்மா அவர்கள் கட்டம்.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின்போது இடையூறை ஏற்படுத்த மாணாக்கரை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக புதுதில்லியில் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் இதுகுறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆசியான் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை

0: பயன்படுத்துவதன் அவசியம் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இந்தியா ஆசியான் நாடுகள் இடையேயான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்றார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று கோவையில் தனியார் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து அவிநாசி அருள்மிகு லிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்கிறார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களுக்கு கர்நாடகம் வழங்க வேண்டிய நிலுவை நீரை விடுவிப்பது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் இக்கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாமில் 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: விழுப்புரம் மாவட்டம் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 24/7/2026 அன்று வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. இதில் 500க்கும் மேற்பட்ட இடங்களை பூர்த்தி செய்ய 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வரவுள்ளன. இதில் 10 முதல் பட்டயப்படிப்பு பட்டப்படிப்பு ஆகியவை படித்தவர்கள் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பினை பெற மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் முகாமிற்கு வரும்பொழுது அசல் மற்றும் நகல் சான்றிதழ்கள், புகைப்படம், ஆதார் அட்டை ஆகியவற்றை கொண்டு வர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணைகளில் 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உடுமலையில் திருமூர்த்தி அணைப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட அவர், அணைகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையிலான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் ஆடிப்பெருக்கு விழா அடுத்த மாதம் 2ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் அரசு விழாவாக கொண்டாடப்படவுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் லக்ஷயா சென் ஜப்பானின் டனாகாவை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். வாழ்க்கை ஒரு பயணம். அந்த பயணத்தில் சின்ன சின்ன சந்தோஷங்களை ரசிக்க கற்றுக்கிட்டா ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு திருவிழா தாங்க. சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் எப்பவுமே உங்களோட நிறைஞ்சிருக்க எங்களோடு இணைந்திருங்கள். இது ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இங்கே எல்லாமே நன்று. நேர்களே, ரெடியா இருக்கீங்களா? துடிப்பான பாடல்களால உங்களை ஆட்டம் போட வைக்க வருது இது போடு ஆட்டம் போடு.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது போடு ஆட்டம் போடு. நேர்களை உங்கள் நினைவிற்கு இன்று பகல் 11 மணிக்கு உங்களோடு நாங்க நேயர்களின் விருப்ப பாடல்கள் காற்றலைகளில். 12:10 மங்கையர் உலகம், இதில் தொழிலில் தடம் பதிக்கும் பெண்கள். இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு சுய தொழில் எவ்வளவு முக்கியம், இதை பற்றி தோழிகள் பகிர்ந்துக்கலாம். இந்த இரு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க நேயர்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431-246-102-1, இதில் அறிமுகமான நேயர்களும், 240-102-1, இதில் அறிமுக நேயர்களும் பங்கேற்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது TRCFM ரெயின்போ 102.1.
1: Doom, doom, doom, chop. Doom, chop.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது போடு ஆட்டம் போடு.
1: 10:30 திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களின் கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்களில் வேலைக்காரன் என்கிற திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 10:41 திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பட பாடல்களில் இன்று வேலைக்காரன் என்கிற திரைப்படத்திலிருந்து வலிக்கும் பாடல்கள்.
2: தோட்டத்துல பத்து கட்டி பத்து இருக்கம் பத்து இருக்கு.

0: அந்த இயரிங்க காட்டுங்க.
1: போச்சுவோம் பிரைஸ் மணி.
2: கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
0: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து.
2: எங்க?
0: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல. RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
1: நோ ப்ரோக்கரேஜ்,
0: நோ ஹிடன் ஃபீஸ்.
1: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல ஆப்க்கு.
0: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நாம் கேட்டிருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.
5: ஹலோ மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். உற்சாகம் உற்சவம் நிகழ்ச்சியில் தடை அதை உடை.
6: நிகழ்ச்சியில நம்ம ஒரு யூனிவர்சல் பிரச்சனைய பத்தி தாங்க பேச போறோம். நம்ம எல்லாரோட லைஃப்லயுமே இந்த பிரச்சனைய பல வாட்டி ஃபேஸ் பண்ணிருப்போம். என்னன்னு யோசிக்கிறீங்க? அடுத்த வாரம் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், என்ன கிஃப்ட் தருது? நாளைக்கு லவரோட பர்த்டே, என்ன வாங்கி கொடுத்தா இம்ப்ரெஸ் ஆவாங்க? அடுத்த மாசம் பாஸோட ரிட்டையர்மெண்ட், என்ன கொடுத்தா சம்பளத்தை ஏத்தி தருவாரு அப்படின்னு, என்னதான்ப்பா கிஃப்ட் பண்றது அப்படிங்கிற பிரச்சனை பலருக்கும் உண்டுங்க. இப்படி விசேஷம் வருதோ இல்லையோ, என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நம்மள தூங்கவே விடாதுங்க. காலங்கால செவத்துல மாற்ற கடிகாரமோ இல்ல காஃபி மக்கியோ தான் கிப்டா கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நாம குடுக்கற கிப்ட் அவங்க லைஃப் முழுக்க நினைச்சு பாக்குற மாதிரி, அவங்க எமோஷனோட கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனா ட்ரெண்ட் பயங்கரமா மாறிடுச்சு மக்களே. இப்போலாம் கடையில இருக்கிற பொருட்களை அப்படியே வாங்கி கொடுத்தா யாருக்குமே பிடிக்கிறது இல்ல. அதுல ஒரு பர்சனல் டச் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா நமக்கோ கிரியேட்டிவிட்டில காவே தெரியாது இல்லையா? என்ன பண்ணலாம்? இந்த பிரச்சனைக்கு யாராவது சொல்யூஷன் கண்டுபிடிச்சு கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒருத்தரை தான் இன்றைய நிகழ்ச்சியில நாம சந்திக்க போறோம். யாருன்னு பார்க்கலாம் வாங்க.
7: வணக்கம் நேர்களே, இன்றைய உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில யார சந்திக்க போறோம்னா, ஒருத்தவங்க வந்து அவங்கள்ட்ட போய் நம்ம எனக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் தேவை அப்படின்னு சொன்னா, உடனே வந்து அவங்க என்ன பண்றாங்க, உங்களுக்கு இந்த

0: கிஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பர்சனலைஸ்டாக வந்து ஒரு அந்த கிஃப்டை ரெடி பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் செய்கிற ஒரு தனித்துவ பரிசு பொருட்களை தயாரிக்கக்கூடிய நம்ம நாராயணன் சார், வாங்க அவரை சந்திச்சிடலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். வணக்கம் சார்.
0: இந்த கார்பரேட் கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, சில கம்பெனி இந்த மாதிரி நிறுவனங்கள், இந்த நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அவங்கெல்லாம் வந்து நிறையா கிஃப்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கிஃப்ட் வந்து தனித்துவமாக இருக்கும். அந்த கார்பரேட் கிஃப்ட் வந்து என்ன மாதிரியான வகையில் பண்ணப்படுகிறது, அவங்களுடைய டிமாண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க.
1: பொதுவா கார்பரேட் கிஃப்ட பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி நிறுவனம் கேக்குறாங்க அப்படின்னா அவங்களோட பட்ஜெட்டை சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்னோட பட்ஜெட் 1 lakh, 2 lakh, 10,000, 50,000, இந்த பட்ஜெட்டை சொல்லிடுவாங்க. ஸோ அந்த பட்ஜெட்டை வச்சு நம்மளால எத்தனை குவான்டிட்டி பண்ண முடியும்னு அவங்க கேட்டுருவாங்க. ஸோ இத்தனை பேர் இருக்காங்க நம்மள்கிட்ட சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இந்த பட்ஜெட்ல ஒரு 50 ரூபா பட்ஜெட்ல கொடுக்கலாம், 100 ரூபா பட்ஜெட்ல கொடுக்கலான்ற சொல்லிடுவோம். அதுல அவங்க பிராண்ட் நேமும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதையுமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ என்ன ஃபங்க்ஷனுக்காக கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கிளைண்ட்ஸ் ஃபாரின்ல இருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படிலாம் கொடுத்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்றது அப்படின்ற இடத்துல அவங்க குவெஸ்டின்ஸ் கேட்பாங்க. மேற்கொண்டு இன்னும் தகவலை கேட்டு அவங்களுக்கு தேவையான பதிலை சொல்லி அந்த கிஃப்டை வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கும்.
0: பொதுவா இந்த தனித்துவமான பரிசு பொருட்கள் இருக்கணும்னா வந்து நீங்க வந்து ஒரு கலை நயம் படைத்தவராக இருக்க வேண்டும். உங்களுக்கு இந்த இது பண்ணோம்னா வந்து இப்படி பண்ணா நல்லா இருக்குங்கிற ஒரு விசுவலைசேஷன் இருக்கணும், முக்கியம் இல்லையா? அது எப்படி உங்களுக்கு வருதுன்னு
1: சார்? பொதுவா நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஒரு பேனர் இருக்கு அப்படின்னா அந்த பேனர்ல என்ன எழுதியிருக்காங்கன்னு நான் படிக்கிறத விட அது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் பார்ப்பேன். ஒரு ஆஃபீஸ் டேபிளில் போய் உட்காரோம் அப்படின்னா அவங்க வச்சிருக்க நேம் போர்ட்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற ட்ராஃபியாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ இதுக்கு அடுத்து நம்ம இதை கொண்டுட்டு வரலாம், இதுக்கு அடுத்து இதை கொண்டுட்டு வரலாம்னு சொல்லி நான் கஸ்டமர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, நான் கையை பிடிச்சி மேலே தூக்கிட்டு வருவேன். ஸோ பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க, ரெனோவேஷன் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் என்கிட்ட கேட்டுருவாங்க, சார் இந்த மாதிரி என்னோட இது இருக்குது, என்னோட பட்ஜெட் ஒரு 10 ரூபா பட்ஜெட்டில் ஒரு 500 பீஸ் வேணும், 50 ரூபா பட்ஜெட்டில் ஒரு 1000 பீஸ் வேணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டுருவாங்க. நான் இதெல்லாம் டீட்டெயில் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பிஸ்னஸோ அந்த பிஸ்னஸ்க்கு தகுந்த ஒரு கிஃப்டை தான் நான் அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அந்த கடலில் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் வந்து தமிழ்நாடு மற்றும் அதர் ஸ்டேட் எல்லாத்தையும் போயிட்டு என்னெல்லாம் புதுசாக வந்திருக்கோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு மந்த்லி ஒன்ஸ் நம்ம அதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இங்கே உள்ள எல்லா மக்களுக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நல்லா சிறப்பாக போயிட்டு.
0: சரி, உங்களுடைய கஸ்டமர் பேஸ் வந்து எங்கே இருக்குது? பொதுவாக உங்களுடைய தயாரிப்புகளை வந்து வாங்குறவங்க யாரு, அவங்களை எப்படி ரீச் பண்ணுறீங்க?
1: பொதுவாக நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு பண்ணிட்டு இருந்தோம். அடுத்து வந்து இந்தியா மார்ட், ஜெஸ்டைல், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஎன்ஐ, ரோட்டரி கிளப், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து அமைப்பில் நம்ம சேர்ந்திருக்கோம். இது மூலயமா என்னன்னா ஸ்டாண்டர்டான பீப்புள்ஸை நம்ம பார்க்க முடியுது. அது மூலயமா நம்ம பிஸ்னஸை இன்னும் ப்ரொமோட் பண்ண முடியுது. அவங்க பிஸ்னஸும் நம்ம ப்ரொமோட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வாடிக்கையாளர்களை நம்ம போய் டைரக்டாக சந்திக்கிறத விட இன்னைக்கு மொபைலில் உட்காந்த இடத்துலயே மக்கள் வந்து தேடிட்டு இருக்காங்க எது வந்து எளிமையான முறையில் நம்ம கைக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னைக்கு நம்மளோட இதில் வந்து கூகுளில் போயிட்டு நீங்கள் கார்பரேட் கிஃப்ட் அப்படின்னு திருச்சின்னு அடிச்சிங்கன்னா நந்து கிஃப்ட்ன்றத ஃபர்ஸ்ட் கொண்டுட்டு வருது. அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன சொல்ல போனா சாட் ஜிபிடி, ஜெமினிலாம் இருக்கு இல்லைங்களா, அதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பரேட் கிஃப்ட்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளோட பேரை வந்து முன்னிலையில எடுத்துட்டு வந்து காட்டுது. ஸோ அது நமக்கு இன்னும் பெருமையா இருக்கு. நம்ம வந்து திருச்சியில மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். வேர்ல்டுல இப்போ ரீசெண்டா எனக்கு 2-3 மந்தா சவுதி, துபாய் இந்த சைட்ல இருந்து ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. என்னன்னா ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ பெரியவங்களோ யாரோ அங்க இருக்காங்க, அவங்களோட பையன் ஒய்ஃபோ யாராவது இங்க இருப்பாங்க, அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி பர்த்டேக்கு அங்கேருந்து கிஃப்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் அந்த ட்ரஸ்ட் எனக்கு பில்டப் பண்றது யாருன்னா கஸ்டமர் கொடுக்குற அந்த ரிவ்யூ, கூகுள் ரிவ்யூ பிளஸ் அந்த சாட் ஜிபிடி கரெக்டாக தான் சொல்லுன்ற அந்த ட்ரஸ்ட். இதை வச்சு அவங்க டைரக்டா எனக்கு பேமெண்ட் பண்றாங்க, அவங்களுக்கான ப்ராசஸ் நடந்தது கரெக்டாக ஆன் டைம் டெலிவரி பண்ணிட்டு.
0: வெளிநாடுகளிலிருந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணாலும் நீங்க வந்து அந்த யாரு வந்து ஆர்டர் பண்ணாங்களோ அந்த சொல்லக்கூடிய இடத்துல நீங்க வந்து டெலிவரி பண்ணிடுறீங்க?
1: கண்டிப்பா.
0: சரி, இது பார்சல் மூலமாக இல்லாட்டி நீங்க வந்து
1: டெலிவரி பர்சன்ஸ் வச்சு பண்றோம், இல்லைன்னா நம்ம ரேபிட் அந்த மாதிரி விஷயங்களை வச்சு டெலிவரி கொடுத்துட்டு.
0: இந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ஒரு 8 வருடமாக நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய தாரக மந்திரம் என்னன்னு நினைக்கிறீங்க?
1: மக்கள் கற்பனையில வரத அதை உருவமாக்கி கொடுக்கணும் எனக்கு. அதை நான் என்னைக்குமே இல்லைன்னு சொல்லி எந்த கஸ்டமரும் நான் அனுப்புனதில்லை. என்னோட ஹிஸ்டரியில நான் செக் பண்ண வரைக்கும் இல்லை முடியாதுன்னு சொல்லி அனுப்புனதில்லை. எவ்வளவு பெரிய ஒர்க்காக இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்ன ஒர்க்காக இருந்தாலும் சரி, முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நானும் நினைப்பேன், என்னோட ஸ்டாஃபுங்களையும் சொல்லுவேன் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும்.
0: இப்போ இந்த பரிசு பொருட்களை செய்வதற்கு ஏதாவது ஒரு ட்ரைனிங் எடுத்தீங்களா? இது எப்படி சாத்தியம் ஆக்கினீங்க?
1: எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு ஆசை நம்மளா ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. நான் என்ன பண்ணுவேன்னா அந்த குழந்தைங்களை கார்லாம் ஓட்டி விளாண்டுட்டு இருப்பேன், ரிமோட் கார்லாம் விளாடலாம் அந்த காலத்தில். ஸோ அதை வந்து என்ன பண்ணுவேன்னா அந்த கார்லோட டாப் ரிமூவ் பண்ணிட்டு நான் அதை லாரியாக வடிவமைச்சிட்டு இருப்பேன்.
0: வெரி குட்.
1: லாரியை வடிவமைச்சு நான் ரிமோட் லாரின்னு போட்டு ஓடிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களா பண்ணிட்டு இருப்பேன். கொஞ்சம் வளர வளர பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்ச காலத்தில் அந்த சைக்கிள் அந்த காலத்திலேயே ஆரம்பிச்சிட்டாங்க. பிராண்ட் ப்ரொமோஷன் அந்த காலத்துல ஆரம்பிச்சதுதான். சைக்கிள்ல அந்த ஃப்ரண்ட் மட்கார்ட்லயும் அந்த பைப்லயும் சீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி

0: பிராண்ட் நேம் போட்டு கொடுப்பான்,
1: ஆமா.
0: சைக்கிள் வாங்கினா ஃப்ரீயா போட்டு கொடுப்பாங்க. ஸோ அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க, கடந்த 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடியே வந்து பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணணுன்றத அந்த சைக்கிள்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பிஸ்னஸா கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம்.
1: ட்ரைனிங் வந்து எதுவும் எடுக்கல, நீங்களாவே வந்து சின்ன குழந்தையிலேருந்தே வந்து அந்த ஒரு முனைவு இருந்துச்சு உங்களுக்கு.
0: எனக்கு அதான் இன்ட்ரெஸ்ட், எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணணும் பண்ணணுன்றது சின்ன பிள்ளையிலேருந்தே. நான் ஒரு ஏதாவது ஒரு விஷயங்களை சின்னதாக ஒரு ஜூஸ் குடிக்கிற டப்பா கிடைச்சாலும் அதில் ஒரு ரெண்டு வீலை மாட்டி விளையாடணும்னு ஆசை, ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி ஒட்டணும்னு ஆசை. ஸோ இந்த மாதிரி புகைப்படங்களை வச்சு நம்ம என்னெல்லாம் நம்மளை நம்ம என்னை வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு கொண்டுட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஸ்டெப்பு ஸ்டெப்பாக வந்து இது ஒரு பிஸ்னஸாகவே கொண்டுட்டு போகலாம் அப்படின்றத கொண்டுட்டு வந்தேன்.
1: சரி, இப்போ ஒரு தனித்துவமான பரிசு பொருள்கள் நான் வந்து வர்றேன் வந்துட்டு, ஆனா எனக்கு வந்து முத்து சிற்பியில வந்து என்னுடைய போட்டோவை வச்சு நல்ல ஒரு கண்ணாடி வேணும் ஐயா அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து முத்து சிற்பிக்கு போகணும், அதுல போட்டோ வேற எடுக்கணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா, எனக்கு வந்து அப்ப கூடுதல் ஒர்க் இது. எப்படி நீங்க முத்து சிற்பி எடுப்பீங்க, எப்படி வந்து அதை வந்து கோர்த்து அது வந்து ஒரு கண்ணாடியோட மிக்ஸ் பண்ணி எப்படி வந்து எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பீங்க?
0: நம்ம வந்து என்னைக்குமே திருச்சியில கிடைக்கிற பொருள் மட்டும் இல்ல, சோ தமிழ்நாட்டிலயும் சரி அதர் ஸ்டேட்லயும் இருக்கிற எல்லா பொருட்களும் எங்கெங்க என்ன கிடைக்குதுன்னு நான் தேடி அலைஞ்சு அதுல என்னெல்லாம் எங்க கிடைக்கும்ன்ற கான்டெக்ட்ஸ நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சோ கஸ்டமர் எந்த பொருள் கேட்டாலுமே என்னால கொடுக்க முடியும் அப்படின்ற நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சோ அந்த முத்து சிப்பியா இருந்தாலும் சரி கடல்ல இருக்க மீனா இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சு வந்து கொடுத்துடலாம்.
1: இப்போ தஞ்சாவூர்ல எல்லாம் வந்து நெட்டி வச்சு வந்து கலைநயமான பொருட்கள் எல்லாம் தயாரிக்கிறாங்க, அந்த மாதிரியான இது வந்து ஒரு லிங்கேஜ்ல இருக்கீங்களா?
0: தஞ்சாவூர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தஞ்சாவூர் சிற்பங்கள் அந்த ஆர்ட் வரைகிறவங்க, ஸோ இதெல்லாமே நம்ம கிட்ட ஒரு கிட்டத்தட்ட தஞ்சாவூர்ல மட்டுமே ஒரு 10 சிற்பக்கலைகள் நம்ம கிட்ட இருக்காங்க. ஸோ அவங்க நம்ம என்ன வடிவம்ல கேட்குறாங்களோ ஃபாரினர்ஸ்லாம் அதை கேட்பாங்க. ஸோ அவங்க கேட்குறத நம்ம உடனே ரெடி பண்ணி கொடுக்குற அளவுக்கு திறமையானவர்கள் நம்ம வச்சிருக்கோம், அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க.
1: கலை நயத்தை வந்து இங்கேயே வச்சிருக்கீங்க, நாங்க வந்து எதுவும் புதுசா தேவையில்லை. அப்புறம் உங்களை தொடர்பு கொள்ளணும் தொலைபேசி எண்கள் இருந்தா சொல்லுங்க.
0: 709-429-5829
1: 90-99-29-58-29. சரி, பொதுவா வந்து எல்லாருமே வந்து யாராவது ஒருத்தவங்க வேலை கொடுப்பாங்களா, நம்ம போய் செஞ்சுட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாமே அப்படின்னு நினைப்போம். நீங்க வந்து ஒரு தொழில் முனைவராகவே வந்து ஆகணும்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த தொழில் முனைவு குறித்து நீங்க சொல்லுங்க.
0: பொதுவா நம்ம என்னைக்குமே வந்து நான் தான் பாஸ்ன்னு நினைச்சது இல்லை, நானே இறங்கி ஒர்க் பண்ணுவேன். ஸோ நேரம் பார்க்காம ஒர்க் பண்ணுவேன், அது லேபர்ஸே கிளம்பிட்டாலும் நம்ம இறங்கி வேலை பார்த்துட்டு இருப்போம். அவங்க லீவுனால நம்ம வேலை பார்ப்போம், ஆர்டர்ஸ் எடுக்கிறதுலேருந்து அதை செஞ்சு கொடுத்து பேக் பண்ணி கஸ்டமர் சைட் போகிற வரைக்குமே நானும் தொழிலாளர்களோட சேர்ந்து வேலை பார்த்துட்டு தான் இருப்பேன். என்னோட ஃபைனல் செக்அப் இல்லாமல் அந்த பொருள் வெளியே போவாது, அது 500 பீஸ் இருந்தாலும் 1 பீஸ் இருந்தாலும் 5000 பீஸ் இருந்தாலும் என்னோட ஃபைனல் செக்அப் இருந்து முடிச்சு ஓகே ஆகி அந்த என்னோட நந்து கிஃப்ட்ன்ற ஸ்டிக்கர் அதில் நான் தான் ஒட்டுவேன். ஒட்டினதுக்கப்புறம் தான் அது வெளியே டிஸ்பாச்சுக்கே நம்ம கஸ்டமர் சைட் கொடுப்போம். ஏன்னா நம்மளோட ஒர்க்கர்ஸ் வந்து நமக்கு ஒர்க் பண்ணுறாங்க ரைட்டு, ஆனால் அதோட ஃபீல் யாருக்குன்னா நமக்கு தான் தெரியும். அது கஸ்டமர் கைக்கு போய் அவங்க ஓப்பன் பண்ணுறப்போ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்றது வந்து அவங்க முகத்தில் வந்து தெரியணும் அப்படின்னா என் கைப்பட்டு போனால் தான் தெரியும். ஏன்னா அந்த ஃபைனல் செக்அப்பில் நான் எல்லாத்தையுமே சின்ன டாட் கூட இருக்கக்கூடாது, கரெக்டாக அந்த அவுட்புட் லோகோ வரணும், அந்த ஃபோட்டோஸில் டாட் வரக்கூடாது, ஸோ இது எல்லாத்தையும் கிளியர் செக் பண்ணி தான் நான் அவுட்புட்டே கஸ்டமர் சைட் கொடுப்பேன். இப்போ அதனால் நான் தொழில் முனைவர் அப்படின்றதுல வந்து நான் பேசிக்காகவே ஒர்க்கராகவே தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். நேர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புவேன் அப்படின்னா, படித்து முடிச்சுட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை என்ன தொழில் செய்ய தொடங்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் உள்ள இளைஞர்கள், வீட்டில் இருக்கிற பெரியோர்கள் மற்றும் பெண்கள் யாராவது இருந்தாலும் அவங்களோட பிஸ்னஸை நீங்கள் ஓனாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ உங்களுக்கான ஐடியாவை நான் கண்டிப்பாக கொடுப்பேன், என்னால் என்ன முடியுமோ அதை நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம உதவியாக இருக்கும்.
1: ஓகே, இன்றைய உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் நம்ம கூட கலந்துக்கிட்டாங்க தனித்துவ பரிசு பொருட்கள் தயாரிப்பாளரும் தொழில் முனைவருமான பி நாராயணன் அவர்கள். ஐயாவுக்கு வந்து நிலையத்தின் சார்பாகவும் நேர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
0: நன்றிங்க, நன்றி.
2: என்ன நேயர்களே, கிஃப்ட் எப்படி எல்லாம் வாங்கலாம், எங்க வாங்கலாம்ங்கிற கன்ஃபியூஷன் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே கிஃப்ட் வாங்குறதுல கன்ஃபியூஷனே இல்ல, உங்க அன்ப அள்ளி கொடுங்க. திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உற்சாகம் உச்சம்.

11 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது உரிமை திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: கீதா கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல், சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: கேட்கலாம் பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க.
1: சிக்னல் எடுத்த உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லனா என்னங்க? அந்த கண்ணில மாட்டுவீங்க, கேமரா கண்ணில மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாவும் உங்களுக்கு உடனடியா அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: கேட்கலாம் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து இளையராஜா சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம்
1: இருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz-ல். நேரம் 12 மணி.
2: குறள் அமுதம்
3: இடநறிதல் 50-ம் அதிகாரம் 5-வது குறட்பா.

ஆழமான நீரினுள் மற்றைய உயிர்களை முதலை வெற்றி கொள்ளும். நீரை விட்டு வெளியே வந்தால் முதலையை மற்றைய விலங்குகள் கொன்றுவிடும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: என்னடா நீ விடுற ஏப்பத்துல மலைக்கோட்டையே அதிருது.
3: வாக்கா எப்ப வந்த?
2: என்னடா ஹெவியான சாப்பாடா?
3: ஆமாக்கா, ஒரு கல்யாணம் போயிருந்தேன், இலையில இடமே பத்தல, அந்த அளவுக்கு சாப்பாடு ஃபுல்லா சாப்பிட்டேன்.
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
3: ஆனா என்னதான் இவ்வளவு சாப்பிட்டாலும் அங்க ஒரு விஷயம் நடந்துச்சு. பரிமாறத்துக்கு வச்சிருந்த சாப்பாடை விட அங்க குப்பை தொட்டில கிடந்த சாப்பாடு தான் அதிகமா இருந்துச்சு. பசிக்காத குப்பை தொட்டிக்கு போதும் போதுன்ற அளவுக்கு சாப்பாடு போடுறாங்க நம்ம மக்கள். இப்பெல்லாம் நாம சாப்பிடுறத விட வீணாக்கிறது தான் அதிகமாயிடுச்சோன்னு தோணுது. இது என்ன எதுக்காகனே தெரியல, மக்கள் ஏன் இப்படி மாறிட்டாங்கன்னே தெரியல, எல்லாம் கடவுளுக்கு தான் வெளிச்சம்.
2: பாவம், அவரை ஏண்டா இழுக்கிற? தம்பி, இந்த உலகத்துல எல்லாருக்குமே பொதுவான ஒரு மதம் இருக்குன்னா அது பசிதான், பொதுவான கடவுள்னா அது உணவுதான். இதை எப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்போ சாப்பாடு வீணாகாது. சரி, சாப்பாட்ட நீ என்ன பண்ண?
3: நான் விட்ட ஏப்பத்திலே தெரிஞ்சிருக்கும்க்கா உனக்கு, எதை போதும்னு சொல்றோமோ இல்லையோ, ஆனா சாப்பாட்டுக்கு மட்டும் சரியான இடத்துல போதும்னு சொல்லிடணும். அதை நான் எப்பயுமே கரெக்டா பண்ணுவேன், அதனாலதான் சாப்பாட்ட நான் வீணாக்கறதே இல்ல.
2: சூப்பர்டா தம்பி.
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: உணவை நேசிங்க, உழைப்ப மதிங்க, பசியற்ற சமூகத்தை உருவாக்குவோம். ஒவ்வொரு பருக்கையும் பொன்னானது.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: நாம் கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நிலைத்த நேரம் பகல் 12:10. நேயர்களினி கேட்கலாம் சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எஸ் பார்த்தசாரதி அவர்கள் வாசித்தளித்துள்ள நாகஸ்வர இசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அம்பலமாகி என தொடங்கும் மாரி முத்தப்பா பிள்ளை பாடல், விலாசினி ராகம், மிஸ்ரசாபுதாளம்.

சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் இனி தேனென இனிக்கும் என தொடங்கும் ராமலிங்க அடிகளார் திருவட்பா. சண்முகப்பிரியாராகும் ஆதி தாளம்.

திருச்சிராப்பள்ளி முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எஸ் பார்த்தசாரதி அவர்கள் வாசித்தளித்துள்ள நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி ஸ்ரீ வரலட்சுமி என தொடங்கும் தீக்ஷிதர் கீர்த்தனை, ஸ்ரீராகம் ரூபகதாளம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நாம் கேட்டிருந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி, செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை $3,750 கோடி செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்கி வைக்க முயன்றார். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம், மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சிக்கிமில் சுரங்கப்பணியின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து உயிரிழந்தவர்களுக்காக மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் இயக்கப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், விஞ்ஞானிகள், ரயில்வே பொறியாளர்களுக்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்தார். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனை என்று அவர் குறிப்பிட்டார். பின்னர் நீட் பிரச்சினையை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே எழுப்பினார். தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாடு முழுவதிலும் 12 பெரிய துறைமுகங்கள் செயல்பட்டு வருவதாக மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், சென்னை 800 உள்ள காமராஜர் துறைமுகம் தவிர மற்ற துறைமுகங்கள் அரசு பங்கேற்புடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் தனியார் மற்றும் அரசு பங்கேற்புடன் கூடிய துறைமுகங்களின் கட்டுமானத்திற்காக டெண்டர் விடப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். எந்த பெரிய துறைமுகமும் தனியார் வசம் இல்லை என்றும், கட்டுமானத்திற்கான இடம் மற்றும் வசதிகள் துறைமுக ஆணையம் மற்றும் இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் கூடிய திட்டத்தின் கீழ் சென்னை காமராஜர் துறைமுகத்தில் இரும்பு தாது போக்குவரத்திற்கு தனி முனையம் செயல்படுவதாகவும், தூத்துக்குடி துறைமுகத்தில் 3 மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், இதனை தெரிவித்த அவர், வங்கிக் கணக்குகளை தொடங்குவது தொடர்பாக கிராமங்களிலும் ஊரகப் பகுதிகளிலும் தொலைதூர பகுதிகளிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 1,49,17,594 பேர் தங்களது வங்கிக் கணக்குகளை

0: செயல்பாட்டில் வைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த வங்கிக் கணக்குகள் அனைத்தும் எந்தெந்த பகுதிகளில் செயல்படுகிறது என்பதை கண்காணிப்பதற்கு செயலி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி கூறினார். நாடு முழுவதிலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த சிகிச்சை வழங்குவதற்கு 19 மாநிலங்களில் புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சி மையங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் சிகிச்சைக்கான நிதி உதவியும் வழங்கப்படுவதாக கூறினார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு ஆண்டுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் கீழ் 27 வகையான சிறப்பு மருத்துவத்திற்கும் 1961 சிகிச்சை முறைகளுக்கும் இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். புற்றுநோய் பாதிப்பு குறித்து கண்டறிவதற்கான மருத்துவ முகாம்களும் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் தேசிய இலவச மருத்துவ திட்டத்தில் பாம்பு கடி சிகிச்சைக்கான மருந்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக சிகிச்சை பெறுவதற்கான மருந்துகளின் பட்டியலை அரசு வெளியிட்டிருப்பதாகவும் புதிய வகை மருந்துகள் தொடர்பான ஆய்வுகள் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளம், அசாம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டு உடனடி சிகிச்சை பெற இயலாமல் அல்லது மருந்துகள் கிடைக்காமல் இருக்கும் பகுதிகள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2030 ஆண்டிற்குள் பாம்பு கடியால் இறப்பவர்களின் எண்ணிக்கையை முற்றிலும் கட்டுப்படுத்த அரசு ஆராய்ச்சிகளை முடுக்கிவிட்டுள்ளதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆசியான் மண்டல மாநாட்டின் போது சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஈயுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பரஸ்பர மரியாதை மற்றும் நலன்களின் அடிப்படையில் இரு நாடுகளும் ஒத்துழைத்து வருவதாக தெரிவித்தார். ஆசியா மட்டுமின்றி உலகளாவிய வளர்ச்சிக்கு இந்தியா சீனா உறவுகள் மேம்படுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையேயான நடைபெற்ற பேச்சுவார்த்தை மூலம் தூதரக உறவுகள் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நேரடி விமான சேவை மற்றும் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்கியது வரவேற்கத்தக்கது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். உணவு, எரிசக்தி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்ற ஆசியான் அமைச்சர்கள் அளவிலான மாநாட்டில் உரையாற்றிய அவர், இத்துறைகளில் சவால்களை எதிர்கொள்ள ஆசியான் உறுப்பு நாடுகள் தயாராக இருப்பதாக கூறினார். இந்த ஆண்டு இந்தியா ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கிடையே கடல்சார் ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் கார்வர் கடல்பகுதியில் இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் AP சிங் தலைமையில் இந்த விழா நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்ட இந்திய கடற்படையின் பங்களிப்பை அவர் பாராட்டினார். கடல்சார் பாதுகாப்பிற்கு INS மால்வன் போன்ற போர்க்கப்பலின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார். கேரள மாநிலம் கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் வடிவமைக்கப்பட்ட INS மால்வனின் 80% பாகங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது என்று ஏர் சீப் மார்ஷல் AP சிங் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மேற்கு கடற்படை தளத்தின் வைஸ் அட்மிரல் சஞ்சய் வாட்சிகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேசிய மாங்கனி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாங்கனி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இன்றைய தினம் தேசிய மாங்கனி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 100,000 ஏக்கரில்

0: மாங்கனி சாகுபடி செய்யப்படுகிறது. மா விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி ஆண்டுதோறும் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த வாரம் தொடங்கிய அகில இந்திய மாங்கனி கண்காட்சியில் அகில இந்திய மாங்கனி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கருத்தரங்கு இன்று மாலை நடைபெற உள்ளது. இந்த மாங்கனி கண்காட்சியில் மல்கோவா, செந்தூரா, பங்கனப்பள்ளி, இமாம் பசந்த், மல்லிகா, பீத்தர், பெங்களூரா போன்ற 30க்கும் மேற்பட்ட ரகங்களில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு கூடுதல் மகசூல் பெறுவது, நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய விவசாயம் மேற்கொள்வது குறித்த சிறப்பு கருத்தரங்கு இன்று மாலை நடைபெற உள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,750 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் தெரிவித்துள்ளார். அமெரிக்க நாடாளுமன்ற குழுவின் ஆய்வுக் கூட்டத்தில் ஜனநாயக கட்சி உறுப்பினர் டிக் டர்பனின் கேள்விக்கு பதிலளித்த அவர் இதனை தெரிவித்தார். கடந்த மே மாதத்தில் ராணுவ நடவடிக்கைக்காக 800 கோடி டாலர் செலவாகியதாக அமெரிக்க அரசு தெரிவித்திருந்தது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 5-21, 21-17 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஆல்வி ஃபார்களை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,750 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: ஆகாஷ்வாணி டிஜி FM 102.1 பாப்கார்னர்.
6: மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இனிமையான நினைவுகளை தரும் காலத்தை வென்ற பாடல்கள்.
2: அச்சிக்கிளி முத்துச்சரம் முல்லை கொடி ஆறு,
1: மனதை தாளாட்டும் அற்புத கீதங்கள்.
3: நான் பாடுவேன் மனதாடுதான் நான் பேசுவேன்.
1: சுவையான தருணங்களை இன்றும் தரும் இதமான கானங்கள்.
4: மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணிமாளிகை தான் கண்ணே.
1: இப்படி நமக்கு பிடிச்ச பாடல்களை நம்ம பெயரோட தினமும் கேட்கலாம் மதுரகீதம் நிகழ்ச்சியில பகல் ஒரு மணிக்கு. அதுக்காக உங்களுக்கு பிடிச்ச பாடல் உங்க பெயர் ஊரோட சேர்த்து நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சி 1 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு கடிதங்கள் மூலமா அனுப்பலாம். காற்றலையில நம்ம பெயரோட நமக்கு பிடிச்ச பாடலும் விளம்பர கேட்டு ரசிக்கலாம். திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
5: நேரம் இப்பொழுது 1 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். நேர்களின் கடித வழி விருப்ப கானங்கள் காற்றலைகளில் தவழ்ந்து மதுரை கீதமாக ஒலிக்க இருக்கிறது உங்கள் திருச்சியை திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையில். மதுரை கீதத்தில் முதலாவதாக பச்சை விளக்கு பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் பூந்தண்டலம் புண்ணியகோட்டி உமா, நக்ஷத்ரா தமிழினி தருண், அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது TM சவுந்தரராஜன் குரலில்.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதிய வேளையில் உங்கள் மனதை மயக்கும் இது மதுர கீதம். மதுரகீதத்தில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தஞ்சை மாவட்டம் அணைக்கரை பாலு, செல்வி பாலு, பிரியா விஜய், பிருந்தா, லிஷ்வந்த் இவர்களின் விருப்பமாக ஒலிக்கிறது மேயர் மீனாட்சி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கிருஷ்ணப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது காலத்தால் அழியா காவிய கானங்களான மதுரை கீதம். மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் தாயை காத்த தனையன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் கரூர் மாவட்டம் கோசூர் தமிழ்ச்சோலை கணேசன், தனலட்சுமி, ஹரிஹரன், பூமதி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், சந்திரபிரபா, பிரபு, நிஷாந்தி, ஷைனி, சரண், தேவி பிரியா இவர்களின் விருப்பமாக மதுர கீதம் தரும் அடுத்த பாடல் பைலட் பிரேம்நாத் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், வாணி ஜெயராம் குரல்களில்.

மதுரகீதத்தில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள், தெய்வத்தாய் திரைப்படத்திற்காக வண்டியூர் சக்தி ஜனார்தனன், ஸ்ரீதேவி குமரன், உபேந்திரன் ஸ்ரீதேவி, அஸ்ரித் பவிஷ்யா இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது. டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலாவின் குரல்களில்.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் கண்மணி ராஜா, மீரா சங்கர், திருச்சி.

கிருஷ்ணப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். மதுரை கீதத்தில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் குங்குமம் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் திருச்சி ஒத்தக்கடை சிவாஜி, பெரிய தம்பி, புத்தூர் அன்பழகன், பீமநகர் நாராயணசுவாமி, அண்ணாநகர் ஜெயபிரகாஷ் இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது.

ஆகாஷவாணியில் உங்கள் நிகழ்ச்சி தயாரிப்புகள் இடம்பெற ஒரு அரிய வாய்ப்பு. தகுதியுள்ள தயாரிப்பு நிறுவனங்கள், தயாரிப்பாளர்கள், அங்கீகரிக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எனப்படும் நிகழ்ச்சி உருவாக்குநர்களிடமிருந்து ஆகாஷவாணி ஒலிபரப்பிற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆகாஷவாணியின் நிகழ்ச்சிகளை வருவாய் பகிர்வு முறையில் விளம்பரதாரர் உரிம கட்டண முறை, ராயல்டி முறை அல்லது முன்வந்து கட்டணமின்றி அளிக்கும் முறையில் வானொலி நாடகம், சித்திரம், தொடர், கதை வடிவம், புதுவடிவ நிகழ்ச்சி அமைப்பு, வினாடி வினா, அனைத்து விதமான இசையின் வடிவங்கள், மொழி, கலை சார்ந்த சித்திரங்கள் என நிகழ்ச்சிகள் தமிழ், ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் தயாரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பகுதியும் 14 நிமிடங்கள் அல்லது 28 நிமிடங்கள் இருத்தல் வேண்டும். ஒப்புதல் பெறும் அல்லது அங்கீகரிக்கப்படும் நிகழ்ச்சிகள், தொகுப்புகள், தொடர்கள் NIPP திட்டத்தின் கீழ் பிரசார் பாரதி, ஆகாஷவாணியின் தேசிய, மாநில அல்லது உள்ளூர் வானொலி நிலையங்களில் ஒலிபரப்பப்படலாம். கூடுதல் தகவல்கள் பெற பிரசார் பாரதி, ஆகாஷவாணியின் இணையதள முகவரிகள் prasarbharati.gov.in/NIPP மற்றும் prasarbharati.gov.in/NIPP. பயன்பெற அழைக்கிறது ஆகாஷவாணி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். மதுரை கீதத்தில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் இளையான்குடி இக்பால், சித்தி கத்தீஜா, அப்துல் மஜீத், ரிபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது வல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து.

0: இசையின் மீது ஆர்வம் கொண்ட உங்கள் அன்பு குழந்தைகள் வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டுமா? இசைக்கருவிகள் மற்றும் வாய்ப்பாட்டு பயிலும் 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மணிமலர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பளிக்க உள்ளது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி. குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் இசை பயின்ற உங்கள் குழந்தைகளின் பெயர், வயது, பெற்றோரான உங்களின் பெயர், முகவரி மற்றும் கைபேசி எண்ணை aartrichychild@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் விருப்ப அஞ்சலை இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் அனுப்புங்கள். உங்கள் மழலை செல்வங்களின் கலைத்திறன் மிளிர இசை மேடை அமைத்து தர காத்திருக்கிறது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி.
1: மூன்று மாதங்களில் பணம் டபுள்.
2: ஆஹா,
3: ஃபாஸ்ட் மற்றும் ஹை ரிட்டர்ன்ஸ்மா.
4: என்ன ஸ்கீம் பா இது? நேத்து இது இங்க இல்லையே,
5: நாளைக்கு இங்க இருக்காது.
6: நீ எப்பவாவது 5 ஓவர்ல டபுள் செஞ்சு அடிச்சிருக்கியா?
7: இந்த மாதிரி ஸ்கீம் நம்பினா நாம ஏமாற வேண்டியதா?
8: RBI சொல்லுது உங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கங்க, புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணுங்க. அதிக ரிட்டர்ன்ஸ் முன்னாடி போனா ரிஸ்கும் அதிகம் எடுக்க வேண்டியிருக்கும்.
9: ஃபாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிட்ட இருந்து தப்பிங்க,
10: ஃபாஸ்ட் பவுலிங் கிட்ட இருந்தும் தான்.
11: RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
12: NCERT
13: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
12: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
13: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
12: மாலை 5:30 மணிக்கு
13: NCERT
12: வகுப்பறையாகும்
13: உங்கள் வரவேற்பறை.
12: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
14: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா ஒரு பாடல் ஒலிக்குது 100க்கு 100 திரைப்படத்திலிருந்து பி. சுஷீலாவின் குரலில்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான விவாதத்திற்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். கடலூர், தென்காசி, திருப்பத்தூர், ஈரோடு உள்ளிட்ட 11 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் தீவிர கண்காணிப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆயுஷ் ஷெட்டி முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்றும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக் கொள்ள முயன்றபோது எதிர்க்கட்சியினர் மாணாக்கரின் போராட்டம் மற்றும் நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சினைகளில் குரல் எழுப்பினர். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சியினர் ஒத்துழைக்க வேண்டும் என்ற அவைத்தலைவரின் கோரிக்கைக்கு யாரும் செவி மடுக்காமல் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியபோது நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக மத்திய அரசு விவாதத்திற்கு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு எடுத்துரைத்தார். அதேவேளையில் இந்த விவாதம் உரிய விதிகளை பின்பற்றியும் முறையான தயாரிப்புடனும் இடம்பெற வேண்டியதன் அவசியத்தை அவர் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பான கால அவகாசம் மற்றும் விவாதத்திற்கான விதிகளை அனைத்து கட்சிகளின் தலைவர்களிடமும் அவர் கோரினார். இப்பிரச்சினையில் இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அர்த்தமுள்ள ஆக்கப்பூர்வமான விவாதம் நடைபெற வேண்டும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் கட்சியின் திரு கே சி வேணுகோபாலும் சமாஜ்வாடி கட்சியின் அகிலேஷ் யாதவும் மாணாக்கரின் போராட்ட விவகாரத்தை எழுப்பினர். இதற்கு பதிலளித்த திரு ஓம் பிர்லா விவாதத்திற்கு அரசு தயாராக இருப்பதாகவும் ஒருங்கிணைந்து விவாதத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார். இப்பிரச்சினையில் அமளி தொடரவே மக்களவை மீண்டும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்தது. அவை இன்று கூடியதும் சிக்கிம் புனல்மின் கட்டமைப்பு திட்ட சுரங்க விபத்தில் உயிரிழந்தோருக்கு அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பேச அவைத்தலைவர் அனுமதி அளித்ததை அடுத்து நீட் மற்றும் மாணாக்கர் போராட்டம் தொடர்பான விவகாரத்தை எழுப்பினார். அப்போது எதிர்க்கட்சி மற்றும் ஆளும் கட்சி உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதமும் அமளியும் நிலவியதை அடுத்து மாநிலங்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாணாக்கரின் எதிர்காலத்தை பாதுகாப்பதே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்று பிஜேபி தெரிவித்துள்ளது.

0: புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பானு ஸ்ரீ ஸ்வராஜ், வளர்ச்சியடைந்த பாரத பாதையை வலுப்படுத்த இளைஞர்களை கொண்ட வளர்ச்சியே திரு நரேந்திரமோடி தலைமையிலான பிஜேபி அரசின் தாரக மந்திரம் என்றும் குறிப்பிட்டார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவு தொடர்பாக 13 பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் இவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்றும் கூறினார். எதிர்கால தேர்வுகளை சிறப்பாக நடத்துவதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்றார். மாணாக்கர் போராட்ட விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கு அரசு தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதே மாணாக்கரின் போராட்டத்திற்கு உரிய தீர்வு என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றப்படுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். மக்களின் உணர்வுகளையும் மாணாக்கரின் உணர்வுகளையும் மத்திய அரசு மதிப்பதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி டெல்லியில் நேற்று கைது செய்யப்பட்டதற்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். நீட் ஒழிப்புதான் தவேக அரசின் நிலைப்பாடு என மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியிருக்கிறார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் மாணாக்கர் போராட்டம் நடத்துவது ஜனநாயக உரிமை என்றும், ஆனால் மக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் சாலைகளில் போராட்டம் நடத்தக்கூடாது என்றும் குறிப்பிட்டார். நீட் தேர்விற்கு எதிராக உரிய அனுமதி பெற்று மாணவர்கள் அறவழியில் போராடுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பின் அவசியம் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தினிடையே சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கியை சந்தித்து பேசிய அவர், பரஸ்பர நலம், எல்லைப் பகுதியில் அமைதியை நிலைநாட்டுதல், நேரடி விமான சேவைகளை தொடங்குதல், விசா நடைமுறைகளில் மாற்றங்கள், எல்லை வர்த்தகம் உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகள் குறித்து கலந்து ஆலோசித்தார். உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட இந்திய கடற்படையின் INS மால்வான் நீர்மூழ்கி தடுப்பு போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இன்று இணைக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் கர்வார் கடற்படை தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங், நாட்டின் சுயசார்பு பாதை பயணத்தின் எடுத்துக்காட்டாக INS மால்வான் திகழ்கிறது என்றார். கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதில் இப்போர்க்கப்பல் இன்றியமையா பணியாற்றும் என்றும் கூறினார். கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் 80% உள்நாட்டு உபகரணங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களுடன் INS மால்வான் வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடலூர், தென்காசி, திருப்பத்தூர், ஈரோடு, மயிலாடுதுறை, கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி, கோவை, தஞ்சை, திருவாரூர், விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் தீவிர கண்காணிப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தலா 10 படுக்கை வசதியுடன் தனியார் வங்கி பங்களிப்புடன் இவை செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக கூறினார். மாநிலத்தில் டெங்கு பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார்.
2: அரசு டெங்கு பரவலை தடுக்கிறதுக்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்துட்டு தான் இருக்கிறோம். கொசு ஒழிப்பு பணியாளர்கள் நகர்ப்புறங்கள்லயும் கிராமப்புறங்கள்லயும் அவங்க பணியை செஞ்சிட்டு இருக்காங்க. மக்கள் உங்க வீட்டு பகுதியில் தண்ணீர் தேங்கி இருந்ததுன்னா அதை நீங்களும் கண்டறிஞ்சு அரசோட முயற்சிக்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறோம். கொசு உற்பத்தியை நம்ம தடுத்தாதான் அந்த டெங்கு ஒழிப்பை நம்ம வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும். அதனால மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்.
0: தமிழக காவல்துறையில் பணியிட மாற்றங்கள் செய்து மாநில அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி சென்னை ஊர்காவல் படையின் துணை காவல்துறை இயக்குநராக திருச்சி ஆயுதப்படை துணை தலைமை இயக்குநர் விஜயலட்சுமி பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மேற்கு சரக லஞ்ச ஊழல் தடுப்பு காவல்துறை கண்காணிப்பாளராக சென்னை CID பிரிவு மத்திய மண்டல காவல்துறை கண்காணிப்பாளர் டி சண்முகப்பிரியா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆர் சிவபிரசாத் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராகவும், தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் PR மீரா சென்னை கணினி மையத்தின் துணை கண்காணிப்பாளராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் அதன் தலைவர் திரு SK ஹல்தர் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது.

0: தமிழகத்திற்கு ஜுன் ஜுலை மாதங்களுக்கு கர்நாடகம் வழங்க வேண்டிய நிலுவை நீரை விடுவிக்க இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுய கணக்கெடுப்பு உதவி மையம் இன்று செயல்பாட்டிற்கு வந்தது. இக்கணக்கெடுப்பு தொடர்பான பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் வகையில் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு ஐடியை சரிபார்க்க உதவும் வகையில் சுய கணக்கெடுப்பு உதவி மையம் செல்பி பாயிண்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான கையெழுத்து இயக்கம் முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு மகாஜன் துவக்கி வைத்தார். சுய கணக்கெடுப்பு பதிவேற்றம் செய்வதன் மூலமாக கணக்கெடுப்பாளர்கள் சுய கணக்கெடுப்பு செய்த குடும்பங்களின் சுய கணக்கெடுப்பு ஐடியை சேகரித்து அவருடைய தரவை சரிபார்ப்பதற்கும் இந்த உதவி மையம் பயனுள்ளதாக இருக்கும். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடி பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இரண்டாவது நாளாக இது சார்ந்த ஆய்வுப் பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறுவை சாகுபடி பணிகளை செய்து வருகின்றனர். பயிர்களை காப்பீடு செய்து கொள்வதற்கு ஜூலை 31 இறுதி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ள போதும் கடைசி தினம் வரை காத்திருக்காமல் உடனடியாக பயிர் காப்பீடு செய்து பயனடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்டத்தில் நடைபெறும் குறுவை சாகுபடி பணிகளை மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகிய இருவரும் அதிகாரிகளுடன் இரண்டாவது தினமாக இன்றும் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: ராமநாதபுரம் அருள்மிகு கோதண்டராமசுவாமி திருக்கோவிலில் ஆணி பிரமோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற முதல் சுற்றில் இந்தோனேஷியாவின் ஃபர்ஹானை 21-17, 5-21, 21-17 என்ற செட்களில் அவர் வென்றார். மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி வி சிந்து உன்னதி ஹூடாவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தால் கசிவு தொடர்பான விவாதத்திற்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். கடலூர், தென்காசி உள்ளிட்ட 11 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் தீவிர கண்காணிப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆயுஷ் ஷெட்டி முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம்.

0: Pradesh, Chhattisgarh, Odisha and Vidarbh will experience heavy to very heavy rainfall during the next 2 to 3 days. In China Open Badminton, India's PV Sindhu will take on compatriot Unnati Hooda in the women's singles round of 32 in Changzhou today. In the men's singles, Lakshya Sen will take on the Japanese player Yushi Tanaka in round of 32 today. Meanwhile, Ayush Shetty booked his place in the pre-quarterfinals after defeating Indonesia's Alvi Farhan 21-17, 5-21, 21-17 in the men's singles clash today. In the men's doubles, Indian pair of M.R. Arjun and Hariharan Amsa Karunan lost to China's Wang Chang and Liang Weikang in the round of 32 today. News just in, Lok Sabha has been adjourned for the day, while Rajya Sabha has been adjourned till 3 p.m. today. And now, before we end the bulletin, the headlines once again. Stalemate continues in Parliament over neat paper leak case as opposition disrupts the proceedings despite government agreeing for discussion. Indian Navy inducts INS Malvan, second anti-submarine warfare ship, to strengthen maritime security. Quad foreign ministers reaffirm commitment to free, open and inclusive Indo-Pacific, whole meeting at Manila in Philippines. Death toll rises to 31 as flood situation remains grim in Assam. Red alert for heavy rainfall in Gujarat, central Maharashtra and parts of Goa for the next 2 days. And Indian shuttler Ayush Shetty enters pre-quarterfinals, defeating Indonesia's Alvi Farhan in China Open Badminton Tournament. And with that, we end the Midday News.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி கேட்கலாம்.
2: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இப்போது ஆடிப்பட்டத்திற்கான காய்கறி சாகுபடி தொழில்நுட்பங்கள்.
3: ஆடிப்பட்டம் தேடி வந்த அத்தை மகனி, ஆற்று வெள்ளம் நேற்று வந்தது, ஆசை நின்ற மறக்கலாமோ அத்தை மகனி.
2: விவசாயிகளுக்கு குறைந்த காலத்திலே வருமானம் தரக்கூடிய பயிர்கள்ல ஒண்ணு காய்கறி பயிர்கள். அதுலயும் காய்கறிகளை ஆடிப்பட்டத்துல சாகுபடி செய்ய சொல்லுவாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற பழமொழி கூட இருக்கு. ஏன்னா தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் கை கொடுக்கும் மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆனி, ஆடி, ஆவணி இந்த மாதங்களை சொல்லுவாங்க. அதனால ஆடிப்பட்டத்தில் தண்ணி பிரச்சனை இருக்காது. குறைவான பராமரிப்பிலேயே பயிர்கள் செழித்து வளரும். பூச்சி நோய் தாக்குதலும் குறைவாக இருக்கும். உற்பத்தி செலவும் கம்மியாக இருக்கும். விளைச்சலும் அதிகமாக எடுக்கலாம் அப்படின்னு பலவிதமான பயிர்களை விவசாயிகள் இந்த ஆடிப்பட்டத்தில் சாகுபடி செய்வாங்க. ஆனால் இப்போ மாறி வர கால சூழ்நிலையில் எதிர்பார்த்த அளவு தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியதா இருக்கிறதுனால இந்த ஆடிப்பட்டத்தில் சாகுபடி செய்யப்படுற காய்கறி பயிர்களில் அதிக விளைச்சல் எடுக்க இன்னும் என்னென்ன தொழில்நுட்பங்களை விவசாயிகள் கடைபிடிக்கலாம் அப்படிங்கறத பகிர்ந்துக்க இருக்காங்க கரூர் புலுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் பி. கவியரசு அவர்கள்.
4: விவசாயப்பெருமக்களுக்கு வணக்கம். குறிப்பாக இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் காய்கறி பயிர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயிராக இருக்குது. ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும் அப்படின்ற நம்ம சொல்லுக்கேற்ற மாதிரி இந்த ஆடியை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரியான அவங்க பகுதிக்கேற்ற மாதிரியான காய்கறிகளை போடுவாங்க. அந்த காய்கறிகள் தான் அவங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிராகவும் இருக்குது. அந்த காய்கறி பயிர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இருக்கிற பெரிய சிக்கல் இந்த பூச்சி மேலாண்மையும் அதில் வரக்கூடிய நோய் மேலாண்மையும் தான் இது பெரிய அவங்களுக்கு இருக்கிற சவால். அவங்களுக்கு ஆகிற பெரிய செலவுமே அதில் தான் ஆகும். அதனால் அதெல்லாம் குறைச்சி ஒரு சிறப்பான முறையில் ரொம்ப செலவு இல்லாமல் ஒரு நல்ல காய்கறி பயிரை செய்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் இந்த ஆடிப்பட்டத்தில் அப்படின்ற தகவலை சொல்கிறதுக்கு நம்ம கூட கரூரில் இருக்க புழுதிரி வேளாண் அறிவியல் நிலையத்தோட தொழில்நுட்ப வல்லுநர் கவியரசு வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. சார் வணக்கம். சார்
5: வணக்கம். சார்
4: இந்த ஆடிப்பட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கரூராக இருக்கட்டும் இல்லை திருச்சி தஞ்சாவூர் இந்த பகுதிகளில் போடக்கூடிய பொதுவான நீங்கள் சொல்லக்கூடிய பயிர்கள்னால் எந்தெந்த பயிர்களை வந்து விவசாயிகள் போடலாம், எந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரியான பயிர்களை எப்படி அவங்க தேர்ந்தெடுக்கலாம்?
5: இப்போ வந்து இப்போ ஆடிப்பட்டம் அப்படின்னும் போது சார் விவசாயிகள் வந்து காய்கறிகள் சாகுபடிது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை வந்து நமக்கு கிடைக்கும். நிறைய விவசாயிகள் வந்து மானவரிய விவசாய நிலங்கள் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ மழை வரும்போது என்னென்னா அந்த மழையை வச்சு நம்ம ஒரு 6 மாதம் வந்து நம்ம பயிர் சாகுபடி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து ஆடிப்பட்டத்தில் வந்து எல்லா விவசாயிகளுமே வந்து சாகுபடி பண்ணுறாங்க. மானாவரிய நிலங்களும் வந்து விளைநிலங்களாக கொண்டு வரலாம். இதில் காய்கறிகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து சந்தையில் என்ன மாதிரி காய்கறிகள் வந்து வந்து நல்ல விலை கிடைக்குது, அதில் வந்து விரும்பி வாங்கக்கூடிய வந்து காய்கறிகள் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம செலக்ட் பண்ணி அந்த காய்கறிகளை வந்து நம்ம சாகுபடி பண்ணோன்னா விவசாயிகளுக்கு லாபகரமாக இருக்குது. இதில் நம்ம பகுதியை

0: பொறுத்த வரைக்கும் வந்து இப்ப கத்தரி அப்படின்னும் போது ஒரு நிலையான விலை கிடைக்கும். இப்ப இதே வந்து தக்காளி வெண்டை இந்த மாதிரி பார்க்கும்போது அதுக்கு வந்து விலை வந்து குறையும் கூடும். அதே மாதிரி முருங்கை நம்ம வந்து கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரவக்குறிச்சி பரமத்தி வட்டாரங்களில் வந்து பாத்தீங்கன்னா முருங்கை வந்து மர முருங்கை சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா விலை ஏற்றம் இறக்கங்கள் இருக்கு. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 20 ரூபா அந்த ரேஞ்ச் வரும்போது வந்து விவசாயிகளுக்கு ஒரு அளவுக்கு லாபகரமா வந்து இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப முருங்கை அப்படின்னு பார்க்கும்போது கரும்பு முருங்கை தான் நம்ம விவசாயிகள் வந்து அதிகமா சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப புதுசா வந்து PK3 அப்படிங்கிற ஒரு ரகம் வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலமா வெளியிட்டு இருக்காங்க. அந்த ரகமும் வந்து நம்ம முருங்கை ரகத்துக்கு இணையான ஒரு ரகம் தான். இந்த ரகமும் நம்ம சாகுபடி பண்ணும்போது நமக்கு லாபகரமா இருக்கு சார்.
1: சரிங்க சார், இப்போ இந்த ரகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியதுல ரொம்ப முக்கியமா கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள்ல என்னென்ன அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க சார். ஏன்னா இப்போ ஒரு சமயம் இந்த வருஷம் இந்த எல்லின காரணமாக தண்ணி கொஞ்சம் கம்மியா கிடைக்கலாம் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ரகங்கள் என்ன மாதிரியான அம்சங்களோட இருந்ததுன்னா சிறப்பா இருக்குங்க சார். நம்ம இந்த விதைகளை வாங்கும் பொழுதும் சரி பயன்படுத்தும் பொழுதும் சரி ஒரு நல்ல விதையா இருப்பதை எப்படி விவசாயிகள் உறுதி செய்யறது? ஏன்னா விதையிலேயே பாதி பிரச்சனை அவங்க சால்வ் பண்ணிடலாம். ஒரு நல்ல விதையை தேர்ந்தெடுத்து நல்ல ரகத்தை தேர்ந்தெடுத்தாங்கனாலே அவங்களோட வெற்றியில பாதி அவங்க அடைஞ்சிட்ட மாதிரி தான். அப்படி இருக்கும்போது அந்த விஷயங்களை அவங்க என்னென்ன கவனத்துல செலுத்தலாம்?
0: நம்ம வந்து காய்கறி ரகங்கள் வீரிய ஒட்டு ரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வேளாண் அறிவியல் மையம் மூலமா நீங்க வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துல வந்து நிறைய ரகங்கள் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பெங்களூர்ல இருக்கக்கூடிய வந்து புதிய தோட்டக்கலை ஆராய்ச்சி மையம் IHR சொல்லுவோம், அந்த நிறுவனத்துல வந்து நிறைய காய்கறி ரகங்கள் எல்லாமே தக்காளி வெண்டை இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய மற்றும் பந்தல் காய்கறிகள் இந்த மாதிரி எல்லா ரகங்களும் வந்து வெளியிட்டு இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரகங்கள் வந்து நல்ல முளைப்பு திறனோட நல்ல மகசூல் கொடுக்கக்கூடியதா இருக்கும். மற்ற வந்து நிறைய வந்து இப்போ பிரைவேட்ல இருந்து வருது, அதுல வந்து விவசாயிகள் நம்ம வந்து பார்த்து தான் வாங்கணும்.

0: நம்ம சந்தைப்படுத்தும் போது வந்து நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும், வாங்க மாட்டாங்க, விலை வந்து குறைஞ்சு கிடைக்கும், அந்த பாதிப்புகள்லாம் இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம வேளாண் பல்கலைக்கழகத்தோட ஆராய்ச்சி மையங்கள், பல்கலைக்கழகம், இதே மாதிரி ஐஎச்ஆர்னு சொல்லக்கூடிய வந்து இந்திய தேசிய தோட்டக்கலை ஆராய்ச்சி மையம், இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதிரி விதைகள் வந்து ஏதாவது விவசாயிகளுக்கு வந்து தேவைப்படுதுன்னா எல்லா மாவட்டங்களிலும் வேளாண் அறிவியல் மையங்கள் இருக்கு, வேளாண் அறிவியல் மையங்களை தொடர்பு கொண்டு நம்ம வந்து விதைகள் வாங்கிக்கலாம்.
1: சரிங்க சார், இப்போ நம்ம நிலத்தை தயார்படுத்தணும் அப்படின்ற பட்சத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், அந்த தொழில்நுட்பங்களை பொறுத்தவரைக்கும் என்னென்ன விஷயங்கள்
0: மகசூல் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த உழவு வந்து இரண்டாவது இல்ல மூணாவது உழவு நம்ம பண்ணும்போது ஓட்டோமேட்டிக் தொழுவரம் சொல்லக்கூடிய அசோஸ்பைர்ல பாஸ்போபாக்டீரியா பேசஸ் சப்டிலிஸ் ட்ரைகோடெர்மன் சொல்லக்கூடிய நுண்ணுயிர் உரங்கள், இது வந்து நம்ம வந்து வேளாண்மை துறையில் கிடைக்குது, பல்கலைக்கழகத்தோட அனைத்து ஆராய்ச்சி மையங்களும் கிடைக்குது. இதை வந்து வாங்கி விவசாயிகள் வந்து ஒரு டன் இருக்கு அப்படின்னா 2.5 கிலோ அளவுக்கு வந்து ஒரு இதுலையும் அசோஸ்பைர்லும் 2.5 கிலோ, பாஸ்போபாக்டீரியா 2.5 கிலோ, அப்புறம் பேசஸ் சப்டிலிஸ் சொல்லக்கூடியது ஒரு 2.5 கிலோ, இந்த மாதிரி வந்து அது கலந்து ஒரு 20 நாள் இல்லை ஒரு மாதமும் நம்ம வைத்திருந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து உழவுக்கு முன்னாடி அந்த ஊட்டமேட்டிய தொழுவரத்தை போட்டு நம்ம உழுவும் போது நம்ம வயலில் இருக்கக்கூடிய வேர் பாதிக்கக்கூடிய பூஞ்சானங்கள் நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி வேர் பாதிக்கக்கூடியது இலைப்புள்ளி இந்த மாதிரி நோயை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் எல்லாமே மண்ணில் இருந்து கிளியரா நம்ம எடுத்துடலாம்.
1: இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரியான ரகங்களை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த விதை நிறுத்தி செய்யறது அப்படிங்கறது ரொம்ப அவசியமா இருக்கு. நம்ம பயிர் செய்யறதுக்கு முன்னாடி விதை நிறுத்தி செய்யணும் அப்படின்னா என்னென்ன தொழில்நுட்பங்களும் வளர்க்க முடியும்?
0: நிறைய விவசாயிகள் வந்து பாரம்பரியமா நம்ம நாட்டு காய்கறிகள் இதெல்லாம் சாகுபடி பண்ணுவாங்க, குறிப்பா பாத்தீங்கன்னா வந்து கத்தரி சாகுபடியில் மணப்பாறை கத்தரி இங்க அதிகமா நம்ம விவசாயிகள் சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. இது அவங்களே வந்து உற்பத்தி பண்ணி அந்த விதையை வந்து எடுத்து திரும்பவும் அடுத்த பருவத்துக்கு வந்து நடவுக்கு எடுத்துப்பாங்க. இதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா விதை முளைப்பு திறன் இருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம 2-3 முறையில வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒண்ணு வந்து பேப்பர்ல நம்ம விதையை வந்து நம்ம போட்டு அது வந்து நம்ம முளைப்பு திறன் வந்து பார்க்கலாம். இன்னொன்னு வந்து சின்ன பிளாஸ்டிக் ட்ரேவில் வந்து நம்ம மணல் மிக்ஸ் பண்ணி அதுல வந்து விதையை போட்டு எத்தனை விதை முளைக்குது அப்படிங்கறத வச்சு முளைப்பு திறன் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த விதை நேர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது 1 கிலோ விதைக்கு அரிசி கஞ்சி ஆற வைத்த பிறகு ஒரு டம்ளர் நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் வந்து நம்ம பிரேசஸ் சப்டிலிஸ் இல்ல ட்ரைகோடெர்மான்னு சொல்லக்கூடியது 4 கிராம்லேருந்து 10 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். முதல்ல வந்து அரிசி கஞ்சியும் அந்த ட்ரைகோடெர்மா இல்லை வந்து பிரேசஸ் சப்டிலிஸ் சொல்லக்கூடிய வந்து ரெண்டும் வந்து நம்ம நல்லா கலந்துக்கணும். அதுக்கப்புறம் 1 கிலோ விதையை நம்ம வந்து அந்த கலவையில போட்டு நல்லா கலந்து இதை வந்து ஒரு ஈரப்பதமா ஒரு நிழல் பாங்கான இடத்துல வந்து நம்ம ஆற போட்டுணும். அப்ப என்ன ஆகுனா அதுல இருக்கக்கூடிய பவுடர் இதில் இருக்கக்கூடிய அந்த மருந்தானது வந்து பாத்தீங்கன்னாக்க விதைக்கு மேல எல்லாமே வந்து ஓட்டிடும். அதே மாதிரி வந்து காஞ்சி போயிடும், காஞ்சதுக்கு அப்புறம் அது நாற்றங்கள் வந்து குளித்திட்டு முறையில் நாற்றங்கள் போடலாம், இல்லை வந்து நீங்கள் பாத்தி முறையில் நாற்றங்கள் போடலாம். இது வந்து நம்ம குளித்திட்டு முறையில் நாற்றங்கள் போடும்போது நம்ம விதையும் சேமிக்கலாம், ஒரு 20-25 நாளில் வந்து நாட்டு நடவுக்கு எடுத்துக்கலாம். இதே பாத்தி முறையில் போடும்போது நிறைய விதைகள் முளைக்காமல் போகும். அதே மாதிரி வந்து 30-35 நாள் வந்து நமக்கு டைம் எடுத்துக்கும். இன்னொன்று வந்து நாற்று புடிங்கி எடுக்கும்போது நுனி வேர் எல்லாமே அறுந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து பாத்தி முறையை நம்ம தவிர்த்து குளித்திட்டு முறையில் வந்து நாட்டு உற்பத்தி பண்ணலாம். விவசாயிகளுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம நம்மளுடைய கேவிக்கை மூலமாக நம்ம குளித்திட்டு முறையில் நாட்டு போட்டு விட்டலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் தோட்டக்கலைத்துறை மூலமான நாற்று பண்ணைகள் இருக்கு, அவங்க பண்ணைகள் மூலமாக நம்ம அங்கிருந்து நம்ம உற்பத்தி பண்ணி வாங்கிக்கலாம். இதே மாதிரி நம்ம தோட்டக்கலைத்துறையில் வந்து இலவசமான வந்து நாற்றுகள் கொடுத்துட்டு இருக்காங்க. விவசாயிகள் வந்து அவங்களுடைய வட்டார தோட்டக்கலை அலுவலகத்தில் பதிவு பண்ணிட்டு அந்த நாற்றுகள் வந்து இலவசமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அந்த நாற்றுகளும் வாங்கி பயன்படுத்திக்கலாம்.
1: சரிங்க சார், இப்போ நாற்றுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயம் செய்யணும், விதை எப்படி போடலாம், குளித்திட்டு போறது ரொம்ப அவசியமானது, இந்த மாதிரி நிறைய தகவல் சொன்னீங்க. இப்போ பந்தல் காய்கறிகள் போடுறவங்களும் இருப்பாங்க, பந்தல் காய்கறிகள் மாதிரி போடுறவங்க என்னென்ன விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கிறது அவசியமானது?
0: அதுல வந்து ரகங்கள் ரொம்ப முக்கியம் சார். குறிப்பா காய் வந்து பாத்தீங்கன்னா பாகல் பொருள் பீக்கம் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். பீக்கன்ல பாத்தீங்கன்னா ஒரு சில ரகங்கள் குட்டையா வரும், அந்த மாதிரி காய்கறிகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக போகாதுங்க. இதில் பீக்கன்லேயே வந்து கொஞ்சம் நீளமாக வரும், நமக்கு வந்து ஒரு 1.5 அடி அந்த அளவுக்கு வந்து நீளமாக வரக்கூடிய காய்கறிகள் இருக்கு. இந்த மாதிரி வந்து அந்த ரகங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கடைபிடிக்கணும். ரகங்கள் தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம குளித்தட்டின முறையில் நாட்டு போடணும் அவசியம் இல்லைங்க, அது நம்ம நேரடியாகவே வந்து நடவு பண்ணிக்கலாம். குளித்தட்டில் நாட்டு போட்டோம்னா 13 நாள் நடவு பண்ணணும். அது நீங்கள் இன்னொன்று அந்த நாட்டு நீங்கள் எடுக்கும்போது வேர் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும், அப்போ செடி வந்து பட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் வந்து பந்தல் காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் நேரடியாக நடவு பண்ணணும், பராமரிக்கலாம்.
1: சரிங்க சார். இப்போ தொடக்கலை பேரில் பெரிய சவாலானது இந்த பூச்சி நோய் மேலாண்மை தான். பூச்சி நோய் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் நம்ம விதை நேரத்திலாம் செய்கிறது மூலமாக அதோட பாதிப்புகளை ஓரளவுக்கு குறைக்க முடியும். இருந்தாலும் வேறு என்னென்ன விஷயங்களில் கவனம் செலுத்துறதன் மூலமாக ஒருங்கிணைந்த முறையில் இந்த பூச்சி நோய் மேலாண்மையை சிறப்பாக செய்ய முடியும் சார் விவசாயம்?
0: இப்போ நம்ம வந்து காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் பூச்சி நோய் பாதிப்பு கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்குது. காய்கறிகள் அப்படின்னும் போது நஞ்சு இல்லாத காய்கறிகளை உற்பத்தி பண்ணும் அப்படிங்கிற வந்து முக்கியமான விஷயம் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை முறையிலே வந்து எப்படி சார் நம்ம காய்கறிகள் வந்து பூச்சி நோய் தாக்குதல்

0: அது நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கான தொழில்நுட்பங்கள் நிறைய இருக்கு. இப்போ வந்து பயிரில் வந்து முக்கியமாக வரக்கூடியது புழு. இந்த புழு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்துப்பூச்சின்னு சொல்லக்கூடிய நிறைய பட்டாம்பூச்சி வகைகள் நிறைய இருக்கும். இது நம்ம பயிர் சாகுபடி பண்ணதுக்கப்புறம் நம்ம பயிரில் வந்து இலையில முட்டி வச்சுட்டு போவோம். அந்த முட்டையிலிருந்து வரக்கூடிய புழுவானது பயிரோட இலையோ இல்லை பூவோ இல்லை காய்பகுதியோ வந்து நமக்கு சாப்பிட்டு சேதாரத்தை ஏற்படுத்தும். இப்போ நம்ம இந்த பூச்சி வந்து தாய்ப்பூச்சிகளை பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்னா மஞ்சள் அந்த விளக்கு பொறிஞ்சு சொல்லுவோம். ஒரு ஏக்கருக்கு ஒரு விளக்கு பொறி வைக்கணும். மாலை நேரத்தில் வந்து 6 மணிக்கு வைக்கணும். 8 மணிக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கு. இல்லை நம்ம ஆஃப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. இல்லை சோலார்லையும் இருக்கு, நம்ம சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி விளக்கு பொறிகளை வந்து ஒரு ஏக்கருக்கு ஒன்று வைக்கும்போது என்னாகனா இந்த மாலை நேரங்களில் வந்து அந்த தாய்ப்பூச்சியானது அந்துப்பூச்சியானது நம்ம வயலுக்கு வரும். அப்போ வந்து அந்த பூச்சிகள் என்ன பண்ணுவோம்னா இந்த விளக்கு பொறிகளில் இருக்கக்கூடிய அந்த விளக்கு மேலே அடிச்சு என்ன பண்ணும் கீழே இருக்கக்கூடிய காரச்சட்டி நம்ம வந்து ட்ரே மாதிரி வச்சிருப்போம். அந்த ட்ரேவுக்குள்ள வந்து தண்ணி ப்ளஸ் மண்ணெண்ணெய் கலந்து வச்சிருப்போம். அதுக்குள்ள உழும்போது என்னன்னா இந்த தாய்ப்பூச்சி இறந்து போயிடும். இந்த மாதிரி எல்லா விவசாயிகளும் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த தாய்ப்பூச்சி திரும்ப வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ முட்டை வைக்க முடியாது. அப்போ இனப்பெருக்கத்தை நம்ம குறைக்கலாம். அதே மாதிரி ஆண் பூச்சிகளுக்கு வந்து இனக்கவர்ச்சி பொறியும் நம்ம சொல்லக்கூடியது. அது வந்து ஒவ்வொரு பயிருக்கும் மாறும் சார். இந்த இனக்கவர்ச்சி பொறிங்கிறது அது நம்ம என்ன பயிர் கத்தரியா மிளகாவா தக்காளியா அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பயிருக்கான அந்த இனக்கவர்ச்சி பொறி வந்து வாங்கணும். வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது அதில் ஆண் பூச்சிகள் எல்லாமே என்ன பண்ணுவோம்னா அந்த இனக்கவர்ச்சி பொறியோட மேல் பகுதியில் வந்து ஒரு சின்ன வந்து லியூர்னு சொல்லுவோம். லியூர்னு சொல்லக்கூடிய தக்கை மாதிரி இருக்கும். அதுக்குள்ள பெண் பூச்சியோட வாசனை உள்ள திரவம் இருக்கும். இதை நம்ம வந்து அந்த ட்ராப்புக்குள்ள வந்து நம்ம உள்ள வைக்கும்போது ஆண் பூச்சிகள் எல்லாமே உள்ள பெண் பூச்சி இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவோம் உள் நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண் பூச்சிகள் எல்லாமே உள்ள வரும். உள்ள வரும்போது அந்த புனல் வழியா என்ன பண்ணுவோம் கீழே கவர் கட்டி வச்சிருப்போம். அந்த புனல் வழியா கீழே போய் கவர்ல போய் மாட்டிடுவோம். அப்போ ஆண் பூச்சிகள் வந்து திரும்ப வெளியே வர முடியாது. பார்த்துட்டு அந்த மாதிரி ஆண் பூச்சி மாட்டி இருந்ததுன்னா தினமும் நம்ம வந்து கையில வச்சு ஒரு தேய்ச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த ஆண் பூச்சிகளோட இனப்பெருக்கமும் நம்ம கட்டுப்படுத்திடலாம். இப்போ இதுல வந்து இந்த புழு உற்பத்தி பண்ணக்கூடிய பூச்சிகள் எல்லாமே நம்ம கட்டுப்படுத்திடுறோம். இதை வந்து சார் உஞ்சக்கூடிய பூச்சிகள் இதை வந்து நம்ம மஞ்சள் வண்ண ஒட்டு மட்டைன்னு சொல்லுவோம். எல்லாருமே நம்ம வந்து வீட்லயும் பண்ணிருப்போம். உங்க வயல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 எட்டுலயோ 10 எட்டுலயோ வந்து மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய அட்டைகள் வந்து நமக்கு ரெடிமேடா கிடைக்குது. அந்த அட்டையில வந்து ரெண்டு பக்கம் பசையா இருக்கும். உங்க வயல்ல வைக்கும்போது என்னன்னா இந்த வெள்ளை கொசு இது மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி தேமல் நோய் ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகள் சாருஞ்ச பூச்சிகள் இதெல்லாம் என்ன பண்ணா அந்த மஞ்சள் கலர் மேல வந்து உட்கார்றதுக்காக வந்து போய் உட்காரும். அப்போ ரெக்க மாட்டி என்ன பண்ணா அந்த பூச்சிகள் எல்லாமே அப்படியே வந்து அந்த அட்டையோட ஒட்டிக்கும். அப்போ சாருஞ்ச பூச்சிகளோட பாதிப்பு இந்த வெண்டையில வரக்கூடிய தேமல் நோய் பாகல்ல வரக்கூடிய வந்து வைரஸ் நோய் இந்த மாதிரி வைரஸ் நோய் எல்லாமே நம்ம முழுமையா கட்டுப்படுத்திடலாம்.
1: சரிங்க சார். இப்போ நீங்க ரொம்ப முக்கியமா சொல்றது நஞ்சில்லா காய்கறிகளை உற்பத்தி பண்ணணும். அதுல வந்து இந்த பூச்சி மேலாண்மை பொறுத்தவரைக்கும் நிறைய சொல்லிட்டீங்க. நோய் மேலாண்மைக்கு இவங்க என்னென்ன விஷயங்கள் கவனத்தில் வச்சுக்கலாங்க சார்? அதே மாதிரி ஊட்டச்சத்து மேலாண்மையிலையும் இப்போ நம்ம வந்து அதிகமாக இந்த மாதிரி ரசாயன உரங்களை பயன்படுத்தாம இயற்கை முறையிலே இது பண்றதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கு அதையும் சுருக்கமாக சொல்லுங்க.
0: இப்போ நோய் மேலாண்மை அப்படின்னு பார்க்கும்போது சார் பூஞ்சானம் பாக்டீரியா வைரஸ் இதுதான் வந்து நம்ம நோய் வரக்கூடியது. இந்த நோய்களை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அசோஸ்பெர்ல பாஸ்போ பாக்டீரியா சூடமோனஸ் பேசிலிஸ் அப்புறம் வந்து ட்ரைகோடெர்மா இதை வந்து நம்ம குப்பையோட கலந்து செடிகளுக்கு வந்து போட்டு வரும்போதோ இல்லை இளைவெளியாக தெளிக்கும் போதோ நம்ம அந்த நோய்கள் வந்து கண்டிப்பாக வராது. இதை நம்ம வந்து ரெகுலராக பண்ணும்போது நம்ம நோய்கள் வந்து வராமல் கட்டுப்படுத்திக்கலாம். ஒருவேளை செடியில் வந்து நோய்கள் தெரியுது அப்படின்னா பஞ்சகாவியம் ஏன்னா இயற்கை முறையில் வந்து பஞ்சகாவியம் வந்து உங்களுக்கு வந்து வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படும், மகசூலும் அதிகப்படுத்தும், அதே மாதிரி நோய் எதிர்ப்பு தன்மையும் கொடுக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து பஞ்சகாவியம் தொடர்ந்து தெளிக்கலாம். மீன் அமிலம் கொடுக்கலாம். அப்புறம் வந்து பூச்சிகள் எங்களுக்கு அதிகமாக வருது சார் இந்த மாதிரி அப்படின்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இந்த 3G கரசன் சொல்லக்கூடிய வந்து இதை நம்ம வந்து பயன்படுத்தலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி அப்படிங்கிற அளவில் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம இலைவெளியாக தெளிக்கலாம் சார்.
1: இப்போ இருக்கக்கூடிய நிறைய சிக்கல்களுக்கு நடுவில் தொடக்கலை பயிர்கள் போடுறதன் மூலமாக விவசாயிகளை ஒரு குறுகிய காலத்தில் அவங்களுக்கான ஒரு அறுவடையை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வந்து அவங்களுக்கான சரியான ரகங்களையும் சரியான தொழில்நுட்பத்தையும் கடைபிடிக்கும் போது அவங்க அதில் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான நிறைய தகவல்களை சொன்னீங்க. இது சம்மந்தமாக அவர்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுதுன்னா எப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாம் அந்த உங்களோட எண்ணம் மட்டும் சொல்லி
0: 95 66 520 813 95 66 520 813.
1: நன்றிங்க சார்.
0: தேங்க்யூ சார்.
2: நம் கடமை என உணர்ந்து வாய்த்தாலே பராமரிப்போம்.
3: இதுவரைக்கும் ஆடிப்பட்டத்தில் சாகுபடி செய்யப்படுற காய்கறி பயிர்களில் அதிக மகசூல் எடுக்கணும்னா விவசாயிகள் தரமான விதைகளை தேர்வு பண்ணி பரிந்துரைக்கப்பட்ட அளவு உரத்தை போட்டு தரமான நாற்றுகளை உற்பத்தி பண்ணி குறிப்பாக அவங்க பகுதிக்கேற்ற ரகங்களை தேர்வு பண்ணி பயிரிடும்போது அதிக விளைச்சலும் லாபமும் பார்க்க முடியும் அப்படிங்கிற பல தகவல்களை நம்மோட பகிர்ந்துக்கிட்டாங்க கரூர் புழுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் பி. கவியரசு அவர்கள். விவசாயிகள் தரமான காய்கறி விதைகளுக்கும் நாற்றுகளுக்கும் உங்கள் பகுதியில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையங்களையோ இல்ல தோட்டக்கலை துறையோ அணுகி பயன்பெறலாம். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்கலாம் கிராம சமுதாயம்.
1: ஆகாஷ்வாணி திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் கிராம சமுதாயம்.
2: என்ன திருமகள், என்னைக்கும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. என்ன விஷயம், ஏதாச்சும் பெரிய பரிசு கிடைச்சிச்சா என்ன?
3: போன வாரம் வெள்ளிக்கிழமை மணப்பாறை நல்லாண்டவர் கோவில் பக்கத்துல கூட்டிட்டு போனீங்க. சமீபத்துலதான் அந்த கோவிலோட கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அந்த ஊருக்கு போகணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், போக முடியல. அதோட சேர்த்து இன்னொரு ரெட்டிப்பு மகிழ்ச்சியும் எனக்கு கொடுத்துட்டீங்க.
2: எதிர்பாராம நீங்க நினைச்சது நடந்துச்சுன்னா அப்படித்தானே இருக்கும். போன இடத்துல நல்ல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அரசு நலத்திட்டங்கள் பத்தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி.
3: அரசு திட்டம்னாலே நமக்கெல்லாம் எங்க கிடைக்கும்னு நினைக்கிற மக்களுக்கு அது ஒரு சிறப்பான வாய்ப்பு தெரியுமா?
2: பல்வேறு துறைகள் சார்பா திட்டங்கள்லாம் நிறைவேற்றுறாங்க, அப்படின்னா மேம்போக்கா தெரியும். எந்தெந்த திட்டத்துல யார் யாரு பயன்பெறலாம் அப்படின்னு குறிப்பிட்ட தகவல்கள் தெரிஞ்சாதானே அது மூலமா நம்ம பயன்பெற முடியும். அதுக்கு ஒரு வாய்ப்பா தான் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நிச்சயமா எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கும்.
3: நாம கேட்டு பயனடைஞ்சோம், அதே மாதிரி நம்ம கிராம சமுதாயம் கேக்குற நேயர்களும் பயனடையணும் இல்லையா?
2: அப்ப இன்னைக்கு நிகழ்ச்சி மக்கள் நலத்திட்டங்கள் பத்தி தான், அதாவது நம்மள தேடி வர வாய்ப்பு பத்தி தான். வாய்ப்புகளின் வாசல் திறந்திருந்தா அது வழியா போய் வெற்றி அடைய வேண்டியது நம்முடைய கடமை தானே. அரசினுடைய மக்கள் நலத்திட்டங்கள் பத்தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி எங்க வச்சு நடந்துச்சுன்னா, மணப்பாறையில இருக்கக்கூடிய கண்ணுடையான்பட்டி ஆண்டவர் கோயில் சமுதாய கூடத்துல வச்சுதான் நடத்தினாங்க. வந்திருந்தவங்கல எத்தனை பேர் மகளிர் சொல்லுங்க பாக்கலாம்.
3: வந்தவங்க எல்லாருமே பெண்கள் தானே, எங்கயோ ஒரு இடத்துல அங்கங்க ஆண்களும் இருந்தாங்க.
2: பெண்களுக்கு ஒரு விஷயத்த கொண்டு சேர்த்தா அவங்க குடும்பத்துக்கு சேர்ப்பாங்க. அது மட்டுமா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க ஒருத்தரே விட மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்கன்ற நம்பிக்கையில தான் மகளிருக்கு இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கொண்டு சேர்க்கணும்னு நினைச்சிருப்பாங்களோ. ஊரக பகுதிகளில் வேலை வாய்ப்பை உறுதி செய்யற திட்டத்தை இப்ப கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கிறாங்கல்ல, அதாவது வேலை நாட்கள்லாம் அதிகரிச்சிருக்கு. அப்புறம் ஒரு சில வழிமுறைகள், அந்த திட்டம் பேரு கூட GVBG அப்படின்னா வருமே.
3: இப்படியே நீங்க யோசிச்சுட்டே இருங்க, இப்ப நாம அவர் சொன்னதையும் கேட்டுடலாம்.
2: அவங்க யார் தெரியுமா? மணப்பாறை ஊராட்சி ஒன்றிய துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் எஸ் பாண்டியராஜன் அவர்கள் இந்த ஊரக வேலை உறுதி திட்டம் பத்தி தான் சொல்றாங்க.
4: மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் 100 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலை. அப்படி இருந்தது இன்று வந்து 125 நாட்களாக மாற்றி அளித்திருக்கார்கள். செக் டேம் கட்டியிருக்கோம், குளம் தூர்வாதிருக்கோம், சமுதாய கூட ஊராட்சி மன்ற அலுவலகம் இதெல்லாம் கட்டியிருக்கோம். நம்ம பகுதியில தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை அந்த பருவமழைக்கு ஏற்றவாறு நமக்கு ஒரு 60 நாட்கள் அந்த காலத்துல வேலை நிறுத்திட்டு மீதி நாடுகளுக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 100 நாட்கள் வேலை அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை பொதுமக்கள் பயன்பெற வகையில் கொடுத்திருக்காங்க. VP ராம்ஜி திட்டத்துல ஒவ்வொரு குக்கிராமத்திலையும் ஊராட்சியில் உள்ள அனைவரும் பயன்பெறணும். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த VP ராம்ஜி திட்டத்தை சிறப்பா செயல்படுத்தணும். தண்ணி வந்து நம்ம இன்னொருத்தர் தேடி போக வேண்டிய தேவையில்லை, நம்ம கிட்டே இருக்கு. ஆனா நம்ம அதை வந்து சேகரிக்கக்கூடிய செயல்பாட்டுல ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் செயல்படணும். இப்போ ஒரு குடும்பத்திற்கு வந்து ஒரு உறுப்பினருக்கு 55 லிட்டர் அப்படின்னு அரசாங்கம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த தண்ணீர் வருகிறதா? வாய்க்கால் ஆறு இதெல்லாம் நம்ம வந்து பலப்படுத்தி வச்சிருக்கோம், தண்ணி எப்படி சேமிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இன்னும் முழுமையா VP ராம்ஜி திட்டத்தை செயல்படுத்தினா அவங்க 2047க்குள்ளார இந்த திட்டத்தை நல்லா செயல்படுத்தணும். எதுனால வந்து பற்றாக்குறை கூடாது, காலநல மாற்றம் ஏற்பட்டாலும் பற்றாக்குறை வரக்கூடாது. பல்வேறு திட்டங்கள் நீர் சேமிப்புக்காக செயல்படுத்தினாலும் குடிநீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை இருக்குது. அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டத்தை ஒவ்வொரு குடும்பத்தில 125 நாட்கள் சொன்னதை நம்ம எல்லோரும் சிறப்பா நம்ம செயல்படுத்துறோம் அப்படின்னா அந்த நிலையை அடைஞ்சிடலாம். தண்ணியை சேகரிக்கிறோம், நம்ம செய்யற வேலைக்கு நமக்கு அந்த ஊதியத்தையும் கொடுக்குறாங்க. கட்டாய இடைவேளை எவ்வளோன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 1 மணி நேரம் எடுத்துக்கலாம். நிதி ஒதுக்கீட்டில் நிச்சயமற்ற தன்மை இருக்கு அப்படின்னா முறையாக கண்டறிந்து பணிகள் ஏற்ற நெருங்குறைப்படுத்தப்பட்டு நிதி ஒதுக்கீடு செஞ்சு கொடுத்துருவாங்க. நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அரசாங்கம் வந்து இந்த ஒரு பூமியுடைய நிலைக்கு ஏற்ப இப்போ மழைனா கல் செக் டேமு இந்த மாதிரிலாம் அமைக்கணும். ஏன்னா அங்கே வந்து மண்ணெல்லாம் வச்சுன்னா ஒரே நாளில் அந்த மழை பெஞ்சு அரிச்சிட்டு கீழே போயிடும். இப்போ இங்கே வந்து செக் டேம் எப்படி

0: இருக்குது. மண்ணால் அமைக்கலாம், ஒரு சிமெண்ட்ல போட்டு தண்ணி வலிஞ்சு போற மாதிரி தேக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத அவங்க எந்த நம்மளுடைய பணியை செஞ்சா இந்த ஊர்ல சிறப்பா இருக்கும், ஊராட்சி எப்படி வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத ஒவ்வொரு இதையும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஒர்க்குகளுக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பணியிலையும் ரிப்பேர் பண்ணி ஏற்கனவே செஞ்சிருப்போம் பார்த்தீங்களா, ரிப்பேர் பண்ணி அதையும் பழுதுபடுத்திக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பையும் இந்த விபி ரஞ்சி திட்டத்தில் கொடுத்துருக்காங்க.
1: அரசு நலத்திட்டங்கள்லாம் எதுக்கு, மக்கள் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே. இதுல பயனடைறவங்க ஆரோக்கியமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா எவ்வளவு நன்மைகள் நம்மளை சுத்தி நடந்தாலும் அதை நம்ம அனுபவிக்க முடியாம போயிரும்ல. இப்ப ஆரோக்கிய வாழ்வு வாழ்வதற்கு சில ஆலோசனைகளையும் சொன்னாங்க இந்த நிகழ்ச்சியில. புத்தாணத்தம் ஆரம்ப சுகாதார நிலைய வட்டார மருத்துவ அலுவலர் ஏ கிரீஷ்குமார் அவர்கள், அவங்க சொன்னதுல ஏதாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா திருமகள்?
2: ஞாபகம் இருக்கே. போதைப் பொருள் பழக்கத்தினால ஏற்படுற தீமைகள் பத்தி தானே சொன்னாங்க?
1: அவர் மட்டும் இல்ல, தலைமை காவலர் எம் சுரேஷ் அவர்கள் கூட இதை குறிப்பிட்டு பேசினாங்களே.
3: போதைப் பொருள் பழக்கம் அதோட விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிப்ரெஷன்ற ஒரு மனநோய், எதுலயுமே கவனம் செலுத்த முடியாது. நீங்க வீட்லயே பாத்திருக்கலாம், உங்களோட குழந்தைகள் உங்களோட பசங்க இந்த பருவ காலங்கள் எட்ட உடனே தன்னை தனிமைப்படுத்திக்குவாங்க. இதெல்லாம் ஒரு அறிகுறி. ரூம்லயே தன்னைய வச்சுக்குவாங்க, யாரு கூடயும் பேச மாட்டாங்க, யாரு கூடயும் பழக மாட்டாங்க. இது ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப டேஞ்சரஸான ஒரு அறிகுறி. இப்போலாம் பார்த்தீங்கன்னா 30 ஸ்ட்ரோக் வருது, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது. பெற்றவர்களோட கவனக்குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்றதை கண்காணிக்கவே முடியாத நம்ம அவங்களோட வாழ்க்கையில் பிற்காலத்தில் நடக்கக்கூடிய துயர சம்பவங்களுக்கு நம்ம தான் பொறுப்பேற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஆல்கஹால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மது கல்லீரலை ரொம்ப பாதிச்சிடும். வெளியே தெரியாது, கல்லீரல் வந்து எவ்வளோதான் அடிப்ப அடி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு நாள் என்ன பண்ணிடும், கல்லீரல் வீல் சேரில் போக ஆரம்பிச்சிடும். கல்லீரல் வீல் சேரில் போயிடுச்சுன்னா நம்ம ஸ்ட்ரெச்சரில் தான் போகணும். கல்லீரல், இருதயம், நுரையீரல், மூளை இது எல்லாம் பாதிச்சிருச்சுன்னா அடுத்தது ஒன்னே ஒன்று கடைசியா ஒத்தையில் நிற்கிறவன்டான்ற மாதிரி நிற்கும் கிட்னி. அதுவும் போயிருச்சுன்னா டயாலிசிஸில் கொண்டு போய் விடும். இதுக்காக நம்ம மருத்துவத்துறையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருத்துவத்துறை மட்டும் ஒன்றும் பண்ணலை. ஸ்கூல் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா RDSK அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு மட்டுமே பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லா ஸ்கூலுக்கும் போகிறாங்க. அங்கன்வாடி டீச்சர்ஸ்க்கு தெரியும், அவங்க ஒர்க்கர்ஸ்க்கு தெரியும். பச்சிளம் குழந்தைகளாக இருக்கட்டும், பருவ குழந்தைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து அவங்க அவங்க நிலையங்கள்லேயே வந்து பார்ப்பாங்க. பல் சொத்தையிலிருந்து இரத்த சோகையிலிருந்து இருதயத்தில் இருக்க நோய் வரைக்கும் சின்ன வயசுலேயே கண்டறியப்படுறதுக்கு உண்டான சேவைகளை அவங்க வழங்கிட்டு இருக்காங்க. ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் போனாலும் டீச்சர்ஸ்க்கு ஒரே ஒரு வேண்டுகோள், கிளாஸில் யாராவது தனியாக இருக்காங்க, ஒரு ஆக்டிவிட்டி சரியாக இல்லை, சந்தேகமாக இருக்குது அவங்களோட நடவடிக்கைகள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நோடல் டீச்சர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி எங்களோட டீமுக்கு தெரியப்படுத்துங்க. அடலசன்ட் ஃப்ரெண்ட்லி ஹெல்த் கிளினிக்னு சொல்லி வட்டார மருத்துவங்களில் ஒரு நாள் 2வது வெள்ளிக்கிழமை நமக்கு நடக்குது. நாங்கள் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து ஒருவேளை போதைப் பொருள் இல்லாட்டி போதை பழக்கங்களில் இருக்க தாக்கம் இருந்ததுன்னா, அடிமைப்படுத்தி இருந்தாங்கன்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ எங்கள் டிபார்ட்மெண்ட் அதை செஞ்சு கொடுக்கும்.
1: இப்போ பேசினாங்கல்ல தலைமை காவலர் எம் சுரேஷ் அவர்கள், அவங்க இந்த நஷா முக்த் பாரத் அபியான், அதாவது இந்த போதை இல்லா பாரதம் திட்டம் பற்றி தான் சொன்னாங்க.
4: இளைஞர்களையும் மாணவர்களையும் இந்த போதைப் பொருள் அப்படின்றது பெரும் சீரியலுக்கு ஆளாகிட்டு இருக்கு. இதில் வந்து விடுபட்டு ஒரு நல்ல நிலைமையெல்லாம் படிக்க வச்சு ஸ்கூலுக்கோ காலேஜ்லாம் அனுப்பிச்சு ஒரு நல்ல அறிவுரை சொல்லி நீங்கள் பெற்றோர்கள் நீங்கள் அவங்களுக்கு ஒரு கருத்து சொல்லி அவங்களை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி ஸ்கூலுக்கு அனுப்புங்க. இப்படிப்பட்ட அந்த போதை காலத்தில் பெண் பிள்ளைகளை வந்து காலையில் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கு அனுப்புகிறோம். அவங்க பஸ்ஸில் போய் அங்கே படிச்சுட்டு திருப்பி ரெட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்து தூங்க வைக்கிற வரைக்கும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு கண்ணு குத்து போகும் மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சின்ன பிள்ளைங்கள நீங்களும் ஒரு கேஷுவலாக பழகிருப்பீங்க வச்சுருப்பீங்க, ஆனால் இப்போ இருக்க காலகட்டம் அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா போதைக்கான அடிமைகள்.
1: ஆமா திருமகள், நீங்களும் கோகில அம்மாவும் சேர்ந்துகிட்டு என்ன எப்ப பார்த்தாலும் நக்கல் பண்றீங்கல்ல. தொட்டதுக்கெல்லாம் கைய கழுவுறேன் காலை கழுவுறேன், இதே வேலையா போச்சுன்னு சொல்லுவீங்கல்ல. என்னைய வம்புளுக்குறதுல உங்களுக்கு ஆகவே ஆகாது. உங்க என்ட்ரிய நாங்க கடைசியில தான் வச்சிருந்தோம், உங்களுக்கு தெரியுமா? இப்படி இடையில வந்து இப்படிதான் பேசி கெடுக்கிறதா? திட்டம் போட்டு வச்சிருந்ததெல்லாம் வீணா போச்சு. திட்டம் போட்டா அதை செயல்படுத்த முடியாது. கழுவி கழுவி கையில இருக்க ரேகையெல்லாம் தேயட்டும். நான் கிளம்புறப்பா, போய் நல்ல சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன், வரீங்களா? என்னமோ இப்ப நம்ம தான் கூப்பிட்ட மாதிரி வந்தாச்சு. இப்ப கிளம்புறேன்னு சொல்றத பாத்தீங்களா? சரி, நாம இப்ப அரசு திட்டங்களுக்கு வருவோம். தூய்மையோட முக்கியத்துவத்தை பத்தி எவ்வளோ சிறப்பா சொன்னாங்க இந்த நிகழ்ச்சியில.
2: தூய்மை பாரத இயக்கம் பத்தி திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையை சேர்ந்த அலுவலர் எஸ் தர்மதுரை அவங்க சொன்னாங்க.
5: தூய்மை பாரத இயக்கம் அப்படிங்கறது

0: 1954 ஆரம்பிச்சு, அது வேறு வேறு பேரில் ஆரம்பிச்சு, கடைசியாக வந்து 2014 தூய்மை பாரத இயக்கம் நமது மகாத்மா காந்தியடிகள் அவர்களின் திறனாளியை முன்னிட்டு அக்டோபர் 2 2014 தூய்மை பாரத இயக்கம் என்று ஆரம்பிச்சாங்க. ஊரகமும் சரி நகர்ப்புறங்களிலும் சரி தூய்மையாக வைத்திருப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ எல்லா நடவடிக்கையும் எடுப்பாங்க. கிராம ஊராட்சிகளிலும் சரி இல்லை நகர்ப்புறங்களிலும் சரி நம்ம வீடுகளில் வந்து குப்பைகள் வாங்க வருவாங்க. நிறைய இடங்களில் வந்து குப்பைகள் வந்து தரம் பிரித்து கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இரண்டு விதமாக கொடுக்கணும், மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4 விதமாக குப்பைகளை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எதற்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட ஊரை நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறோம். அது 4 விதமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மக்கும் குப்பை மக்காத குப்பை சிறப்பு காண கழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து சானிட்டரி வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம பேட்ஸ் நாப்கின்ஸ் இதெல்லாம் வந்து தனித்தனியாக கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய இடங்களில் பிரித்து கொடுக்கறது இல்லை. அதுக்கு வந்து நம்ம பொதுமக்களும் நமது மகளிர் சுயுதவி குழுக்களில் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாமே கொஞ்சம் அதற்கு உதவியாக இருந்து 4 விதமாக பிரித்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கழிப்பறை இதில் தான் வந்து நிறைய பேர்த்தோட திருமண வாழ்வு இதில் தான் அடங்கியிருக்கும். நான் கொண்டு பார்க்குறேன் அப்படின்னா கூட என் வீட்டில் டாய்லெட் இல்லைன்னா கூட 1 வருஷமோ 2 வருஷமோ மாப்பிள்ளை எப்படி இருந்தால் எங்களுக்கு என்னையா எங்களுக்கு தேவை என் பொண்ணு போனோன்னே குளிக்கிற வசதி பாத்ரூம் வசதி அதெல்லாம் வந்து சரியான முறையில் இருக்குதா அப்படிங்கிறது எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதற்கு நம்ம என்ன பண்ணலாம், தூய்மை பாரத இயக்கத்தில் ஊக்கத்தொகையாக 500 ரூபாயில் ஆரம்பித்து இன்னைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் டாய்லெட் கட்டணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் இந்த திட்டத்தில் பயன்படலை அப்படிங்கும்போது மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து ஒரு தனிநபர் இல்ல கழிப்பறைக்கு 12,000 ரூபாய் அப்படிங்கறத நீங்க பெற்றுக்கொள்ளலாம். எப்படி நாங்க விண்ணப்பிக்கிறது அப்படிங்கன்னு தெரியாம இருக்க தேவையில்ல. உங்களோட ஊர்ல உங்களோட கிராம ஊராட்சிகள்ல சுகாதார ஊக்குநர்கள் மோட்டிவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடிதான் அவங்களுக்கு சம்பளமே கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் அவங்க மாத ஊதியமே இல்லாம வேலை பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மேடையை ஒரு வாய்ப்பாக கருதி அவங்களுக்கு வந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க கிட்ட நீங்க இது வரைக்கும் நீங்க அந்த டாய்லெட் கட்டுறதுல நான் பயன்படல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அவங்க கிட்ட அந்த சுகாதார ஊக்குநர் ஊராட்சிகள் இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அனைத்து நடைமுறைகளையும் அவங்க ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு தனிநபர் இல்ல கழிப்பறை அப்படிங்கறத கட்டி கொடுப்பாங்க.
1: தூய்மை பாரத இயக்கம் எப்ப ஆரம்பிச்சாங்க, இப்ப எப்படி செயல்படுது, என்னென்ன நடவடிக்கைகள் இப்ப செஞ்சிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் பத்தி சொன்னாங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலர் எஸ் தர்மதுரை ஐயா.
2: ஐயோ திருமகள், இன்னைக்கு வந்து இந்த வாய்ப்புகளின் வாசல் நிகழ்ச்சியில நம்ம ஸ்கிரிப்ட் படி இப்ப நீங்க மாத்திரை போடணும், சீக்கிரம் போடுங்க.
1: ஆமா மறந்துட்டேனே, கொஞ்சம் இருங்களேன் நான் போய் அந்த சத்து மாத்திரையை போட்டுட்டு வந்துடுறேன்.
2: சின்ன பிள்ளையில இருந்தே நாம நல்லா சத்தான உணவை சாப்பிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஊட்டச்சத்து குறைபாடே வந்திருக்காது. அப்ப அதுக்காக மாத்திரை போட நிலைமையும் ஏற்படாம இருந்திருக்கும்ல. சில நேரங்கள நமக்கு சாப்பிடுற சாப்பாடு மூலமா கிடைக்கிறது பத்தலன்றதுக்காக மாத்திரையாவும் உட்கொள்ள சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது நாம அதை வந்து அசட்ட பண்ணாம அதை எடுத்துக்கணும் மருத்துவர்கள் பரிந்துரைப்படி அப்படின்றதுதான் தேவையானது. அப்ப இந்த ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் மூலமா பெண்களுக்காகட்டும் தாய்மார்களுக்காகட்டும் என்னெல்லாம் செய்யறாங்க அப்படின்றத எடுத்து சொல்றாங்க. திருச்சிராப்பள்ளி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட மேற்பார்வையாளர் சி லட்சுமி அவர்கள்.
3: ஒவ்வொரு ஏரியாவிலையும் அங்கன்வாடி மையங்கள் செயல்படுகிறது. எந்த ஊர்லயும் அங்கன்வாடி இல்லாம இருக்காது. பால்வாடின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தெரியும். ஐசிடிஎஸ் திட்டத்தின் மூலமா அங்கன்வாடியில கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் பிறந்தது முதல் 6 வயது உடைய குழந்தைகள் வரை இந்த ஸ்கீம்ல பயன்பெறாங்க. ஒரு கர்ப்பிணிகள் அப்படிங்கறது அவங்க கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாலே நம்ம அங்கன்வாடியில பதியணும். அடுத்து அரசு மருத்துவமனையிலே பதிவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்லயே பதிஞ்சா மட்டும்தான் அவங்களுக்கான சத்துணவு நலக்கல்வி அவங்க என்ன டேப்லெட் போடணும் அப்படிங்கறது அவங்களுக்கு கரெக்டா போகும். நம்ம படியில அப்படின்னா ஆரோக்கியமான குழந்தை வளர்றதுல கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு நம்ம அங்கன்வாடி மூலமா சத்துமாவு கொடுக்கறோம். அதே போல 6-24 மாத குழந்தைகளுக்கும் சத்துமாவு கொடுக்கறோம். முன்பருவ கல்வி வராங்க இல்லையா அவங்களுக்கும் கொழுக்கட்டை கொடுக்கறோம். இந்த ஏஎன்சி கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் 6-24 மாத குழந்தைகள் இவங்களுக்கு எல்லாம் வெரைட்டியா ஃபுட்டு சத்துமாவிலே வந்து கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்களுக்கு 1/2 கிலோ பாக்கெட்டு ப்ளூ கலர்ல இருக்கும். அது 1 மந்த்துக்கு 8 பாக்கெட் 4 கிலோ கொடுப்பாங்க. இன்னொரு மந்த்துக்கு 7 பாக்கெட் கொடுப்பாங்க. அது வந்து அந்த கர்ப்பிணி பெண் மட்டும்தான் சாப்பிடணும். ஏன்னா அதுல உள்ள சத்துக்கள் எல்லாமே அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் மட்டுமே சேரணும். அவங்க அப்பதான் ஆரோக்கியமான

0: தன்மையை பெற்றெடுக்க முடியும். அவங்களுக்கான போதுமான சத்துக்கள் எல்லாமே அவங்களுக்கு முழுமையா கிடைக்கும். அடுத்து 6-24 மாத குழந்தைகள் வரை அவங்களுக்கு சத்தமாக கொடுக்குறாங்க வீட்டுக்கு. அவங்களுக்கு வெள்ளை கலரும் எல்லோ கலரும் இருக்கும், அந்த மாதிரி ஒரு சத்தமாக பாக்கெட்டு, அது வந்து 1/2 கிலோ தான், அதுவும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதையும் வாங்கிட்டு போய் அந்த குழந்தைங்களுக்கு என்ன ரெசிபி வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். போதுமான சத்துக்கள் வேணும் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு உரிய உணவை அவங்கவுங்க மட்டும்தான் சாப்பிடணும். 2 வயது முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகளை அனைத்து குழந்தைகளையுமே அங்கன்வாடி மையத்துக்கு அனுப்பணும். அவங்களுக்கு தினசரி கொழுக்கட்டை கொடுக்குறாங்க. ஒரு குழந்தைக்கு 50 கிராம், காலையில 25 கிராம், மதியம் வீட்டுக்கு போகும்போது 25 கிராம் ரெண்டா பகிர்ந்து அவங்களுக்கு கொழுக்கட்டை பிடிச்சு அவங்களுக்கு கொடுப்பாங்க சாப்பிட. நம்ம கர்ப்பிணி பெண்கள்லாம் இருக்க வீட்டில், நம்ம அங்கன்வாடி பணியாளர்கள் நாங்கள் விசிட் போகும்போது நாங்களும் போய் அவங்களுக்கு சத்துணவு நாள் கல்வி கொடுப்போம். நீங்கள் மாதம் மாதம் அங்கன்வாடிக்கு வந்து எடை எடுக்கணும். அதே போல அரசு மருத்துவமனைக்கு சென்று செக்கப்புக்கு எப்பப்பெல்லாம் வர சொல்கிறாங்க அந்த டைமிங்கில் தவறாமல் அங்கே போய் அவங்க சொல்கிற ஆலோசனைகள் எல்லாம் வாங்கிக்கணும். நம்ம வந்து எடை குறைவான குழந்தை இல்லாத தமிழகமாக மாற்றணும், அதுதான் அச்சீவ்மெண்ட்டு. அதுக்கு எல்லாரும் நீங்க சப்போர்ட்டா இருக்கணும். அதே போல எடை குறைவான குழந்தை பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வீடுகள் பார்வை, அங்கன்வாடி ஒர்க்கர் போவாங்க, நாங்களும் போவோம், ஹையர் ஆபீசர் எல்லாருமே வீட்டுக்கு போய் அவங்களோட பயோடேட்டா என்ன, உங்களுக்கு பிரச்சனை எதனால குழந்தை வெயிட் கூடல அப்படிங்கிறது எல்லாமே நாங்க சேகரிப்போம். அவங்க எடை கூடுற வரைக்கும் நாங்க ஃபாலோ கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஒரு குழந்தை ஆரோக்கியமா இருக்கா, அந்த வயதுக்கு ஏற்ற எடை இருக்கா, உயரம் இருக்கா அப்படிங்கறதுக்காக எடையும் உயரமும் மாதத்திற்கு ஒரு முறை அனைத்து குழந்தைகளுக்குமே நம்ம அங்கன்வாடி மையத்துல எடுக்கிறாங்க. அதனால வீட்டுல இருக்கிற குழந்தைங்களையும் நீங்க மாதம் ஒரு முறை கூட்டிட்டு வந்து அங்கன்வாடி மையத்துல ஹைட்ரேட் எடுத்து அவங்களோட நிலை என்ன, எப்படி இருக்காங்க, கரெக்டான எடை உயரத்துல இருக்காங்களா இல்ல குறைவா இருக்காங்களா அப்படிங்கறத அந்த டீச்சர்ட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு போகணும். அப்பதான் நம்ம குழந்தை எந்த நிலையில இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியணும். 2 வயசு முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு செய்கை பாடல், கதை, விளையாட்டு, மொழி கல்வி, ஆக்க வேலை, அறிதல் திறன், நம்ம அனைத்து வளர்ச்சியும் பெற வகையில அந்த புக் இருக்கு. அந்த புக் வச்சு என்னென்ன செயல்கள் செய்யறோம் அப்படிங்கறத நம்ம அங்கன்வாடி டீச்சர் செய்யறாங்க.
1: அங்கன்வாடி மையத்தோட செயல்பாடுகள் பத்தியும் சொன்னாங்க சி லக்ஷ்மி அவங்க.
2: அடுத்து வரவங்க வெற்றியின் லட்சுமி, அவங்க பேர் என்ன தெரியுமா, விஜயலட்சுமி. தமிழ்நாடு அரசனுடைய இந்த சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் எவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றுறாங்க அவங்க சொல்ல சொல்ல. ஆமா தெரியுது, ஆனா மீதி விஷயம் எல்லாம் தெரியலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
1: பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, அவங்களுக்கான கல்விக்கான திட்டங்கள், திருமணத்திற்கு நிதி உதவி திட்டம், இப்படி பல விஷயங்களையும் அவங்க சொன்னாங்களே.
3: சமூக நலத்துறை அப்படின்றது கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து தர மக்களுக்கும், அதுல ரொம்ப முக்கியமா பெண்களுக்கு தான், பெண்கள் கல்வி, அவங்களுக்கு மேம்பாடு, அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றதுக்காக நிறைய திட்டங்களையும் சட்டங்களையும் வகுத்து செயல்படுத்திட்டு வராங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான திட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம முதலமைச்சரின் 2 பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். ஒவ்வொரு திட்டமும் கொண்டு வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும். பெண் குழந்தைகளை நீங்க சாபமாகவும் பாவமாகவும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் தான் இந்த 2 பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். உங்க வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த பெண் குழந்தைக்கு 3 வயசுக்குள்ள நீங்க இந்த ஸ்கீமுக்குள்ள வரணும். உங்க பெண் குழந்தைக்கு பேர்ல கவர்மெண்ட் 50,000 ரூபாய் டெபாசிட் பண்றாங்க. இதுவே 2 பெண் குழந்தை இருக்கு அப்படின்ற பட்சத்துல 2வது பெண் குழந்தைக்கு 3 வயசுக்குள்ள நீங்க இந்த ஸ்கீமுக்குள்ள வரலாம். அப்படி வந்தீங்கன்னா 2 குழந்தைங்க பேர்லயும் தலா 25,000 கவர்மெண்ட் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட்டை நீங்க எப்ப எடுத்துக்கலாம்னா 18 வயசு ஆன பிறகு. அந்த பெண் குழந்தைங்களை நீங்க அட்லீஸ்ட் 10வது வரைக்கும்னாலும் படிக்க வச்சிருக்கணும், 10வது எக்ஸாம் அட்டன் பண்ணினாலும் இருக்கணும், ஃபெயிலாக இருந்தால் பரவாயில்ல. அவங்களுக்கு கவர்மெண்ட் அவங்க பேர்ல டெபாசிட் பண்ணியிருந்தாங்களே 50,000 ரூபாய், 25,000, 25,000, இதோட இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க 18 வயசுக்கு அப்புறமா. அந்த அமௌண்ட்ல நீங்க அந்த பெண்களுக்கு மேற்படிப்புக்காகவோ இல்லை கல்யாணத்துக்காகவோ செலவு பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 பெண் குழந்தை 2 பெண் குழந்தை 3 வருஷத்துக்குள்ள, 1, 2, 3. உங்க பெண் குழந்தைங்க வந்து 10வது வரைக்கும் படிச்சா போதுமா? சோ இதோடைய நெக்ஸ்ட் லெவல் அப்படின்றது தான் புதுமை பெண் தமிழ் புதல்வர் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணத்திற்கு நிதி உதவி கொடுக்கற திட்டமா இருந்தது, அதை கேன்சல் பண்ணிட்டு கவர்மெண்ட் இப்போ வந்து படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வர் திட்டமா மாத்திருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே ஒரு குழந்தை இருக்குன்னா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது தமிழ் மீடியத்துல படிச்சாலும் சரி

0: இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சாலும் சரி, முழுசா உதவி பெறும் பள்ளி. அது மாதிரி ஸ்கூல்ல தமிழ் வழியில படிச்ச உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கோ ஆண் குழந்தைகளுக்கோ இவங்க காலேஜுக்கு போகும்போது, அது டிப்ளமாவா இருக்கலாம், டிகிரியா இருக்கலாம், ஐடியில சேர்ந்து படிக்கலாம், பிஇ படிக்கலாம், இல்ல வந்து எம்பிபிஎஸ்கே நீங்க போனாலும் அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தோட பேரு உயர்கல்வியை உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு மூணாவது திட்டம் என்னன்னா திருமண நிதி உதவி திட்டம். எங்க சமூக நலத்துறையில மொத்தம் 4 வகையான திருமண நிதி உதவி திட்டம் கொடுத்துட்டு இருக்கோம். முதலாவது திட்டம் வந்து தர்மாம்பாள் அம்மையாருடைய திருமண நிதி உதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல விதவைகள் வந்து மறுமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு போது அவங்களுக்கு வந்து நமக்கு காசு கொடுக்கறோம். ரெண்டாவது அன்னை தெரசா அவங்களுடைய திருமண நிதி திட்டம்னு சொல்லிட்டு, ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கு திருமணம் பண்றதுக்காக அந்த திட்டம் கொடுத்துருக்காங்க. மூணாவது முத்துலட்சுமி அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, கலப்பு திருமணம் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா, இது ஊக்குவிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நாலாவது இவிஆர் மணியம்மையாருடைய நினைவு திருமண நிதி உதவி திட்டம்னு சொல்லிட்டு, விதவை அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு அதுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 4 திருமண நிதி உதவி திட்டத்திலேயே 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு, அந்த பெண் குழந்தைகள் கல்யாணத்துக்கு முன்னாடி டிகிரி பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 8 கிராம் தங்கமும் 50,000 ரூபாய் பணமும் கவர்மெண்ட் தராங்க. பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு 8 கிராம் தங்கம், அது இல்லாம 25,000 ரூபாய் காசும் வந்து கொடுக்கறாங்க. தையல் மிஷினும் கொடுக்கறாங்க. அதுல 20-40 வயசுக்குள்ள நீங்க இருக்கணும். உங்களுக்கு அட்லீஸ்ட் 3 மாசம்னாலும் நீங்க தையல் பயிற்சி வந்து பெற்று இருக்கணும். உங்களுடைய ஆண்டு வருமானம் 120,000 ரூபாய்க்குள்ள இருக்கணும். இந்த மூணு இதுவும் நீங்க இருந்ததுன்னா யார் வேணாலும் தையல் மிஷின் வாங்கலாம், அதுக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த திட்டங்கள் மட்டும் இல்லாமல் சட்டங்கள், குழந்தை திருமண தடை சட்டம் 2006, ஒரு பெண் குழந்தைக்கு 18 வயசு கீழேயோ ஆண் குழந்தைக்கு 21 வயசுக்கு கீழேயோ திருமணம் நடந்ததுன்னா அதுதான் குழந்தை திருமணம். குழந்தை திருமணம்ன்றது பக்கத்து வீட்டுல ஏதோ நடக்குது நடந்துட்டு போட்டோம் அப்படின்றது கிடையாது, அது ஒரு சமுதாய பிரச்சனை, உங்களுக்கு ஒரு சமூக கடமை இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உதவி எண்ணுக்கு கால் பண்ணணும், 10-9-8. மகளிர் இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கான உதவி எண் இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? 181. குழந்தை திருமணம்ன்றது மாத்திரம் கிடையாது, குடும்ப வன்முறை நடந்தாலும் சரி, டௌரி பிரச்சனை நடந்தாலும் சரி, எந்த பிரச்சனைக்குனாலும் எந்த நம்பரை கூப்பிடணும் அப்படின்னா 181 நம்பரை வந்து கூப்பிடணும்.
1: விஜயலட்சுமி அம்மா சொன்னது எல்லாரும் ஆர்வமா கேட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பா இத்தனை பேர் அலுவலர்கள் வந்து நீங்க சொன்னாங்கல்ல, உங்களுக்கு இதெல்லாம் நீங்க ஞாபகமா வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கும் எடுத்து சொல்லணும். தெருவுக்கு ஒருத்தர் இங்க வந்து கேட்டிருந்தா கூட தெருமுழுக்க அந்த செய்தி பரவணும்னு சொன்னாங்க. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மத்திய மக்கள் தொடர்பாக இயக்குனர் ஜே காமராஜ் அவர்கள்,
2: எனக்கு தெரிஞ்சு 75 வருஷத்துல இத்தனை துறை சேர்ந்த அலுவலர்கள் சுதந்திர வேலை வருஷத்துல எத்தனை முறை ஒன்னா உட்காந்து பேசினாங்கன்னு தெரியாது. காவல்துறை இருக்கிறாங்க அவங்களுக்கு, மருத்துவரையாவே இருக்கிறாங்க அவங்களுக்கு, மாவட்ட சமூக நல அலுவலர் ஒவ்வொருத்தரும் அவங்க துறையில பெரிய வல்லுநர்கள். நல்லாண்டவர் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த பில்டிங்ல உட்காந்துன்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்க கேட்டீங்களா? இவ்வளவு பேர் வந்து என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க, ஆளாளுக்கு எதிர்த்து மைக்கு பிடிச்சி பேசுறாங்க. இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கும் அந்த திட்டம் பயன் பண்ணும், இன்னைக்கு கர்ப்பிணியா இருக்கிறவங்களுக்கு அந்த திட்டம் பயன் பண்ணும், இன்னைக்கு காலேஜ் போற பையனுக்கும் அவங்க சொன்னாங்க. இது மட்டும் கிடையாது, மத்திய அரசுடைய கடன் திட்டங்களே அவ்வளவு இருக்கு, 50 கோடி பேருக்கு மேல விளம்ப முத்ரா லோன் கொடுத்துருக்கிறாங்க. உலகத்திலே ரொம்ப எனர்ஜியான நாடு, ஊக்கமான நாடுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் 10-12 வருஷத்துலதான் நம்ம 25 கோடி பேர் வறுமை கோட்டில இருந்து மேல வந்திருக்கோன்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. வறுமையிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு இருக்கோன்றான், அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி பட்ட கஷ்டங்கள்ல இருந்து ஒரு 25 கோடி பேர் அடுத்த லெவலுக்கு வந்திருக்காங்கன்றான். என்ன அடுத்த லெவல்னு யோசிச்சுப்பாரு. மாவட்ட ஊர முகமையிலிருந்து வந்தவங்களும் என்ன சொன்னாங்க, கம்யூனிட்டி டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. ஒண்ணு தனிநபர் இல்லக்கழி பேர் இருக்கும், இல்ல கம்யூனிட்டி டாய்லெட்ஸ் ஆச்சு ஊர்ல இருக்கும். நான் ஒரு கணக்கு சொல்றேன்னா நீங்க உங்களுக்கு மலைப்பா இருக்கும். எஸ்பிஎம் திட்டத்தின் மூலம் அவர் பேசினவர் சொன்னாங்க, இந்த 10 வருஷத்துல 12 கோடி கழிப்பறைகள் இந்தியாவில், ஒரு வீட்டுக்கு 4 வச்சுக்கிட்டாலுமே என்னாச்சு, 50 கோடி ஆச்சு இந்தியாவில, 1/3 பங்கு. சின்ன விஷயம், பிரதமர் ஐயா துவங்கி வச்ச விஷயம் தூய்மை பாரத இயக்கம்னாங்க. அவர் இல்லக்கழிப்பறை தனிநபர் சுகாதாரங்கிறது வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்ம பாக்குற இடத்துல இருக்கிற குப்பையை தூய்மைப்படுத்துவது மூலம் ஆரம்பிக்குது. ஒரே விஷயம், வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை முதல்ல சுகாதாரம், அடுத்தது கேஸ் அடுப்பு. எத்தனை பேர் வீட்டுல இல்ல, எல்லா வீட்லயும் இருக்கா? இந்த 10 வருஷத்துல 11 கோடி குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப அதனால பயன் அடையிறது 50 கோடின்னு சுமாரா வச்சுக்கலாம். நம்ம முதல்ல கழிப்பறையை பார்த்தோம், அடுத்தது புகை இல்லாத சமையலறை, அதுவும் நடந்திருக்கு. 4 கோடி வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு இது வீடு கட்டுறதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, உங்களுக்கு எவ்வளவு மானியம் கொடுக்குறாங்க, இந்த எல்லா விஷயமும் ஒன்று உங்க ஊராட்சி மன்றத்தில் இருக்கிற யாராச்சும் சொல்லுவாங்க, இல்லை அதற்கான பயனை

0: கேக்குறீங்க. 4 கோடி வீடு கட்டியிருக்காங்க. நம்ம வாழ்க்கை ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகுது. நம்ம மருத்துவமனைக்குன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு பண்ணின செலவுகள் நம்ம அதை சேவிங்ஸ் ஆக்கி நம்மளுடைய பசங்களுக்கு அதை கொண்டு போய் கொடுக்கணும். நம்ம அறியாமலே நம்மளை சுற்றி இருக்கிற வாழ்க்கையில அந்த தரம் வரும் பொழுது இதெல்லாம் நடக்குது. புதிதாக நீங்க தெரிந்து கொண்ட விஷயங்கள் அந்த பயன்களை உங்களை சுற்றியுள்ள உங்கள் குடும்பங்கள், உங்க தெரு, உங்க ஊர் எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்தி அதற்காக எங்க யாரை பார்க்கணுங்கிற விஷயம் வரை நீங்கள் இதை வந்து கொண்டு போய் சேர்த்து ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது என்ற நிலைமை. வளர்ச்சி பயணத்துல நம்ம வாழ்விலிருந்து இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நாம் போகும் இந்த பயணத்துல ஒருவரும் விடுபட விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி நம்ம பயன்படணும்னா மீட்டிங்க வந்து எல்லாருமே இந்த மெசஞ்சர்ஸா நீங்க எடுத்துட்டு போய் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை யதார்த்தமா நீங்க பேசிட்டு இருக்கிறப்பவே, ஓ இந்த விஷயமா இது அன்னைக்கு கூட அங்க பேசினாங்களே அப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்து அவங்களையும் பயனாளி ஆக்குறதுலதான் இது போன்ற நிகழ்வுகளுடைய உண்மையான வெற்றி இருக்கிறது.
1: மத்திய மக்கள் தொடர்பக அதிகாரி ஜே காமராஜ் ஐயா பேசினதை கேட்டாச்சு. மணப்பாறை கண்ணுடையான்பட்டிக்கு போனது நல்லதா போச்சு. நிறைய திட்டங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். எங்க இந்த கோகிலாம்மா ஐஸ்கிரீம் சாப்பிடறேன்னு போனாங்க, ஆளையே காணோம். இதோ வந்துட்டாங்க பாருங்க.
2: ஐஸ்கிரீம்லாம் நல்ல டேஸ்டா இருந்துச்சு. அடுத்து யாரு என்ன பேச போறாங்க?
3: அடுத்து யாரும் பேசல, மணி 3 ஆக போகுது, நிகழ்ச்சி முடிய போகுது.
2: கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில இன்னைக்கு வாய்ப்புகளின் வாசல், மக்கள் நலத்திட்டங்கள் பத்தின தொகுப்பு தான் கேட்டோம். நிகழ்ச்சிக்கு இடையில இப்படி சொன்னாங்கல்ல, தெருவுக்கு ஒருத்தர் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்க வந்திருக்கீங்க, நீங்க ஏதோ உங்க தெருவில் இருக்க எல்லா மக்களுக்கும் நிச்சயமா இந்த தகவலை பரப்பணும்னு. அதே போலதான் நம்ம நேயர்கள் சொல்லாமலே செஞ்சிருவாங்க. எப்படி தெரியுமா? இப்ப இந்த நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுகிட்ட எல்லா தகவல்களையும், அதாவது அரசு நலத்திட்டங்கள் பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் நிச்சயமா சொல்லுவாங்க.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஜூலை மாதம் 26 தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு. பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் ஜூலை மாதம் 26 தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத். இசையின் மீது ஆர்வம் கொண்ட உங்கள் அன்பு குழந்தைகள் வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டுமா? இசைக்கருவிகள் மற்றும் வாய்ப்பாட்டு பயிலும் 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மணிமலர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பளிக்க உள்ளது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி. குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் இசை பயின்ற உங்கள் குழந்தைகளின் பெயர், வயது, பெற்றோரான உங்களின் பெயர், முகவரி மற்றும் கைபேசி எண்ணை AIRTRICHYCHILD@trichychild@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் விருப்ப அஞ்சலை இம்மாதம் 30 தேதிக்குள் அனுப்புங்கள். உங்கள் மழலை செல்வங்களின் கலைத்திறன் மிளிர இசை மேடை அமைத்து தர காத்திருக்கிறது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி.

இணைந்திருக்கிறீர்கள் ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களே. 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள், இன்னைக்கு 5 ஒன்று.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு இன்று மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும்.

0: வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர், GRT ஜுவல்லர்ஸ்.

3:26 ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க இசைத்தூரல் நிகழ்ச்சியோட. இசைத்தூரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு மின்னஞ்சல் பார்க்க போகிறோம். நேற்று காலை, அதாவது 21 காலை, எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் விஸ்வநாதன் அவர்கள் நட்பு என்ற தலைப்பில் பேசியது அருமை. வசந்த அழிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய புஷ்பா சிவக்குமார் அவர்கள் வேளாண் பெருமக்கள் பயிர் காப்பீடு செய்வதன் அவசியம் பற்றி விளக்கியது சிறப்பு. சித்த மருத்துவர் டாக்டர் ரத்னம் அவர்கள் மலச்சிக்கல் வராமல் இருக்க நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நீர்ச்சத்து மற்றும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை பற்றி விளக்கியது அருமை. இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய கால்நடை மருத்துவர் குமரேசன் அவர்கள் கறவை மாடுகள் வளர்ப்பில் தடுப்பூசி மற்றும் குடற்புழு நீக்கம் போன்ற தலைப்பில் நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தது அருமை. உடன் உரையாடிய மித்ரன் அவர்களுக்கும் பாராட்டுக்கள். வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம், கிளைக்கொண்டையம்பேட்டை திருவானைக்கோவில் திருச்சியிலிருந்து. தொடர்ந்து இணைந்திருங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இது ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

டச் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இசை தூரல். இசை தூரல் நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு குட்டி தகவல் உங்களுக்காக. டரிடோப்சிஸ் ஸ்டோர்னி அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட ஜெல்லி வகை மீன்கள் முதுமை அடைஞ்சோடனே மீண்டும் தனது இளமை பருவத்திற்கே திரும்பிடுவாங்க. இவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இல்லை. நம்மளும் அந்த ஜெல்லி ஃபிஷ் மாதிரி பிறந்திருக்கலாம்னு நிறைய பேர் நினைப்பீங்க. இந்த ஜெல்லி வகை மீன்களுக்கு இயற்கையான மரணமே கிடையாதான். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

சர்ச் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இசை தூரல். அடுத்த மின்னஞ்சல் யார் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி அனுப்பிச்சிருக்காங்க. சென்ற ஞாயிற்றுக்கிழமை 19 காலை 10:30 களஞ்சியத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் பேராசிரியர் முனைவர் கூவே பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் காலங்கள் தோறும் தமிழ் என்று ஆற்றிய உரை சிறப்பாக இருந்தது. மதியம் 3 இசைத்தூரல் நிகழ்ச்சியில் பாடல்கள் சூப்பர். நேயர்களின் வண்ண மடல்களை இனிய குரலில் தெளிவாக வாசித்த ராஜலட்சுமி அவர்களுக்கு பாராட்டுக்கள். மாலை 4 வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் குறுக்கெழுத்து போட்டியில் 3 ஒரு கேள்வியும் 4 ஒரு 3 கேள்விகளையும் எளிய குறிப்புகள் கொடுத்து நேயர்களை பதில் கண்டுபிடிக்க வைத்த லோகநாதன் மற்றும் ராஜலட்சுமி இருவருக்கும் நன்றிகள். இரவு 8 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நேயர்களின் இனிமையான நேரலை பாடல்களை தகவல்களோடு வழங்கிய லோகநாதன் மற்றும் சரவணன் இருவருக்கும் வாழ்த்துக்கள். இரவு 10 ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் நேயர்களின் இனிமையான பாடல்களை சிறப்பாக தொகுத்து வழங்கிய லோகநாதன் அவர்களுக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றிகள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: ட்ரச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இசை தூரல். இசைத்தூரல் நிகழ்ச்சியில் அடுத்த மின்னஞ்சல் வாரியங்காவல் கதிரவன், வசந்தி, கொள்ளஞ்சிநாதன், மணிசேகர் இவங்க அமைச்சிருக்காங்க. 21ஆம் தேதி அன்று காலை மலர், இதயராகம், மதுர கீதம், பொன்மாலை பொழுது நிகழ்ச்சிகள் கேட்டும் சிறப்பு. அந்த நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் அருமை. அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள், பண்பலைக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மின்னஞ்சல் பார்த்தீங்கன்னா, கருமண்டபம் தெற்கு திருவேலாயுதம், திரவியமலர், துர்காதேவி, தன்விக், சந்துரு, விஸ்வா இவங்க அமைச்சிருக்காங்க. பண்பலை 102.1 வணக்கம். 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள் தமிழோடு விளையாடி நேர்கள் அனைவரும் அருமையாக உரையாடினார்கள்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
0: நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா மின்னஞ்சல் பார்த்துலாம். லக்ஷ்மி குமரன் நகர்ல இருந்து அமைச்சிருக்காங்க. 20ஆம் தேதி இரவு இசை இனிமை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரர் அப்பாஸ்கான் மற்றும் பிரியா வைரமணி இருவருக்கும் வாழ்த்துக்கள். கண்டோன்மெண்ட்லேருந்து ராஜம்மாள் இணைப்பில் வந்து நிலாவே வா என்று பாட ஆரம்பித்ததும் அப்பாஸ்கான், நாங்கள் ஏற்கனவே நிலா பாட்டு போட்டு நிலாவே வரவழைச்சிட்டோம்னு சொன்னது சிரிப்பு வந்துருச்சு எனக்கு. நிகழ்ச்சி சிறப்பு வாழ்த்துக்கள். இனியராகம் நிகழ்ச்சியில் நிலா பாடல்களை தேர்ந்தெடுத்து காய்ச்சலையில் ஒலிக்கச் செய்த பிரியாவிற்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

இன்று காலை வசந்த அழைப்பில் அதுவா இதுவா நிகழ்ச்சி கேட்டேன். சிறப்பு விருந்தினர் மாணவர்களுக்கான பல அரிய தகவல்களை வழங்கினார். முயற்சியும் பயிற்சியும் எவ்வளவு முக்கியமானது என்பதை அழகாக விளக்கினார். அறிவிப்பாளரின் கேள்விகளும் சிறப்பு. நிகழ்ச்சிக்கு பாராட்டுக்கள். திருச்சி வானொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு அந்தோணிராஜ் சென்னையிலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க.

0: நிறைவு பெற்றது இசை தூரல் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழி ஓவியா. நிலையத்தில் நேரம் 4 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தேச நலனை பாதுகாக்க மாணக்கர் ஒற்றுமொழியுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று பிற்பகல் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒற்றுமையாக இருந்தால் உலக அரங்கில் நமது குரல் ஓங்கி ஒலிக்கும் என்றார். இளைஞர்களின் உணர்வுகள் மற்றும் அவர்களது கவலைகள்

மீது மத்திய அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாகவும் அதற்கு தீர்வு காண தயாராக இருப்பதாகவும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். அரசியல் ஆதாயங்களுக்காக மாணவர்களையும் இளைஞர்களையும் சிலர் பயன்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மாணக்கர் எழுப்பும் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் முழு ஈடுபாட்டுடன் தீர்வு கண்டு வருவதாக கூறினார். நீட் ஒழிப்புதான் தாவேக அரசின் நிலைப்பாடு என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் மாணக்கர் போராட்டம் நடத்துவது ஜனநாயக உரிமை என்றும், ஆனால் மக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் சாலைகளில் போராட்டம் நடத்தக்கூடாது என்றும் குறிப்பிட்டார். நீட் தேர்விற்கு எதிராக உரிய அனுமதி பெற்று மாணவர்கள் அறவழியில் போராடுவதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் கல் இறக்க அனுமதிப்பது குறித்து முதல்வரின் வழிகாட்டுதலின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவை பொள்ளாச்சியில் கிணத்துக்கடவு பேருந்து நிலையத்திலிருந்து கேரளம் வரை இயங்கும் புதிய வழித்தடத்தில் பேருந்து சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்த அவர், மாநிலத்தில் முதற்கட்டமாக பள்ளி கல்லூரி கோவில்கள் அருகில் உள்ள 717 மதுக்கடைகளை அரசு மூடியுள்ளதாக குறிப்பிட்டார். வேலூர் மாவட்டத்தில் வருவாய்த்துறை சார்பில் இன்று நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு ஊர்வலத்தில் திரளான கல்லூரி மாணவர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆடி கிருத்திகையொட்டி வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வரும் 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை ஆடி கிருத்திகை தெப்பத்திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் அதன் முன்னேற்பாடு பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. சீன ஒபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் லக்ஷயா சென் ஜப்பானின் யூஷி டனாக்காவை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிக்க இருக்கிறோம் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி.

0: 4:04 அது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தான் இணைஞ்சிருக்கீங்க. 4 மணி ஆனாவே நேர்கள் எல்லாருமே தயாராயிருவாங்க. என்ன அப்படின்னா வந்து எந்த விளையாட்டு கொடுத்தாலும் நாங்கள் விளையாடுறதுக்கு தயாரிப்பா அப்படின்னு தான் எப்பவுமே சொல்லுவாங்க நேர்கள். இன்னைக்கு என்ன அப்படின்னா 5:1 நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், புதுசாக கேட்குறவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். 5:1 அப்படின்னா என்னென்ன என்ன அப்படின்னா 5 ஒரு எண் அவங்க சொல்லுவாங்க, அந்த எண்ணுக்கு என்ன விளையாட்டு வச்சிருக்கோமோ அதை நம்ம வந்து நேர்கள்கிட்ட சொல்லுவோம், அதை வந்து அவங்க விளையாடலாம். நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னா தொட்டு வரலாம். 4:3:1 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட
1: 246-102-1 இதில் அறிமுக நேயர்கள் தொட்டு வரலாம்.
0: நேர்களே, நீங்க விளையாடுறதுக்கு தயாரா இருங்க. ஒரு பாடலுக்கு அப்புறமா யார் வராங்க, என்ன என்ன சொல்ல போறாங்க, உங்களுக்கு என்ன விளையாட்டு கொடுக்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர். வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவி உடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். பிரிட்ஜ் உடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷர் உடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள்.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நாலு மணி 10 நிமிஷத்துக்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியோட. இன்னைக்கு
3: அஞ்சுக்குள்ள ஒரு நம்பர் விளையாட்டு என்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இனிப்புல யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்,

0: சார் வணக்கம். சார்
1: வணக்கம்மா, யாருங்க இருந்து பேசுறீங்க?
0: ஹைலாபட்டில இருந்து ராசாத்தி சார், என் பேரு தர்மராஜ் ராசாத்தி.
2: ராசாத்தி, இன்னைக்கு அஞ்சு நம்பர்ல எந்த நம்பரை நீங்க சூஸ் பண்ண போறீங்க?
1: வரிகள் வந்து சொல்லுவோம், சரியா? அது என்ன பாட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா, அதை நான் வந்து வரியா சொல்லுவேன். அந்த பாடல் இடையில இருக்கத அது எப்படி தொடங்குது, அது என்ன பாடல் நீங்க சொல்லணும், சரியா? சொல்லவா? நீ பார்த்ததால் தானடி சூடானது மார்கழி, நீ சொன்னதால் தானடி பூ பூத்தது பூங்கொடி. தபம் புரியாமலே ஒரு வரம் கேட்கிறாய், இவள் மடிமீதிலே ஒரு இடம் கேட்கிறாய். ஒருவாய் பெருவாய் மெதுவாய், தலைவனை நினைத்ததும் தலையனை நினைந்ததேன், அதற்கொரு விடை தருவாய். இது என்ன
0: பாட்டு?
2: ராசாத்திக்கு தெரியலன்னு சொல்லிட்டாங்க.
1: அதாவது தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் தொட்டு வரலாம் சொல்லி 4-3-1 அப்படிங்கிற ஒன்னிணைப்பினோட 246-101, 240-102 அவங்களுமே கேட்ட பாடலாக தான் இருக்கும். இது அவங்களுக்கு டக்குன்னு நம்ம கேட்கவும் வந்து அது என்ன பாட்டு அப்படிங்கிறது ஞாபகம் வராது.
2: இன்னொரு வாட்டி மெதுவாக சொல்லிடலாமா?
1: கண்டிப்பாக சொல்லிடலாம். அந்த பாடல் வரிகள் என்ன அப்படின்னா, நீ பார்த்ததால் தானடி சூடானது மார்கழி, நீ சொன்னதால் தானடி பூ பூத்தது பூங்கொடி. தவம் புரியாமலே ஒரு வரம் கேட்கிறாய், இவள் மடிமீதிலே ஒரு இடம் கேட்கிறாய். ஒருவாய் பெருவாய் மெருவாய், தலைவனை நினைத்ததும் தலையனை நினைந்ததேன், அதற்கொரு விடை தருவாய். இதுதான் அந்த பாடல் வரிகள். இது என்ன பாடல், எப்படி தொடங்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சு விடை சொல்கிறதுக்கு வரலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் இப்போ இணைப்பில் யார் வராங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
0: வணக்கம் சார், நான் வரங்கை மாநில சங்கீதா பேசுகிறேன்.
2: சங்கீதா, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா அந்த பாடல?
0: கிரவாணி கனவிலி நினைவிலி, அந்த பாடல் தானே?
2: கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: எப்படி கண்டுபிடிச்சிங்க? லிரிக்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிங்களா? அதாவது லிரிக்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கணும், ஏன்னா நம்ம லிரிக்ஸ் தான் சொன்னோம். எந்த வரிகள் வச்சு உங்களுக்கு டக்குன்னு தோணுச்சு? முதல் தடவை சொல்லும் போதே தெரிஞ்சிருச்சா?
0: நான் பாத்து கேட்டிருக்கேன் அந்த பாட்டு.
1: முதல் தடவை சொல்லும் போதே தெரிஞ்சிருச்சு இந்த பாட்டு தான் அப்படின்ட்டு.
0: ஆமா.
1: சரிம்மா சரிம்மா, நன்றி. அதாவது சங்கீதா அவங்க வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க விடை. கீரவாணி அப்படின்னு தொடங்குற அந்த பாட்டு தான், இந்த அதில் நிற்கக்கூடிய வரிகள் தான் நம்ம சொன்னோம். இந்த மாதிரி அஞ்சுக்குள்ளே ஒரு நம்பர் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா விளையாட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கேற்க தொட்டு வரலாம்.
2: தொலைபேசி எண்கள் 0431-246-102 மற்றும் ஒரு எண் 240-102. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இங்கே எல்லாமே நன்று.
3: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப்டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. July 17 to August 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேகை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
9: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
10: July 1 to 5% to 50% வரை தள்ளுபடி.
9: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: நாலு மணி 20 நிமிஷம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கோலங்கள் கேட்டு இருக்கோம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ. இப்ப இனிப்புல யார் வராங்க, என்ன என் சொல்ல போறாங்க, உங்களுக்கு என்ன விளையாட்டு கொடுக்க போறோம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, வணக்கம்.
7: அப்படின்னு ராக எடுக்கலாம் நினைச்ச வேற ஒரு நேரம் வந்துட்டாங்க.
8: சொல்லுங்க, நீங்க அஞ்சுக்குள்ள இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் யார், எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
7: அன்பு அறிவிப்பாளர்கள் அன்புள்ள கோபால், புதிய

0: அறிவிப்பாளர் ஓவியா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்ரீரங்கம் ராஜேஷ்.
1: ராஜேஷ் நலமா இருக்கீங்களா?
0: நலம் நலமறி ஆவல்.
1: சரி, உங்களுக்கு எந்த நம்பர் கொடுக்கலாம், என்ன நம்பர் நீங்க சூஸ் பண்றீங்க?
2: உங்களுக்கான
1: கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல தொடங்கி இம்முல முடி.

0: அதுல தொடங்கி இம்முல முடியக்கூடிய 10 வார்த்தைகள் நீங்க சொல்லணும்.
1: மா குறியில தொடங்கி இம்முல முடிகிற மாதிரியான வார்த்தைகள். உதாரணத்துக்கு மரம் அப்படின்னு வச்சுக்கலாம். தொடங்கலாமா?
2: தொடங்கலாம். மர்மம், மந்திரம், மங்கையர் உலகம்.
0: சரி,
2: மனிதனின் மறுபக்கம் ஒரு படத்தோட பேரு.
0: ஓகே,
1: அடுத்து
2: படத்தினுடைய
1: பேர்கள், நிகழ்ச்சியினுடைய பேர்கள்.
0: தேவை என்ன? குறிலுமா, குறில ஆரம்பிச்சு இம்முல முடியணும். அது எவ்வளவு பெரிய
1: வார்த்தை, இரண்டு வார்த்தை சேர்ந்தா அது வாக்கியம் ஆயிரும் இல்லையா? சொல்லிட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய மூன்று எண்கள்ல உங்களுக்கு விருப்பமான என்ன நீங்க தேர்ந்தெடுத்து வரலாம் சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 246-102-1 அப்படிங்கிற எண்ணை தொட்டுவாங்க. அறிமுக நேரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா
0: 240-102-1 இந்த எண்களை தொட்டுவாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது திருச்சி FM ரெயின்போ 102.1.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி.

0: ஆண்டவா, ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்புறாங்க, எங்க இருந்தா நமக்குன்னு வராங்களோ.
1: ரைட்ல கைய போடுவோம், அதே நேரத்துல லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுவோம், ஆனா ஸ்ட்ரைட்டா போய் போலீஸியே கன்ஃபியூஸ் பண்ண வந்தாங்க தெரியுமா?
0: ஆமாங்க, பாதி பேர் இப்படிதான், ஒண்ணு தப்பா இண்டிகேட்டர் போடுறாங்க, இல்லனா இண்டிகேட்டரே போடாம திரும்புறாங்க, இல்லனா போட்ட இண்டிகேட்டர ஆஃப் பண்ணாமே போறாங்க. நான் எங்க போறேன்னு பின்னாடி வரவனுக்கு எதுக்கு தெரியணும்னு யோசிச்சா டேஞ்சர் நமக்கு தானே. உங்களோட பாதுகாப்பு உங்களோட கையில, சரியான இண்டிகேட்டரை சரியான டயத்துல போடுங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதுவரைக்கும் கேட்டோம் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை நமக்கு வழங்கியோர் வசந்தன் கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி நம்ம கேட்க போறோம் திருச்சி சேலம் மங்களம் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடிரடி தள்ளுபடி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ். நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
3: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்களோடு தான் இணைஞ்சிருக்கீங்க. எண்களை நீங்கள் சொல்லுங்கள், விளையாட்டை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் விளையாடிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 1-3 சொல்லிட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய எண்கள் 2, 4, 5 இதுக்குள்ளே உங்களுக்கு விருப்பமான எண்ணை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது விளையாட்டு என்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இணைப்பில் யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
5: இனிய மாலை வணக்கம்.
4: இனிய மாலை வணக்கம். யார்
6: மாலை வணக்கம் சொல்கிறது? யார், எங்கேருந்து?
5: பழனியிலிருந்து கனகராஜ்.
4: கனகராஜ் ஐயா, உங்களுக்கான எண் என்னங்கய்யா?
5: 4.
6: 4. 4க்கு வந்து ஒரு விடு

0: கதை வச்சிருக்கோம் நம்ம, சொல்லிடலாமா
1: அப்படிங்களா? அப்போ
0: உங்களுக்கு?
1: என்னங்க?
2: முயற்சி பண்ணி பாருங்கய்யா, விடுகதை என்ன அப்படிங்கறத சொல்லுவாங்க, அதுக்கு என்ன விடை அப்படின்னு யோசிச்சு சொல்லுங்க.
1: கேளுங்க.
0: வகை வகையாய் தெரியும் வண்ணப்படம், கண் மூடி காணும் காட்சி படம், அது என்ன?
1: கனவு.
2: கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லிட்டீங்களே, கனவு அப்படின்னு சொல்லிட்டு. கனவுதான் அப்படின்னு உறுதியா சொல்றீங்களா?
1: ஆமா ஆமா, கண்மூடி பாக்குற ஒரே உனக்கு கனவு தான்.
2: நான் அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டேங்க. கனவு அப்படிங்கிறது வந்து கண் மூடி பார்க்கக்கூடிய ஒரே காட்சி அப்படின்னா, கண்ணு மூணா காட்சி தெரியாது, கண்ணு மூடி ஒரு காட்சி தெரியுது அப்படின்னா அது கனவா தானே இருக்க முடியும். இவ்வளவு எளிமையா கேட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாரு ஐயா. ஸோ நீங்க நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டு விளையாடலாம் சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னணி பெண்ணோட 246-102-1, 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொடுவாங்க. இப்ப இனிப்பில் அடுத்ததா யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம்
0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
2: இணைப்புல இருக்கீங்க? வணக்கம்.
3: The person you are speaking.
2: நாங்க இன்னும் என்ன நம்பர் சொல்றதுன்னே முடிவு பண்ணலையேப்பா, அதுக்குள்ளேயே நீங்க அழைப்பு எடுத்துட்டா எப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாங்க போல. சரி நேயர்களே, இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்களோடு. அடுத்து வரக்கூடிய நேயர் என்ன எண் சொல்ல போறாங்க அப்படிங்கறத பார்ப்போம். மீதம் இருக்கக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2-5 இருக்கு. இந்த எண்கள்ல உங்களுக்கு விருப்பமான எண்ணை சொல்லுங்க, விளையாட்டை நாங்க சொல்றோம், இணைஞ்சிருங்க.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: நாலு மணி 37 நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வண்ண கோளங்கள். இன்னைக்கு 5:01
3: இனிப்புல வரக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
4: வணக்கங்க.
3: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
4: என் பேர் வசந்திங்க, பெரம்பலூர்ல இருந்து பேசுறேன்.
3: சரிங்கம்மா, உங்களுக்கான எண்
4: என்ன? எனக்கான எண் 2.
3: ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து நம்ம நாங்க வந்து ஆங்கிலத்துல ஒரு பேருடைய அந்த வார்த்தையை சொல்லுவோம் நாம, அதனுடைய பேர் வந்து நீங்க தமிழ்ல சொல்லணும், சரியா? இப்ப நாங்க வந்து உதாரணத்துக்கு ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்றேன்னா அதுக்கு தமிழ்ல என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லணும்.
4: ஸ்பீக்கர்ங்களா?
3: ஆமா. ரெடியா? போலாமா? முதல் வார்த்தை ஏற்கனவே சொன்ன வார்த்தையா இருக்கட்டும், ஸ்பீக்கர்.
4: ஸ்பீக்கர்
3: இனிப்பு உணவகம் இனிப்பகம் வச்சுக்கலாம். சரி,
4: தேநீர்
3: அதை சொல்லிட்டீங்க. சிறப்பு. மைக்.
4: மைக் அது என்ன?
3: மைக்கு ஃபுட்பால்.
2: ஃபுட்பால்
4: ஃபுட்பால் கால்பந்து.
3: கால்பந்து. சிறப்பு, நல்ல முயற்சி பண்ணீங்க, நன்றி இனிப்புல வந்ததுக்கு.
4: நன்றிங்க.
3: அதாவது நம்ம வந்து ஸ்பீக்கர் அப்படின்னு சொன்னோம், ஸ்பீக்கருக்கு என்ன தமிழ்ல?
2: ஒலிபெருக்கி.
3: ஒலிபெருக்கி அப்படின்னு சொல்லலாம். மைக் அப்படின்னா ஒலி வாங்கி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து டக்குன்னு யோசிக்கும் போது அவங்களுக்குமே அந்த வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க, கேட்கும் போது உடனே சொல்றது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ நேர்களே, நீங்களும் வந்து எண்கள் வந்து இன்னும் முதல், அதாவது முதல்ல அந்த 5 வந்து இன்னும் மிச்சம்
2: ஒரே ஒரு எண்ணா இருக்கு,
3: அது 5.
2: ஆமா,
3: அந்த 5 வந்து நீங்க அடுத்து வரக்கூடியவங்க 5 தான் சொல்லணும். 5 என்ன விளையாட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் நம்ம மறுபடியும் 1 இருந்து ஆரம்பிப்போம். ஸோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோளங்கள்.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
7: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
8: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்து கொண்டிருப்பது வண்ணக்கோளங்கள். இன்னைக்கு வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில அஞ்சுக்குள்ள ஒண்ணு
1: மீதம் இருக்கிறது அஞ்சு. இப்ப யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார், எல்லாத்துக்கும் வணக்கம்.
0: வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: செங்கலாண்டு சரஸ்வதி பேசுறேன்.
0: சரஸ்வதி சொல்லுங்க, உங்களுக்கான நம்பர் 5.
1: அதாவது 5 இருக்கு. உங்களுக்கான விளையாட்டு என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்ப நிலா அப்படின்னா வட்டமா தான் இருக்கும் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இப்ப வந்து நாங்க பொருட்களுடைய பேர் சொல்லுவோம், அதை வந்து நீங்க மாத்தி சொல்லணும். அந்த வடிவத்தை வந்து நீங்க மாத்தி சொல்லணும். இப்ப நிலா அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்படின்னா, நீங்க அதனால வந்து சதுரமா இருக்கும் அந்த மாதிரி வடிவம் வந்து மாத்தி சொல்லணும். சரியா? நாங்க சொல்லுவோம், நாங்க நீங்க வந்து அதனுடைய வடிவம் இல்லாததா வேற ஒரு வடிவத்தை மாத்தி சொல்லணும். சரியா? சரிம்மா, உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லலாமா? முதல் வார்த்தை சமோசா.
2: சதுரம்.
1: பட்டம்.

0: முக்கோணம்.
1: பெட்டி.
0: என்ன சொன்னீங்க?
1: பெட்டி பெட்டி.
0: யா கொடை.
1: வடிவம் வந்து வேற ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்.
2: வடிவம் சொல்லுங்க.
0: பீரோ.
1: அதாவது வந்து அது இல்லாத ஷேப். அதாவது இப்ப பெட்டி அப்படின்னா செவ்வகமா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்ல, சதுரம் அந்த மாதிரி, வட்டம் அந்த மாதிரி மாத்தி சொல்லணும். சரியா? அடுத்த வார்த்தை சக்கரம்.
0: சக்கரம்.
1: நல்ல முயற்சி, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. சக்கரம் அப்படின்னா டக்குனு நான் முக்கோணம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். அடுத்து இணைப்பில் வரக்கூடியவங்க இனிமேல் வந்து நம்ம வந்து ஐந்து ஐந்துக்குள்ளே வந்து எல்லாருமே ஐந்து வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டாங்க. இனி வரக்கூடியவங்க திரும்பவும் மீண்டும் மீண்டும் வந்து ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் எந்த எண்கள் வேணாலும் சொல்லலாம். அந்த எண்களில் இருக்கக்கூடிய விளையாட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இப்போ இனிப்பில் யார் வராங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம். வணக்கம்
2: சார். யாருங்க பேசுகிறீங்க?
1: என்ன சொல்றது, பிரபலமான ஒரு வசனம்
3: தான்.
1: அது என்ன படம் மட்டும் நீங்க சொல்லணும். சரியா? டயலாக் கேக்கலாமா? கேளுங்க.
4: தம்பி போங்க, தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற.
1: என்ன படம் கண்டுபிடிச்சீங்களா?
3: கண்டுபிடிச்சாச்சு சார்.
1: என்ன படம்?
3: வின்னர் சார்.
1: வின்னர்.
2: வெரி குட் வெரி குட். நீங்க
1: இதுக்கு முன்னாடி ஐயோ அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஐயோ டயலாகா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது.
3: ஆமாங்க சார், அந்த மேம் அந்த விளையாட்டு தான் நல்லா இருந்திருக்கும்.
1: இருந்தாலும் எண்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிறது தானே. நன்றி, இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். நேர்களே, நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னா தொட்டு வரலாம். சொல்லி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட
2: 246-102-1 மற்றும் ஒரு எண் 240-102-1 தொடர்ந்து இணைந்திருங்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இங்க எல்லாமே நன்று.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கோம். திருச்சி, சேலம், மங்கலம், மங்கள் மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள்.
5: புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
7: July 1 to 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் தான் கேட்டுட்டுருக்கீங்க. வண்ண கோலங்களில் 5 ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லி தான் விளையாடிட்டுருக்கோம். எங்களை நீங்கள் சொல்லுங்கள், விளையாட்டை நாம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் விளையாடிட்டுருக்கோம். இப்போ வந்து இணைப்பில் நீங்களும் வந்து பங்கேற்கணும் அப்படின்னா சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246-102-1 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வரலாம். இப்போ அதுக்கு முன்னால் பேசின நேர் வந்து 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 விட்டுட்டு மீதம் இருக்கக்கூடிய எண்களை சொல்லலாம். இணைப்பில் வந்திருக்கவங்க யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: ஹலோ, நான் கரூர் மாவட்டம் தோகமலை திருப்பாத்தியூர்ல இருந்து
2: வைஷ்ணவி.
0: மேம், உங்களுக்கான எண் என்ன?
1: 3.
0: 3 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கான விளையாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊரும் வந்து ஒரு இது முடியும், பாக்கம் பட்டினம் அப்படின்லாம் முடியும்ல, ஒரு ஒரு வார்த்தைகளை கொண்டு. உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா கிரி அப்படின்னு முடியக்கூடிய ஊர் பேர், ஏதாவது ஒரு 3 ஊர் பேர் சொல்லுங்க.
2: கிரி அப்படின்னு முடியக்கூடிய ஊர் பேர் ஒரு 3 சொல்லுங்க போதும்.
0: உதாரணத்துக்கு கிருஷ்ணகிரி அப்படின்னு
1: சொல்லுவோம்ல.
0: நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லிட்டேன், கிருஷ்ணகிரி அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியே யோசிச்சிங்கனாவே இன்னும் ஒரு 2 ஊர் பேர் சொல்லிடலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியும் நம்ம நெருங்கிட்டோம். இணைந்திருங்கள் நேர்களே, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17-August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய

0: நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே. ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே,
2: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
3: பம்டி பம்டி பக்கட்ட பம்டி பம்டி பட பம்டி பம்டி.

0: வனக்கோலங்கள் நிகழ்ச்சியில் நிறைவாக வந்த நேர்கிட்ட கிரி எப்படின்னு முடியக்கூடிய ஊர் பேர் மூணு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம். அவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்ல முடியலப்பா, டக்குன்னு கேட்கவும் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னாங்க. கிருஷ்ணகிரி அப்படின்னு நம்ம ஒரு உதாரணம் கூட சொன்னோம். மீதம் இருக்கக்கூடிய மூணு ஊர்கள் ஏதாவது சொல்லலாம் அப்படின்னா ஏலகிரி, புவனகிரி, நீலகிரி அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் பங்கெடுத்துட்ட நேர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தவர்களுக்கும் நன்றி. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதுவரைக்கும் கேட்டோம். திருச்சி, சேலம், மங்கள் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்தக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேரம் 5 மணி, நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்றைய நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மழைக்கால கூட்டத்தொடரின் எஞ்சிய நாட்களில் மக்களவை நடவடிக்கைகளில் பங்கேற்க திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் கல்யாணுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற பெண் உறுப்பினர்களுக்கு எதிராக தரக்குறைவான வார்த்தைகள் பிரயோகித்ததற்காக இந்நடவடிக்கை. நவீன தொழில்நுட்பம், உள்கட்டமைப்பு மற்றும் மேம்படுத்தப்பட்ட பராமரிப்பு பணிகள் மூலம் நாட்டின் ரயில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று எழுத்து மூலம் அளித்த பதிலில் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கான செலவினம் 2026-27 ஆண்டில் 120,000 கோடி ரூபாய்க்கு

அதிகமாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். நீட் ஒழிப்புதான் தாவேக்க அரசின் நிலைப்பாடு என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் மாணக்கர் போராட்டம் நடத்துவது ஜனநாயக உரிமை என்றும், ஆனால் மக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் சாலைகளில் போராட்டம் நடத்தக்கூடாது என்றும் குறிப்பிட்டார். அரியலூரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருனாளினி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூரில் காவல்துறை சார்பில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 43 மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்ஷய் அனில் வாகரே தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் குயிலம் கிராமத்தில் இன்று நடைபெற்ற எருது விடும் விழாவில் திருவண்ணாமலை, வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் போன்ற பல்வேறு மாவட்டங்கள்

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் என்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இன்றைய மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: और जानवरों के लिए तुम्हारे इस प्यार का बहुत सम्मान करती हूँ। लेकिन बेटा, क्या मैं जान सकती हूँ कि आखिर तुमने इस पपी में ऐसा क्या देखा कि तुमने इसको ही चुना, वो भी इतनी कीमत देकर? आखिर क्यों बेटा?
1: आप पूछते हैं क्यों? ये देखिए मैडम, ये देखिए।
2: यूजीन नीचे झुका और उसने धीरे धीरे अपनी पैंट ऊपर उठाई। दुकानदार ने देखा यूजीन का बायां पांव घुटने से कटा हुआ था, नीचे का आधा पैर कृत्रिम था, वहां धातु का पांव लगा हुआ था जिसके सहारे वो थोड़ा मुश्किल से लेकिन बिना सहारे के चल सकता था।
0: अरे बेटा, ये तुम्हारा?
1: जी मैडम, आधा पैर नहीं है मेरा। अब बताएं मेरी क्या कीमत है आप जैसे लोगों के बीच? मैं भी इस पपी की तरह कूद नहीं सकता, दौड़ नहीं सकता, तो हो गया ना मैं भी बेकार बोझ।
0: अरे नहीं नहीं बेटा, कैसी बातें करते हो, वो तो मैं बस
1: मैं भी मौका मिलते ही सबसे खुलना मिलना चाहता हूँ, लेकिन शायद मेरी ये कटी टांग ने मुझे सबके बराबर नहीं होने दिया। और 5 साल की उम्र से जानता हूँ मेरे साथ कोई नहीं खेलता, ये सब मैं जानता हूँ, ये सब मुझे पता है
0: बेटा।
1: इसलिए मुझे लगता है कि ये पपी मुझे मेरी कटी टांग से नहीं पहचानेगा, मुझे मेरी दोस्ती और मेरे प्यार से पहचानेगा। मैं नहीं चाहता ये अभी से मेरी तरह आजादी को, प्यार को तरसे। आज से, अभी से ये मेरा हुआ। आजा मेरा दोस्त, आजा।
0: यूजीन बेटा, इस पपी को तुमसे बेहतर भला कौन समझेगा, और शायद ये किसी और के साथ उतना प्यार भी ना पा सके जो इसका अधिकार है। इसे तुम्हें सौंपकर मैं भी निश्चिंत रहूंगी। ये लो, ये अब तुम्हारा हुआ, लो।
1: आजा।
3: कार्यक्रम मेरा प्यारा दोस्त, और अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अजीत को
4: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए। नमस्कार।
5: उमंग उमंग।
6: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயகீதா ரவி. நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இளைஞர்களின் உணர்வுகள் மற்றும் அவர்களது கவலைகள் மீது மத்திய அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாகவும் அதற்கு தீர்வு காண தயாராக இருப்பதாகவும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். அரசியல் ஆதாயங்களுக்காக மாணவர்களையும் இளைஞர்களையும் சிலர் பயன்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மாணக்கர் எழுப்பும் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் முழு ஈடுபாட்டுடன் தீர்வு கண்டு வருவதாக கூறினார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதே மாணக்கரின் போராட்டத்திற்கு உரிய தீர்வு என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றப்படுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். மக்களின் உணர்வுகளையும் மாணக்கரின் உணர்வுகளையும் மத்திய அரசு மதிப்பதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி டெல்லியில் நேற்று கைது செய்யப்பட்டதற்கு அவர் கண்டனம் தெரிவித்தார். சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரும் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் தமிழ்நாட்டில் காசநோய் இல்லாத நிலையை எளிதில் எட்ட முடியும் என்று மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற காசநோய் துணை இயக்குநர்களுக்கான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், தனியார் மருத்துவமனைகள், மக்கள் பிரதிநிதிகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அரசின் பிற துறைகள் ஆகியவற்றுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தமிழகத்தில் கல் இறக்குமதி அனுமதிப்பது குறித்து முதல்வரின் வழிகாட்டுதலின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார்.

கோவை பொள்ளாச்சியில் கிணத்துக்கடவு பேருந்து நிலையத்திலிருந்து கேரளம் வரை இயங்கும் புதிய வழித்தடத்தில் பேருந்து சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்த அவர், மாநிலத்தில் முதற்கட்டமாக பள்ளி கல்லூரி கோவில்கள் அருகில் உள்ள 717 மதுக்கடைகளை அரசு மூடியுள்ளதாக குறிப்பிட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் வட்டார அளவிலான சதுரங்க போட்டியை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் இன்று தொடங்கி வைத்தார். இதில் தனியார் மற்றும் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 500 மேற்பட்ட மாணவர் பங்கேற்றனர். சீன ஒபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் லக்ஸயா சென் ஜப்பானின் யூஷி டனாக்காவை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

இரவும் பகலும் இணையும் இனிய மாலை வேளையில் இதமான பாடல்களோடும் பயனுள்ள தகவல்களோடும் கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் ஆரவாரம். இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் மத்தியிலே 936 கிலோஹெர்ட்ஸிலும் கேட்டுட்ருக்கோம். ஆரவாரம் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கல்வி மற்றும் வாசிப்பாளர் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1ஆம் வகுப்பு முதல் தொழிற்கல்வி மற்றும் முதுகலை பட்டம் வரை பயிலக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களிடமிருந்து கல்வி உதவித்தொகை மற்றும் வாசிப்பாளர் உதவித்தொகைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. இதுக்கு 40% அல்லது அதற்கு மேற்பட்ட மாற்றுத்திறன், UDID மற்றும் தேசிய அடையாள அட்டை கட்டாயம் அப்படின்னும், அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு விண்ணப்பிப்பதற்கு இந்த ஆண்டு December 31st கடைசி நாளாகும். இது குறித்து மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் விண்ணப்பிப்பதற்கும் tnesevi.tn.gov.in அப்படிங்கிற இணையதள முகவரியை பார்வையிடலாம். கரூர் மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர் குறை தீர்க்கும் கூட்டம் நாளை மாலை 4:30 அளவில் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெறவிருக்கு. கரூர் மாவட்டத்தில் சமையல் எரிவாயு விநியோகம் தொடர்பான குறைகள் மற்றும் ஆலோசனைகளை தெரிவிக்க இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் அப்படின்னு ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மாலை 4 திருவாரூர் வருவாய்கோட்டை அலுவலகத்தில் நடைபெறவிருக்கு. விவசாயிகள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய கோரிக்கைகள் மற்றும் குறைகளை தெரிவித்துக் கொள்ளலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. பாடல்களோடு பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க இணைந்தே இருங்கள். இது ஆரவாரம்.

0: நம்ம சாப்பிடுற உணவு ஆரோக்கியமான உணவு தானா? பிடிச்சிருந்தா அளவுக்கு மீறியும் சாப்பிடுறோம். இதெல்லாம் ஆரோக்கியமான பழக்கம் தானா? உணவை அளவா எடுத்துக்கிட்டா மருந்தே சாப்பிட வேண்டியது இல்லைங்க. உணவே மருந்தா இருக்கும் நம்மளுக்கு.
1: இதுக்குதான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது.
0: இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில நல ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள்.
2: புரத சத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. இப்பதான் எல்லாத்துக்கும் ஒரு மாத்திரை வந்துருச்சேங்க. இப்ப இருக்கக்கூடிய அவசர காலங்கள்ல எதுனாலும் சரி, ஒரே ஒரு மாத்திரை கொடுத்தா அடுத்த நிமிஷம் எழுந்து ஓடணும். அது எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சரி, எல்லாருமே அப்படித்தானே நினைக்கிறோம். ஆனா நம்மளோட உணவு முறை மாற்றங்கள்ல கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்தினீங்கனாலே நீங்க நோய் இல்லாம நீண்ட நாள் வாழலாங்க. புரதத்துக்கு அப்படிங்கறது வந்து அதுக்கு நிறைய இப்ப விக்கிறாங்க. புரதத்துக்கான மாவு இருக்கு, புரதத்துக்கான நிறைய டின்னுல அடைச்ச பொருட்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் தேவையே இல்லை. அன்றாட உணவுல நான் சொல்ற மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவையான புரதம் கிடைக்குங்க. துவரம்பருப்பு, பாசி பருப்பு, கொண்டக்கடலை, தட்டப்பயிறு, காராமணி, ஏதோ ஒண்ணு தினசரி உணவுல கண்டிப்பா இடம்பெறணும். நம்ம முன்னோர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் சாம்பார், ஒரு நாள் வந்து தட்டப்பயிறு குழம்பு,

0: கடலை போட்ட குழம்பு இப்படி தான் வச்சிட்டு இருப்பாங்க. நாம இப்போ அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதில்ல. துரித உணவுகளுக்கு நாம நம்மளை அறியாம மாறிட்டே வரோங்க. அதனால தான் நிறைய வியாதியை காசு கொடுத்து வாங்கிக்கிறோம். கொஞ்சமாவது நம்ம பாரம்பரிய உணவுகளுக்கு மதிப்பு கொடுங்க. அதை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வியாதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை அடையலாம். நம்ம ஆரோக்கியமும் வீணாகாம காக்கப்படும். பால், பாலில் செய்த பொருட்கள் இதுவுமே நமக்கு புரதத்தை அதிகமாக கொடுக்கும். சோயா, சோயாபீன்ஸ் இதெல்லாமே புரதம் மிகுந்த உணவுகள் தான். காய்கறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி, ப்ரொக்கோலி, வெண்டைக்காய், முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, காராமணி இதிலெல்லாம் புரதம் வந்து அதிக அளவில் இருக்கு. இதெல்லாம் உணவில் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் அடிக்கடி சேர்த்துட்டே வாங்க. அசைவ உணவு பிரியர்களுக்கு முட்டை வந்து எடுத்துக்கலாம், கோழியும் எடுத்துக்கொள்ளலாம். புரதம் மிகுந்த உணவுகளை நீங்க இயற்கையான முறையில் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அதற்கு செயற்கையா மருந்துகளை வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படாதுங்க.
1: புரதம் மிகுந்த உணவுகள் என்னென்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி சித்த மருத்துவர் வி. ரத்னம் அவர்கள்.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் பாடல்களோடு பயனுள்ள தகவல்களை தரும் ஆரவாரம் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கோம். 6:23 ஆகுது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கியிருக்கு. இந்த கணக்கெடுப்பு பணிகள் சுய கணக்கெடுப்பு வசதி மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதன் மூலமாக இம்மாதம் 31 வரை பொதுமக்கள் தங்களோட வீட்டு தகவல்களை நாமே வந்து இணையதளம் மூலமாக பதிவு செஞ்சுக்கலாம். இதற்கான இணையதள முகவரி SE.census.gov.in அப்படிங்கிறதாகும். இந்த இணையதள முகவரிக்கு போய் நிரப்ப வேண்டிய விவரங்களை நம்ம நிரப்பி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளில் நாமளும் பங்கேற்கலாம். நேர்களை, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றிரவு 7 உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் தடை அதை உடை தொழில் முனைவோர் வி நாராயணன் அவர்கள் பங்கேற்க இருக்காங்க. நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இது ஆரவாரம்.

நேர்களை, திருச்சி வானொலி அலைவரிசைகளில் 7:25 உலகம் நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைவோம் தொடரில் சம்பாவில் என்ன செய்யலாம், காரைக்கால் இயற்கை வழி வேளாண் ஆர்வலர் எம் பாஸ்கர் அவர்களுடனான சந்திப்பு இடம்பெறவிருக்கிறது. வேளாண் பெருமக்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இதுவரைக்கும் பாடல்களோடும் பயனுள்ள தகவல்களோடும் ஆரவாரம் கேட்டும் 6:30 மாநில செய்திகள் ஒளிபரப்பாக கேட்கலாம். மாநில செய்திகளை தொடர்ந்து திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் தொடரும். மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸில் திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். மருத்துவத்துறையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு C.P. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது நேரடி ஆதார் சேவை மையம் இன்று தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை 2047 உருவாக்குவதற்கு சுகாதாரத்துறையில் வெற்றி காண வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு C.P. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இன்று தனியார் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், மருத்துவத்துறையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பல்வேறு சிறப்பான திட்டங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறினார்.
3: சுகாதாரத்துறையில் இன்றைக்கு பாரதம் மிகப்பெரிய புரட்சிகரமான வெளிப்படுத்துதலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல புரட்சிகரமான திட்டங்களும் செயல்பாடுகளும் மக்களின் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆயுஷ்மான் பாரத திட்டம் இன்றைக்கு உலகமே வியந்து போற்றக்கூடிய வகையிலே செயல்பட்டு வருகிறது. நடுத்தர குடும்பங்களில் முதியவர்களுக்கு மருத்துவ செலவு கடினமாக இருந்த சூழலை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வயோபந்தனா திட்டத்தில் இலவச மருத்துவ வசதியை பெற்று வருகின்றனர். சென்னையிலே கூட மூத்த குடிமக்களுக்காக சிறப்பு மருத்துவமனை மத்திய அரசின் சார்பாக இயங்குகிறது. இந்த மருத்துவ சேவைகள் டிஜிட்டல் மயமாகவும் பணிகள் நடைபெறுகின்றன. மோடி அவர்களுடைய பெயரிலே இருக்கின்ற மருந்து விற்கின்ற நிலையங்கள் ஏழை எளிய மக்கள் கூட மிக எளிதாக மருந்துகளை வாங்குகின்ற அளவிற்கு, ஜெனட்ரிக் மெடிசனை தருகின்ற அளவிற்கு அது சிறப்பாக செயல்படுகிறது.
2: இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், செவிலியர் பணி நமது கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக உள்ளதாக குறிப்பிட்டார். மனித சேவையில் உயர்ந்த

0: உதவியாக செவிலியர் பணி கருதப்படுவதாக ஆளுநர் கூறினார். பொங்கல் பண்டிகைக்கு விநியோகிக்கப்படும் வேட்டி சிலைகள் தயார் செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒப்பந்த முறையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து அரசு பரிசீலித்து முடிவெடுக்கும் என்று கூறினார். மாநிலத்தில் ஆவின்பால் தட்டுப்பாடு தொடர்பாக அந்த துறைக்கான அமைச்சர் ஆய்வு செய்து வருவதாகவும் இது விரைவில் சரி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னிமலையில் தேக்கமடைந்துள்ள 100 கோடி ரூபாய் மதிப்பிலான படுக்கை விரிப்புகளை கொள்முதல் செய்வது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் திரு விஜய் பாலாஜி கூறினார். நடப்பு நிதியாண்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்ட தொழில் மையத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த நிதியாண்டில் 400 கோடி ரூபாய் தொழில் கடன் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட பசு தேயிலைக்கான நிலுவைத் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எம்எஸ்என்இ அதோட மாவட்ட தொழில் மையத்துல வச்சு பெருந்தறி நீர் புரிந்தறி போட்டிருக்கோம். சிறு குறு நடுத்தர தொழில் பண்ணக்கூடிய வளர்ச்சிக்கு மாவட்டம் மூலமா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கு, ஸோ அதை ரிகார்டிங் ட்ரைனிங் கேம்ப் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இது பண்ணிட்டு வரக்கூடிய காலம் நம்ம மாவட்டத்தோட தொழில் வளர்ச்சிக்கு அடிப்படை விஷயங்கள் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் கூட ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கோம். ஸோ அது வரக்கூடிய காலங்களில் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2025-26 வந்து பாத்தீங்கன்னா 400 கோடி வரைக்கும் லோன்ஸ் கொடுத்துருக்கோம். வரக்கூடிய காலங்களும் இதோட அதிகமா இருக்கும். வந்து இருக்கிற தேயிலை தொழிலாளர்களுக்கு உற்பத்தியாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இலக்கிய அதுக்கான அந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இதுக்கும் அவங்களோட விலை நிர்ணய தேவைப்படக்கூடிய அந்த தடத்தான விஷயமும் பேசியிருக்கிறோம். கலந்து பேசி நல்லா முடியும்.
0: தூய்மை பணியாளர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், தூய்மை பணியாளர்களுக்கு உறுப்பினர் அட்டை பதிவு செய்யவும் சமூக நலத்துறையின் மூலம் குடும்ப நல நிதியுதவி பெறுவதற்கும் வசதி ஏற்படுத்தி தரும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். காஞ்சிபுரம் மற்றும் நாமக்கல் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அரசு சேவைகளை பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் மாநில அரசின் சார்பில் இன்று நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காசநோய் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கான செயல்பாடுகள் குறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாவட்ட காசநோய் தடுப்பு துணை இயக்குநர்கள் கலந்து கொண்ட இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்டம் வாரியாக காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் அடைந்துள்ள சாதனைகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். கடந்த 2025 ஆண்டில் 2390 கிராம பஞ்சாயத்துகள் காசநோய் இல்லா பஞ்சாயத்துகளாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது நேரடி ஆதார் சேவை மையம் இன்று தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. இதில் புதிய ஆதார் பதிவு, விவரங்கள் புதுப்பிப்பு, பயோமெட்ரிக் பதிவு மற்றும் புதுப்பிப்பு உள்ளிட்ட சேவைகளும் ஆதார் தொடர்பான குறைதீர்ப்பு சேவைகளும் ஒரே இடத்தில் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலை மூலிகை பண்ணை பேருந்து நிறுத்தம் அருகே இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சார்பில் புதிதாக அமைக்கப்பட்ட ஆதார் சேவை மையத்தினை தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி இன்று திறந்து வைத்தார். இந்த மையத்தில் புதிய ஆதார் பதிவு, விவர புதுப்பிப்பு, உயிர்மை பதிவு மற்றும் புதுப்பிப்பு குறைதீர் உள்ளிட்ட அனைத்து ஆதார் சேவைகளும் ஒரே இடத்தில் வழங்கப்படுகின்றன. திறப்பு விழாவை தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிப்பு சேவைகளை பயன்படுத்த தொடங்கினர். மேலும் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நேரில் வர இயலாத

0: அவர்களுக்கு அவர்களது இல்லங்களுக்கே நேரடியாக சென்று ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிப்பு சேவைகளை வழங்கும் இல்லம் தேடி ஆதார் சேவை விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. தஞ்சாவூரில் இருந்து ஆர். நந்தகோபால்.
1: அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசி விலை உயர்வால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அடுத்த சில மாதங்களில் அரிசி வரத்து குறையும் என்பதை கருத்தில் கொண்டு சிலர் செயற்கையான விலை உயர்வை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரிசி ஆலைகள், மொத்த வணிகர்கள் ஆகியோரிடம் இருப்பில் உள்ள அரிசியில் 20% அரசே கொள்முதல் செய்து நியாய விலைக் கடைகள், கூட்டுறவு விற்பனை அங்காடிகள் மூலம் குறைந்த விலையில் விற்பனை செய்ய முன்வர வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 கையெழுத்து இயக்கத்தை முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலரும் ஆட்சியருமான திரு விஷ்ணு மகாஜன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பாண்டு குறுவை நெற்பயிர் காப்பீட்டுக்கான கால வரம்பு வரும் 31ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் விவசாயிகள் காப்பீடு செய்து பயனடையுமாறு ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இளநிலை பட்டமளிப்பு விழா ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தலைமையில் நடைபெற்றது. சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் ஆடி பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 9-21, 21-10 என்ற செட் கணக்கில் உனாட்டி ஹுடாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவத்துறையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் உலகளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது நேரடி ஆதார் சேவை மையம் இன்று தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

வானொலிக்கு அசிரீரி என்றொரு பொருள் உண்டு. அந்த அமுத ஒலி நம் இல்லங்களில் ஒலிப்பதே நன்று. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி.

நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.

இசைக்கருவிகள் மற்றும் வாய்ப்பாட்டு பயிலும் 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மணிமலர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பளிக்க உள்ளது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி. குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் இசை பயின்ற உங்கள் குழந்தைகளின் பெயர், வயது, பெற்றோரான உங்களின் பெயர், முகவரி மற்றும் கைபேசி எண்ணை aartrichychild@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் விருப்ப அஞ்சலை இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் அனுப்புங்கள். உங்கள் மழலை செல்வங்களின் கலைத்திறன் மிளிர இசை மேடை அமைத்து தர காத்திருக்கிறது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி. தேசத்தின் முதல் வானொலி, மாநிலத்தின் 2வது நிலையம், முத்தமிழ் வளர்ப்பதில் என்றும் முதலிடம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.

ஆகாஷவாணியில் உங்கள் நிகழ்ச்சி தயாரிப்புகள் இடம்பெற ஒரு அரிய வாய்ப்பு. தகுதியுள்ள தயாரிப்பு நிறுவனங்கள், தயாரிப்பாளர்கள், அங்கீகரிக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எனப்படும் நிகழ்ச்சி உருவாக்குநர்களிடமிருந்து ஆகாஷவாணி ஒலிபரப்பிற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆகாஷவாணியின் நிகழ்ச்சிகளை வருவாய் பகிர்வு முறையில் விளம்பரதாரர் உரிம கட்டண முறை, ராயல்டி முறை அல்லது முன்வந்து கட்டணமின்றி அளிக்கும் முறையில் வானொலி நாடகம், சித்திரம், தொடர், கதை வடிவம், புதுவடிவ நிகழ்ச்சி அமைப்பு, வினாடி வினா, அனைத்து விதமான இசையின் வடிவங்கள், மொழி, கலை சார்ந்த சித்திரங்கள் என நிகழ்ச்சிகள் தமிழ், ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் தயாரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பகுதியும் 14 நிமிடங்கள் அல்லது 28 நிமிடங்கள் இருத்தல் வேண்டும். ஒப்புதல் பெறும் அல்லது அங்கீகரிக்கப்படும் நிகழ்ச்சிகள், தொகுப்புகள், தொடர்கள் NIPP திட்டத்தின் கீழ் பிரசார் பாரதி, ஆகாஷவாணியின் தேசிய, மாநில அல்லது உள்ளூர் வானொலி நிலையங்களில் ஒலிபரப்பப்படலாம். கூடுதல் தகவல்கள் பெற பிரசார் பாரதி, ஆகாஷவாணியின் இணையதள முகவரிகள் prasarbharati.gov.in/NIPP மற்றும் prasarbharati.gov.in/NIPP. பயன்பெற அழைக்கிறது ஆகாஷவாணி. தேசத்தின் முதல் வானொலி, மாநிலத்தின் இரண்டாவது நிலையம், முத்தமிழ் வளர்ப்பதில் என்றும் முதலிடம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 7:10. திருவாரூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஆர். விஜயகுமார்.
1: திருவாரூர் மாவட்டத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறையின் சார்பில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் இடுபொருள் மானியத்தில் இயந்திர நடவு செய்யப்பட்டுள்ளதை மாவட்ட கணிப்பாய்வு அலுவலரும் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிக இயக்குநருமான திரு சந்திரசேகர் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று ஆய்வு செய்தார். இந்த ஆய்வு 3 தினங்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படைவீரர்கள், அவர்தம் சார்ந்தோர்கள் தங்களின் சிறார்கள் மற்றும் பயிலும் கல்வியின் தன்மைக்கு ஏற்ப கல்வி ஆண்டு தொடங்கியவுடன் முதலில் மத்திய படைவீரர் வாரியம் இணையதளத்தில் பாரத பிரதமரின் கல்வி உதவித்தொகை திட்டம், ரக்ஷா மந்திரியின் முன்னாள் படைவீரர் நலநிதியின் கல்வி உதவி தொகை பெற விண்ணப்பித்து பயன்பெற கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலையின் சார்பில் நஷா முக்த் பாரத் அபியான், சர்வதேச போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கலந்து கொண்டு கொடியசைத்து பேரணியினை துவக்கி வைத்தார். போதையில்லா இந்திய இயக்கம் வளர்ந்த இந்தியாவின் அடையாளம், போதைப் பொருள் பழக்கத்தால் ஏற்படும் உடல், மன, குடும்ப மற்றும் சமூக பாதிப்புகள் குறித்தும், போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து மீள விரும்புபவர்கள் 1-4-4-4-6 என்ற தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொண்டு ஆலோசனையும் பெறலாம் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த பேரணியினை துவக்கி வைத்து பேசிய போது கூறினார். ஆண்டுதோறும் சாதி வேறுபாடுகளற்ற சமூக நல்லிணக்கத்தை கடைபிடிக்கும் ஊராட்சிகளை கௌரவிக்கும் வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையும் அதனுடன் சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதும் வழங்கி தமிழ்நாடு அரசு சிறப்பித்து வருகிறது. இதன் அடிப்படையில் இந்த ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்தினையும் அதற்குரிய ஆவணங்களையும் இணைத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருகின்ற 31ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்களுக்கு 3 தினங்கள் பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டது. திருவாரூர், கூத்தாநல்லூர், மன்னார்குடி, குடவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக வீட்டுப்பட்டியலிடல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் July 17 துவங்கி August 30 வரை மொத்தம் 45 தினங்கள் நடைபெற உள்ளது. இதில் முதல்

0: 15 நாட்கள் பொதுமக்கள் இணையதளம் மற்றும் கைபேசி செயலி வாயிலாக கணக்கெடுப்பு மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை 30 நாட்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் மூலம் நேரடி வீட்டு பட்டியலிடல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. 2 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிப்ரவரி 2027 முதல் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பணிகளில் ஈடுபட உள்ள பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு சிறப்பு பயிற்சி முகாம் ஒவ்வொரு பகுதியிலும் 3 நடத்தப்பட்டது. இதில் கணக்கெடுப்பு தொடர்பான அனைத்து பயிற்சிகளும் படிவங்களுடன் அவர்களுக்கு விளக்கமாக வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சரின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் பொதுமக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்யும் பொருட்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பு ஆண்டில் குறுவை நெற்பயிர் காப்பீட்டிற்கான கால வரம்பு ஜூலை 31 வரை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் சில தினங்களே உள்ளதால் விவசாயிகள் விரைந்து தங்கள் பயிரை காப்பீடு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பயிர் காப்பீடு கட்டணமாக குறுவை நெற்பயிருக்கு திருவாரூர் 1 ஏக்கருக்கு 513 மற்றும் திருவாரூர் 2 ஏக்கருக்கு 618 செலுத்தி விவசாயிகள் பயனடையலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது குறுவை நெற்பயிர் சாகுபடி முழுவீச்சில் நடைபெற்று வரும் வேளையில் விவசாயிகள் அறிவிக்கையில் செய்யப்பட்ட குறுவை பெயரை காப்பீடு செய்வதற்கான கடைசி தேதி வரை காத்திருக்காமல் முன்னதாகவே காப்பீடு செய்து பயனடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் அருகே கொரடாச்சேரி பகுதியில் உள்ள புகழ்பெற்ற எண்கண் முருகன் கோவிலின் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது.
1: திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். விஜயகுமார். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தில்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வரும் 28ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என காவிரி மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் தடையற்ற வர்த்தக கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் தேர்வு கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியானது மற்றும் தில்லியில் நடைபெற்று வரும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை பலமுறை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு பிற்பகல் 3 மணிக்கு அவை கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ, இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளில் இருந்தே இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருந்ததாக தெரிவித்தார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளை முடக்கும் முயற்சியை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக விவாதித்தால் அரசு தரப்பில் உரிய விளக்கம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். அவை முன்னவர் திரு ஜே பி நட்டா, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மாண்புகளுக்கும் ஜனநாயக நடைமுறைகளுக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பொறுப்பற்ற முறையில் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, நீட் தேர்வு விவகாரம் மற்றும் மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து அமளி நீடித்ததால் மாநிலங்களவையும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாணவர் அமைப்பினர் தில்லியில் நடத்தி வரும் போராட்டத்தை சில அரசியல் கட்சிகள் தங்கள் சுய லாபத்திற்காக பயன்படுத்திக் கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். மாணவர்கள் அரசியல் கட்சிகளின் தூண்டுதல் இன்றி தங்களது நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்தால் அரசு ஏற்றுக்கொள்ளும்.

0: என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நாட்டில் 162 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் பயணிகளுக்கு பாதுகாப்பு மற்றும் வசதியான பயணத்தை உறுதி செய்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் முதலாவது படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை ஹவுரா காமாக்கியா இடையே கடந்த ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டதாக அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாதுகாப்பை வலுப்படுத்தவும் ரயில் பாதை மற்றும் ரயில் நிலையங்களுக்கான கட்டமைப்பை மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையில் இந்தியா லெசத்தோ நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் லெஸ்தோ விளையாட்டுத்துறை அமைச்சர் முப்டி ஸ்டீஃபனுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். விளையாட்டு, அறிவியல், பயிற்சி, உடற்கல்வி, விளையாட்டு கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அந்நாட்டுக்கு உதவி அளிக்க இந்தியா தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக திரு மன்சுக் மாண்டவியா காமன்வெல்த் விளையாட்டு சங்க தலைவர் டாக்டர் ரூ கேருடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2030 ஆண்டில் இந்தியாவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறினார். இந்தியா கனடா நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் குவாட் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்துள்ள கனடாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்தை சந்தித்து ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசித்ததாக கூறியுள்ளார். இருநாட்டு பிரதமர்களும் நிர்ணயித்துள்ள இலக்குகளை எட்டுவதற்கான வழிமுறைகள் குறித்து தாங்கள் விவாதித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளில் ஆபாச படங்களை வெளியிட்ட 50 ஓடிடி தளங்களை மத்திய அரசு முடக்கியதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், மின்னணு ஊடக வழிகாட்டு நெறிமுறைகளை மீறி இந்த இணையதளங்கள் செயல்பட்டதாக குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசு மறுத்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற 53வது காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் பெங்களூரு நகரின் குடிநீர் தேவை மற்றும் அணைகளின் நீர் இருப்பு போன்றவற்றை கருத்தில் கொண்டு இந்த முடிவை கர்நாடகா எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளின் மழை பொழிவு மற்றும் அம்மாநிலத்தில் உள்ள அணைகளின் நீர் இருப்பு குறித்து ஒருவார காலத்திற்கு கண்காணிக்கப்படும் என ஆணையம் கூறியுள்ளது. இரு மாநிலங்களும் முன்வைத்துள்ள கருத்துக்கள் குறித்து வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலின் போதும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக 900 வர்த்தக கப்பல்கள் பாதுகாப்பாக சென்றுள்ளதாக அமெரிக்க ராணுவம் கூறியுள்ளது. அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த கப்பல்கள் மூலம் 45 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஈரான் கடந்த 3 மாதங்களில் 30 வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அரசு செய்தி நிறுவனம் கூறியிருக்கிறது. சவார், அப்தனான், கிழக்கு அசர்பைசான் மாகாணத்தில் உள்ள தப்ரிஸ் உள்ளிட்ட இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் தோல்வியடைந்ததை அடுத்து இப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை ஈரானின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர அனுமதித்தால் தடையற்ற வர்த்தக போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் டாக்டர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்று வரும் ஆசியான் மாநாட்டில் உரையாற்றிய அவர், கடந்த மாதம் அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை ஈரான் மீறியுள்ளது.

இருப்பதாக குற்றம் சாட்டினார். மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்க தூதரக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் தடையின்றி வர்த்தக கப்பல்களை இயக்க நடவடிக்கை மேற்கொள்வதன் அவசியம் குறித்தும் திரு மார்கோ ரூபியோ வலியுறுத்தினார். சிக்கிம் மாநிலம் நாம்ச்சி மாவட்டத்தில் நீர்மின் திட்டத்திற்கான சுரங்கப்பாதை பணியின்போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 உயர்ந்துள்ளது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் சுரங்கப்பணி நிபுணர்கள் இணைந்து மேற்கொண்ட பணிகளின்போது இன்று மேலும் 8 தொழிலாளர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன. சுரங்கத்தில் போதிய வெளிச்சமின்மை, இடிபாடுகள் மற்றும் மீத்தேன் வாயு கசிவு காரணமாக மீட்புப் பணிகள் சவாலாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் 10 மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர்.

0: தாகவும் அவர்கள் கூறினர். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் பில்லி ஹாரிஸை வென்றார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 9-21, 21-10 என்ற செட் கணக்கில் உனாட்டி ஹூடாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தில்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்திக் கொள்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வரும் 28ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என காவிரி மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் தடையற்ற வர்த்தக கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 7:25. இனி கேட்கலாம்.
2: பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு
3: உழவர் உலகம்.

0: இயற்கையோடு இணைவோம் தொடரில் இன்று
1: சம்பாவில் என்ன செய்யலாம்? காரைக்கால் இயற்கை வழி வேளாண் ஆர்வலர் எம் பாஸ்கர் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
0: உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
2: அக்கா, முத்துலட்சுமி அக்கா, அட தாரிணி, வா வா, இப்பதான் உன்ன நினைச்சிட்டு இருந்தேன். ஆயுசு நூறு உனக்கு.
3: அட, ஏங்கா நீ வேற, நூறு வருஷத்துக்குலாம் என்னால கஷ்டப்பட முடியாது.
2: ஏன் தாரிணி அப்படி சொல்ற?
3: பின்ன என்னக்கா, இப்பவே வெறும் மாத்திரை மருந்துலதான் வாழ்க்கையே ஓடுது. மூணு வேளைக்கு சோறு சாப்பிடுறனோ இல்லையோ, மருந்து மாத்திரையே தான்க்கா சாப்பிடுறேன்.
2: தாரிணி, எனக்கு தெரிஞ்சு அஞ்சாறு வருஷமா விவசாயம் செஞ்சுட்டு வர.
3: ஆமா,
2: அதுவும் நெல்ல தவிர வேற எதையும் போடுறதில்ல. நீ
3: என்னக்கா சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம பேசுற?
2: சம்பந்தம் இருக்கு. நோய் நொடி வர்றதுக்கு காரணமா இருக்கிறது எது? நாம சாப்பிடுற சாப்பாடு தானே.
3: ஆமா,
2: அது நஞ்சில்லாம இருந்தா தானே நோய் வராது.
3: ஆமால,
2: எத்தனை முறை சொன்னாலும் இயற்கை முறை விவசாயம் செய்யறதுல நீ தயக்கம் காட்டிக்கிட்டே இருக்கிற.
3: சரிக்கா, உன் பேச்சுக்கே வரேன். இப்ப சம்பா பருவம் வரப்போகுது. நீ ஏற்கனவே இயற்கையில பண்றதுனால உனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா என் மண்ணுலதான் ரசாயன கலந்திருக்கே, நான் இந்த சம்பாவுல என்ன செய்ய?
2: உன் வயல்ல ஓரமா ஒரு அரை ஏக்கரு இது வரைக்கும் எதுவுமே செய்யாம சும்மா தானே இருக்கு.
3: ஆமா,
2: அந்த மண்ணை சரி செஞ்சு பேசாம அதுல பாரம்பரிய நெல் ரகத்தை போட்டுடு.
3: ஏங்கா நீ பாரம்பரிய ரகத்தை போட சொல்ற?
2: காரணம் இருக்கு. காட்டியான ரகம் அது கருப்பைக்கு காவலு, பூங்காறு அரிசி தின்னா ஓடி போகும் ஏவலு அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல.
3: ஆமா,
2: என்ன ஆமா, யோசிக்காம என்ன பண்ற? பாரம்பரிய ரகத்தை போடுற.
3: சரிக்கா, ரகத்துக்கு நான் எங்க போறது?
2: எங்கேயும் போக வேண்டாம், வா இங்க.
3: என்னக்கா ஒரு பெரிய பானைக்குள்ள சின்ன சின்ன பய மூட்டைகளா இருக்கு?
2: எல்லாம் சம்பாவுக்கான ரகங்களை சேர்த்து வச்சிருக்கேன்.
3: அடேங்கப்பா,
2: இதுக்கு இப்படி வாய பொழந்தா எப்படி? காரைக்கால்ல இயற்கை வழி வேளாண் ஆர்வலர்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு கிட்டத்தட்ட 1200 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாப்பு செஞ்சு வச்சிருக்காரு.
3: ஆச்சரியமால இருக்கு.
2: அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கு. அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஆர் வெங்கடேஸ்வரன் சாரு அவங்கள சந்திச்சு பேசினாரு.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில நாம இயற்கை வேளாண் ஆர்வலர் அப்படிதான் சொல்லிக்க அவர் விரும்புவாரு. ஆனா ஒரு பெரிய இயற்கை விவசாயிங்க அவரு. காரைக்கால் எம் பாஸ்கர் அவங்களை சந்திக்க போறோம். கிட்டத்தட்ட 2018 ஆண்டு அரை ஏக்கர்ல

0: இயற்கை விவசாயத்தை தொடங்கின இன்னைக்கு ஒரு 10 ஏக்கர் அளவுல இயற்கை விவசாயத்தை ரொம்ப ஆர்வத்தோட பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இவர் வந்து நிறைய நெல் திருவிழால கலந்துப்பாரு. இயற்கை விவசாயம் தொடர்பான அனைத்து விழாக்கள்லயும் வந்து பாஸ்கர் ஐயாவை பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 1200 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாத்து வராரு. இப்ப 10 ஏக்கர் அளவுல இயற்கை விவசாயம் பண்ணி அதை வந்து மதிப்பு கூட்டி அரிசியாகவும் அவலாகவும் அது என்னென்ன ரூபத்துல மதிப்பு கூட்ட முடியுமோ அத்தனை ரூபத்திலையும் மதிப்பு கூட்டி விற்பனை செய்து வருகிறார். அவர் இன்னைக்கு திருச்சி பக்கம் வரேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே அவரை பிடிப்போம், ஏன்னா ஒரு சம்பா ஒவ்வொரு குருவையுமே வந்து விவசாயிகளுக்கு ஒரு சவால் தான். வெளியில இருக்கிறவங்களுக்கு வேணா அது உணர முடியாது, ஆனா இந்த சம்பா எப்படி இருக்கும், இது வந்து சரியான நேரத்தில் தண்ணி வருமா, சரியான நேரத்தில் மழை பெய்யுமா, நம்ம எந்த ரகத்தை போடுறது, எந்த ரகம் போட்டா நல்ல மகசூல் கிடைக்கும், அதை நம்ம எப்படி பராமரிக்கிறது, இப்படி பல கேள்விகளோட தான் ஒவ்வொரு பருவத்தையும் நம்ம விவசாயிகள் எதிர்நோக்கி வராங்க. இந்த சம்பா அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா எல் நினோன்றாங்க, வெயில் ஜாஸ்தியா இருக்கும்ன்றாங்க. சொன்ன மாதிரியே இப்ப கூட பாத்தீங்கன்னா வெயில் கடுமையா தான் இருக்கு, இன்னும் ஆடிக்காத்து அதிகமா வரவே இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா மழை ரொம்ப கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. இப்படி பலவிதமான பயமுறுத்தல் அச்சுறுத்தல் இருக்கு. இந்த நேரத்துல இந்த சம்பாவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாஸ்கர் ஐயாவை கேட்கணும்னு எனக்கு பெரிய ஒரு விருப்பம் இருந்தது. ஏன் கேட்கணும் அப்படின்னா, அவர் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி சந்திக்கும் போது கூட பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல இப்படி இருந்தா, இந்த மேகத்தோட இது இப்படி இருந்தா மழை பெய்யும் அப்படின்லாம் ரொம்ப இயற்கையை கவனித்து அந்த இயற்கையை வந்து ஒரு மாதிரி கணித்து அதுக்கேத்த மாதிரி விவசாயம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர். அதனால இப்போ இந்த சம்பா பருவத்தை பத்தி கணிப்பு என்னவா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் பாஸ்கர் ஐயா.
1: வணக்கம் ஐயா. இன்றைய சூழல்ல வந்து இப்பதான் ஆடி மாத துவக்கத்துல இருக்கிறோம். இப்போ வந்து தென்மேற்கு பருவமழை ஒரு சீரா பெஞ்சிட்டு இருக்கு. பெரிய அளவுல இல்லனாலும் ஓரளவுக்கு எதிர்பார்த்ததை விட இன்னும் மோசமா இருக்கும் அப்படிங்கறத கணிப்பாக இருந்தது. ஆனா நம்ம கடற்கரை பகுதிகளில் இந்திய பகுதிகளில் ஒரு சாதகமான சூழ்நிலை தான் இருக்குது. எல்நினோன்றது பசிபிக் பெருங்கடல்ல ஏற்படக்கூடிய ஒரு வெப்ப அலை, அது வந்து ரொம்ப சூப்பர் எல்நினோன்னு சொல்றாங்க. அது இருக்க இருக்க இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். நம்முடைய அரபிக்கடல் பகுதியும் அதே போல தென்மேற்கு பருவமழை பெறக்கூடிய இந்திய பகுதிகளிலும் ஒரு சாதகமான சூழ்நிலை நிலவரதுனால சுத்தமாகவே மழை இல்லாமல் போகாம ஒரு சீரான மழை என்பது பெய்து கொண்டுதான் இருக்கு. அதான் எல்நினோ அப்படின்னா அறவே மழை இல்லாம போயிடும் அப்படின்றது இல்ல, குறிப்பிட்ட நேரத்துல அதிக அளவான மழையை வந்து கொடுத்துடும். அதாவது ஒரு 3 மாசத்துல பெய்ய வேண்டிய மழையை ஒரு 10-15 நாள்லயே பெய்து முடித்து விடும். அதுதான் வந்து எல்நினோடைய பாதிப்பு. இருப்பினும் அந்த தென்மேற்கு பருவமழை முற்றிலும் இருக்காதுங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அதெல்லாம் உடைச்சிருந்துட்டு நமக்கு இயற்கை வந்து ஓரளவுக்கு வரம் மழை வந்து நமக்கு ஓரளவுக்கு சீரா கிடைச்சிருக்குது. அதே போன்றுதான் இந்த எல்நினோ காலங்கள்ல இதுக்கு முன்னாடி எல்நினோ பத்தி நிறைய ஒரு செய்திகள் வந்தவண்ணா இருக்கு. அதை நான் உற்று கவனிக்கிறப்ப நமக்கு மழையே பெய்யாது, அதிக இடையூறுகள் இருக்கும், பெரிய வறட்சி ஏற்படும், உணவு பஞ்சம் ஏற்படலாம் நிறைய பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த அளவுக்குலாம் பயப்படுற அளவுக்கு அதுவும் குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல இருக்காது. அதுவும் கடந்த கால வரலாற்றையும் அறிவியல் பதிவுகளையும் எடுத்து பாக்கிறப்ப எப்பெல்லாம் எல்நினோ அப்படின்ற ஒரு சூழல் நிலவுதோ அந்த கட்டத்துல தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை வந்து வழக்கத்தை விட அதிகமா தான் இருக்கும் அப்படின்றதுதான் கடந்த கால பதிவுகளா இருக்கு. அதனால இந்த எல்நினோ காலத்துல நமக்கு அக்டோபர் நவம்பர் இந்த 2 மாசத்துல ஒரு 60 நாள் இல்ல 75 நாள்ல பெய்ய வேண்டிய மழை ஒரு 15-20 நாட்கள்லயே வந்து ஒரு குறுகிய நாட்கள்லயே அந்த மழை வந்து பெய்து முடித்துவிடும். அப்ப வந்து நமக்கு ஒரு பெரும் வெள்ளம் இது மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்பன்னா இந்த தமிழ் மாதங்கள்ல ஐப்பசி கார்த்திகை இந்த 2 மாதங்கள்ல எப்ப வேணாலும் அது நிகழலாம். அதனால நம்ம புரட்டாசி மாதம் நம்முடைய நடவு பணிகளை வந்து துவங்கிடணும். ஏன்னா ஆரம்ப கட்டத்துல நமக்கு வறட்சி இருக்கும், ரெண்டையும் சந்திப்போம். ஒன்னு வந்து இப்ப போதுமான தண்ணி இல்ல, தண்ணி திறக்கிறதுக்கு இன்னும் எப்படியும் 1 மாசம் ஆகும். அப்ப நமக்கு தண்ணி திறந்து விட்டு அது வந்து சேர்றதுல காலதாமதமாகும். அப்ப ஆரம்ப கட்டத்திலயும் நமக்கு வறட்சியை நம்ம சந்திக்கிறோம். பிற்பகுதியில சம்பா சாகுபடிக்கு முக்கிய காலகட்டங்கள்னா ஐபிஎஸ்சி கார்த்திகை மார்கழியில அதிகப்படியான மழை வரும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்ப இது ரெண்டையும் நம்ம நிர்வகிக்கிற அளவு எதிர்கொள்ற அளவுல நம்ம விவசாயிகள் வந்து தயாராகணும். அதுக்கு ஏற்ற ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம பாரம்பரிய நெல் ரகங்கள்ல நிறைய இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து போர்வெல் வசதி இருக்குதோ, நீராதாரம் இருக்கோ, அவங்க எல்லாம் வந்து நீண்டகால ரகங்களை கூட ஆவணி மாசம் தூங்கினதுமே மாப்பிளிச்சம்பா காட்டியானம் போன்ற ரகங்களை அவங்க தாராளமா வந்து பயிரிடலாம். அதுவும் வந்து இந்த மழை தண்ணியும் தாங்கும், வறட்சியும் ரெண்டுக்கும் ஏற்ற ரகமாக இந்த காட்டியானம் மாப்பிளிச்சம்பா போன்ற ரகங்களை வந்து அவங்க தாராளமா பயிரிடலாம். இது ரெண்டும் சோப்பு ரகம். வெள்ளையில வந்து வாழைப்பு சம்பா, கருடன் சம்பா இது போன்ற ரகங்களை வந்து பயிரிடலாம். அதுக்கு அடுத்த கட்டமா இந்த ஆவணி முதல் வாரம் இரண்டாவது வாரத்துல செய்ய முடியாதவங்க முழுமையா மேட்டூர் அணை நீரையும் வடகிழக்கு பருவமழையும் நம்பி தான் விவசாயம் பண்றோம் அப்படிங்கிறவங்க வாய்ப்பு உள்ளவங்க இயற்கை விவசாயத்துல நடவு முறைக்கு போறதா நல்லதுங்கிறது.

0: நம்ம தூய மல்லி, ஆத்தூருக்கு செடி, தங்க சம்பா, மிளகு சம்பா, கொத்தமல்லி சம்பா, வெள்ளை கவுனி, கருப்பு கவுனி, இது போன்ற ரகங்கள் ஒரு 135 நாள்லேருந்து 140 நாள்ல விளையக்கூடிய மத்திய கால ரகங்கள்னு சொல்லுவோம். இதெல்லாமே வந்து நம்ம புரட்டாசி முதல் வாரம் துவங்கி மூணாவது வாரம் வரைக்குமே, என்ன சொல்ல போனா புரட்டாசி கடைசி வரைக்குமே, ஐப்பசி பிறந்தும் கூட நம்ம இந்த ரகங்கள் எல்லாம் நம்ம விதைக்கலாம், பறிச்சு நடலாம், நம்ம அறுவடையும் பண்ணிக்கலாம். முதல்ல நமக்கு தண்ணி வர்றதுதான் பிரச்சனையா இருக்கும். தண்ணி நமக்கு மேட்டூர் அணை நீரும் ஓரளவுக்கு வந்து வடகிழக்கு பருவமழை அதிகப்படியாக பெஞ்சிருந்தா கூட இந்த நெல் ரகங்களை நம்ம ஆற்றாங்கல் விட்டு பறிச்சு நட்டுட்டோம்னா ஒரு தடவை ரெண்டு தடவை முழுகினா கூட இந்த ரகங்கள் எல்லாம் வந்து அதை எதிர்கொண்டு அறுவடைக்கு வரக்கூடியது. அதனால எந்தவித பதட்டமும் அடைய வேண்டாம். ஏற்கனவே வந்து 2001-2002 வாக்குல இதை விட பெரிய வறட்சியை நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த கட்டத்திலயும் நம்ம விவசாயம் பண்ணிருக்கோம். 2016-17 ஒரு வறட்சி பார்த்தோம். அந்த ஆண்டும் பதட்டம் இருந்தது. ஆனா இந்த 2-3 வறட்சியை நானே எனக்கு பார்த்ததுனால இப்ப எனக்கு பதட்டம் இல்ல. எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம ஒரு புரிதல் வந்துருச்சு. அதனால போர்வெல் உள்ளவங்க 100% சிறப்பா செய்ய முடியும். போர்வெல் இல்லாதவங்களும் இது போன்ற ஒரு திட்டமிடல், நமக்கு எப்போ நீர் சேரும், வடகிழக்கு பருவமழை எப்ப பெய்யும்ன்றத ஏற்கனவே இருக்கக்கூடிய அனுபவங்கள் அடிப்படையில் வயதானவர்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க. அந்த பாரம்பரிய அறிவுன்னு இருக்கும், மழை குறித்த ஆராய்ச்சி நிலையங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம கிராமப்புற அறிவு, சுற்றுச்சூழல் அறிவு, அங்கங்க பகுதி சார்ந்த அறிவுன்னு ஒண்ணு இருக்கும். அதை அந்தந்த இடத்துக்கு தகுந்தவாறு அவங்க செஞ்சாங்கன்னா நிச்சயமாக ஒரு சிறப்பான விவசாயம் இந்த வருஷம் நடக்கும்ங்கிறது என்னுடைய நம்பிக்கை.
1: ஒன்னும் பெரிய பிரச்சனை இருக்காது, ஆனா திட்டமிடல் ரொம்ப அவசியம்.
0: அதே நேரத்தில் இருக்கக்கூடிய நீரை வந்து நம்ம எப்படி வந்து பாதுகாக்க போறோம், அதை வந்து எப்படி கையாள போறதும்ன்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: முன்னாடியே தண்ணி வந்துரும், இல்ல உங்ககிட்ட தண்ணி வசதி இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கேத்த மாதிரி பாரம்பரிய நெல் ரகங்களான மாப்பிளை சம்பா, காட்டியான
0: போன்ற ரகங்கள், கருடன் சம்பா, வாழைப்பூ சம்பா, இதெல்லாம் நீண்ட கால ரகம், 150-165 நாள் ரகங்கள்.
1: இதெல்லாம் ஐப்பசி கார்த்திகையில் அதிகமான மழை இருந்தாலும், எல்நினோனால இருந்தாலும், அந்த சமயத்துல அது வளர்ச்சி பருவத்தில் இருக்கும், ஓரளவு தாங்கிக்க கூடிய அளவுல இருக்கும். ஏன்னா நல்ல உயரமா வளரக்கூடியது.
0: ஆமா, 7-8 உயரம் வரைக்குமே வளரும். நம்ம ஐப்பசி கார்த்திகையில ஒரு 3-4 உயரம் இருக்கும். 2-3 அளவுக்கு தண்ணீர் தேங்கினா கூட அது முழுகிறதுனால அழுகி போகாது, இந்த ரகங்கள் வந்து முழுகாது.
1: சரிங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா அதிகமான மழை ஒரே நேரத்துல தொடர்ந்து பெய்யுது. ஒரு 3 மாதத்துல பெய்ய வேண்டிய மழை 3 மணி நேரத்துல கூட பெய்யுதுன்னு சொல்றாங்க. அப்படியே கிளவுட் பஸ்ட்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப வந்து இந்த வடிகால் வசதி அப்படின்றது வந்து சில இடங்கள்ல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. இதை நாம எப்படி சமாளிக்கலாம், அதை பத்தி ஏதாவது ஆலோசனைகள் இருக்குங்களா?
0: இந்த மேக வெடிப்பு காரணமா மழை பெய்யறது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்திலேயே, இல்ல ஒரு பகல் பொழுதுல மட்டுமே ஒரு 40 சென்டிமீட்டர் மழை எல்லாம்
1: சீர்காழி பக்கம்லாம்,
0: நம்ம சீர்காழி பக்கம், சென்றாண்டு விழுப்புரம் பக்கம் எல்லாம் கூட பெய்து ஒரு பெரிய வெள்ளம் திடீர்னு எடுத்துரும். அது எவ்வளவு வேகமா திடீர்னு வெள்ளம் எடுக்குதோ அதே போல விரைவாகவும் வடிஞ்சிரும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த கிளவுட் பஸ்ட்ன்றது ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும்தான் நிகழும், பரவலான பெரும் நிலப்பரப்புல அது நிகழாது. அதனால மேல்வரத்து, இப்ப திருச்சிலையும் மழை பெஞ்சு, கும்பகோணத்திலயும் மழை பெஞ்சு, காரைக்காலையும் பரவலா மழை பெஞ்சு, எங்க பார்த்தாலும் வெள்ளமா இருந்தா அந்த நீர் வடியறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஏன்னா மேல உள்ள தண்ணி எல்லாம் வடிஞ்ச பிறகுதான் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில நீர் வடியும். ஆனா இந்த கிளவுட் பஸ்ட் மாதிரி ஏற்படுறப்ப ஒரு 40 சென்டிமீட்டர் மழை பெய்யுது, ஒரே நாள்ல பெய்யுதுன்னா அந்த நீர் வந்து ஒரு 2-3 நாள்லயே உடனடியாக வடிந்துவிடும். அந்த மழை பெய்து அந்த நேரத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் உறுதியா இருக்கணும். எந்த தற்காப்பு நடவடிக்கையும் அதுல நம்ம வந்து எடுக்க முடியாது.
1: இல்ல இன்னொரு ஆலோசனை முடிந்தால் சொல்லுங்களேன். எப்படின்னா பொதுவா அந்த தண்ணி கொஞ்சம் நிக்குது, அந்த நெல்லு வந்து கொஞ்சம் சாஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் யூரியா போட்டா கொஞ்சம் நிமிந்துக்கும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப நம்ம ரசாயனமா பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு முடிவோட இருக்கோம். இயற்கையில வந்து நிமித்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா?
0: பாரம்பரிய நெல் ரகங்கள்ல பொறுத்தளவுல ஒரு 30 நாள் பயிர், 60 நாள் பயிர் எல்லாம் சாயாது. அது எந்த வித இயற்கை பயிரா இருந்தாலும் சரி, அல்ல நவீன உற்றகங்களாக இருந்தாலும் சரி,
1: வடிகால கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் தாக்கப்படுகிறாலும்
0: சாயாது. ஏன்னா அது எல்லாமே தண்டு பலம் உடையதாக இருக்கும். எப்ப பெரும்பாலும் பயிர்கள் சாயும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தண்டு உருண்டு வரக்கூடிய நிலை, பெரும்பாலும் 90 நாள் அல்லது 120 நாள். இப்ப மாப்பிள்ளை சம்பா போன்ற ரகங்கள் 100-120 நாள் தான் தண்டு உருளும், அப்பதான் அது வந்து சாயும். அதே தூயமல்லி போன்ற ரகங்கள் எல்லாம் 100 நாள்ல வந்து தண்டு உருண்டு இருக்கும், அப்ப சாயும். இதே நீங்க நவீன உற்றகங்கள், ஆந்திரா பொன்னி போன்ற ரகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 80-90 நாள்ல தண்டு உருண்டு இருக்கும், அப்ப அது சாயும். அது இந்த நவீன உற்றகங்களுக்கு வந்து நீங்க டிஏபி யூரியா போட்டா கொஞ்சம் நிமிந்துக்கும், அது அதே நிலைக்கு வந்துரும் அப்படின்னு சொல்ற மாதிரி, நாட்டு ரகங்கள்ல இந்த மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம், வாழைப்பு சம்பா, கருடன் சம்பா, இந்த ரகங்கள் எல்லாம் ஒரு 7 அடி உயரம் வரைக்கும் வளர்ந்துருக்கும். 7 அடி வளர்ந்த பிறகு அது புயல் அடிச்சாலும் சரி, மழை பெய்தாலும் சரி, நிச்சயமா சாஞ்சிரும். அது உறுதியா நிக்கும்னு நிச்சயமா சொல்லவே முடியாது. நிச்சயமா எல்லா பயிர்களுமே சாஞ்சிரும். சாஞ்ச பிறகு அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாரத்துல அதனுடைய கண்டு உருண்டு இருக்க நிலையிலேருந்து இருக்கக்கூடிய முதல் கணுலேருந்து அது

0: வந்து வானத்தை நோக்கி திருப்பி வந்து நிமித்துக்கும். இயற்கையாகவே வந்து அது படுத்தது படுத்தபடியே இருக்காது, நிலத்தோட ஒட்டிக்கிட்டு காஞ்செல்லாம் போயிடாது. அது என்ன செய்யணும், அந்த மூட்டோட திருப்பி வந்து நிமித்துக்கும், ஒரு வெர்டிகல் பொசிஷனுக்கு திருப்பியுமே வந்துரும். பல ஆண்டுகளா நாங்க பாத்துட்டோம், காட்டியானோ, மாப்பிள்ளை சம்பா, கருடன் சம்பா, வாழைப்பு சம்பா, இது போன்ற எல்லா ரகங்களையும் சென்ற ஆண்டுகள் கூட எங்களுக்கு ரெடி வந்திருந்தது. பின்மழை தான் அதிகமா பெஞ்சது, சென்ற ஆண்டை பொறுத்தவரை பொங்கல் வரைக்குமே மழை நீடிச்சுது. அப்ப விளைஞ்ச பிறகு கதிர் வர நிலையில சாஞ்சுது, சாஞ்ச பிறகும் அது வந்து நிமிந்து நின்றுச்சு. அதனால விளைச்சல்லையும் பெரிய பாதிப்பு இல்ல. ஒரு ஏக்கருக்கு வந்து 1.5 டன், 1.25 டன், 1800 கிலோ வரைக்குமே விளைச்சல்லையும் நமக்கு வந்துருச்சு.
1: தாரிணி,
2: என்னக்கா?
1: இயற்கையோட ஒத்துழைப்பு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பாரம்பரிய நெல் சாகுபடி செஞ்சோம்னா எதுக்கும் பயப்பட தேவையில்லன்னு காரைக்கால் இயற்கை வழி வேளாண் ஆர்வலர் எம் பாஸ்கரையா அவங்க சொன்னத கேட்டியா?
2: கேட்டேங்கா, கேட்டேன். 10 ஏக்கர்ல நெல் சாகுபடி, மழை வந்தாலும் வறட்சி இருந்தாலும் ஏன் எல்நினோவே வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சிடுமாமே இந்த பாரம்பரிய நெல் ரகம்.
1: ஆமாமா தாரிணி, இன்னும் மத்திய கால ரகங்களை பத்தியும் ஆர் வெங்கடேஸ்வரன் சார் அவர்கிட்ட கேக்குறாரு.
3: பாரம்பரிய நெல் ரகங்கள்ல எவ்வளவு மழை பெய்தாலும் அது திருப்பி வந்து அது மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு,
0: நிறைய இருக்கு. அதுவும் இந்த தூய மல்லின்னு சொல்லக்கூடிய இந்த ரகம் வந்து இயற்கை விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் சொல்ல வேணும். ஏன்னா அந்த பயிருக்கு வந்து நிறைய இடுபொருள்களும் தேவையில்ல, வறட்சியும் தாங்கும். எவ்வளவு பெரிய வெள்ளமாக இருந்தாலும் அது வந்து நிச்சயமா சாயவே சாயாது. விளைஞ்ச பிறகு கதிர் முற்றி அறுக்கக்கூடிய நிலையில கூட மழை பெஞ்சா அது சாயாது. ஆனா நடும் போது மட்டும் நேரடி விதைப்பா இருந்தா சாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நடவு முறையா இருந்தா நிச்சயமாகவே சாயாது. அதே போல செங்கல்பட்டு சிறுமணி என்று சொல்லக்கூடிய ஒரு ரகமும் வந்து புயலை அடிச்சாலும் சாயாது, ஏன்னா விளைஞ்ச பிறகு கூட சாயாது. அந்த அளவுக்கு ரெண்டுமே வந்து உறுதியான தன்மையாக இருக்கும். அதே போல இந்த வாசனை சீரக சம்பா, சீரக சம்பா போன்ற ரகங்கள்லாம் வந்து சாஞ்சது போல இருக்கும், பந்தல் போட்டது மாதிரி ஒரு நெல் மேலதான் ஒரு நெல் இருக்குமே தவிர ஒட்டு மொத்தமா சாஞ்சு போயிடாது. ஏன்னா அதனுடைய தண்டுகள் வந்து நாணல் போல இருக்கிறதுனால அப்படி ஒரு வாட்டமா சாஞ்சிருக்கும், போய் மண்ணில சேத்தோட சேரா ஒட்டிக்காது, அப்படியே பந்தல் போட்ட மாதிரி ஒன்னு மேல ஒண்ணு சாஞ்சி அறுவடையில பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தாத அளவுக்கு சிறப்பாவே இருக்கும்.
3: அது நீங்க சொன்ன இந்த ரெண்டு ரகமும் ரொம்ப தேவையுள்ள ரகம் தான், ஏன்னா இப்ப மதிய உணவுக்கு இது ரெண்டுமே நிறைய சாப்பிடுறாங்க. அதனால வந்து நிச்சயமா மகசூலுக்கும் ஏற்ற இது விற்பனைக்கும் ஒரு உகந்த ஒரு ரகம்.
0: தூயமல்லி அப்படின்னு சொன்னதுமே வந்து எல்லோருமே கேக்குறது, பயன்பாட்டாளர்கள் நுகர்வோர்கள் எல்லோருமே முதல் போனை எடுத்ததுமே அவங்க வீட்டு உணவுக்கு தூயமல்லி தான் கேக்குறாங்க. அதனால விவசாயிகளும் இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா இன்னொரு 3 மாசம் போயிடுச்சுன்னா தூயமல்லி அரிசியும் நல்லா கிடைக்காத சூழல் இந்த வருஷமே இருக்குது. அதனால தூயமல்லி எவ்வளவு இருந்தாலும் 60 கிலோ முட்டை 2000 ரூபாயிலிருந்து 2100 ரூபாய் வரைக்கும் விலையும் போகுது, அதுக்கான நமக்கு மார்க்கெட்டும் இருக்கு. அதனால துணிச்சலா கண்ணை மூடிக்கிட்டு நம்ம வந்து தூயமல்லிய இந்த ஆண்டு சூழலுக்கு எங்க வேணாலும் வித்துக்கலாம், அதை விளைச்சலும் விட்டு கொடுக்காது. நீங்க சொன்னது போல வந்து சிறப்பான மகசூலும் கொடுக்கும், உணவுக்கும் பயன்பட்டுடும்.
3: பொதுவா நம்ம மதிய உணவுக்கு ஒரு அரிசியை தான் தேடுறோம்,
0: ஆமா,
3: அதுவும் நல்ல ஒரு பாரம்பரியமான ஒரு ரகத்தை தேடும் போது,
0: ஆமா, ஒரு மனமான அரிசி, சுவையான அரிசி, சத்துள்ள அரிசிங்கிற அளவுல அது ஒரு சிறப்பான இடத்தை பெற்று.
3: வாசனை சீரக சம்பாவும் அதே மாதிரிதான்.
0: ஆமா,
3: இப்ப வந்து சீரக சம்பாலாம் பொதுவா வந்து பிரியாணிக்கு தான் பயன்படுத்தணும் நினைச்ச காலம் போய் இப்ப தினந்தோறும் உணவுக்கு சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு, ரொம்ப நல்லா இருக்கு.
0: மதிய உணவுக்கு வந்து மிக சிறந்த உணவு அது, அதுவும் வயிறு புண்ணு, வாயு தொல்லை, செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மிக அருமையான ஒரு உணவாக இந்த சீரக சம்பா இருக்கு. எங்க சென்றாலும் இந்த அரிசியை பத்தி குறிப்பிடுறோம். ஏன்னா வள்ளல் பெருமான் சொல்றப்ப சீரக சம்பா அரிசி முதற் பட்சம், நேராத பட்சத்தில் மற்ற சம்பா அரிசிகள்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அது வந்து செரிமானத்துல அவ்வளவு ஒரு சிறப்பான இடத்தை பெற்றிருக்கு. அதே போல நம்மளுடைய உடல்ல வந்து வாதப்பித்த கபத்தை சீராகவே வைத்து உடல் நலனை பேணுவதில் முக்கியமான இடத்துல இருக்கிறதுனால சீரக சம்பா அரிசி முதல் பட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு. வெள்ளை கவுனி பண்ணலாம், சிவப்புலயே பால் கூட வாழை பண்ணலாம், வறட்சியிலையும் வெள்ளத்திலையும் அற்புதமா விளையக்கூடிய ஒரு பால் கூட வாழும், எந்த இடுபொருளுமே இல்லாம.
3: எவ்வளவு நாள் பயிருங்கது?
0: அது 135 நாள்ல இருந்து 150 நாள்ல விளையக்கூடிய ரகம். எதுவுமே ஒரு வாய்ப்பு இல்ல எங்களுக்கு, முழுக்க முழுக்க நாங்க ஒரு வானம் பார்த்த பூமி போல இருக்கும், மனவரியா விதைப்போம், எங்களுக்கு ஒரு 2 மாசம்தான் தண்ணி இருக்கும் அப்படின்னு சில இடங்கள்லாம் இருக்கும். அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூங்காறு, அறுபதாங்குருவை, புள்ளக்கார், கருத்தக்கார், அப்புறம் குழியடிச்சான், கல்லுண்டையான், இது போன்ற ரகங்களை வந்து தேர்வு பண்ணலாம்.
3: ரெண்டு மூணு முதல்ல சொன்னதெல்லாம் குருவை ரகங்கள் இருக்கு, பரவாயில்லையா?
0: பரவாயில்ல, இது எல்லா பருவத்துக்கும் வரக்கூடிய ரகங்கள் தான். ஒரு 90-120 நாளுக்குள்ள விளைஞ்சிரும்.
3: இந்த இயற்கை விவசாயம், அதுல பாரம்பரிய நெல் ரகங்கள் அப்படின்னு இறங்கின போது இருந்து அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்ல அதை பற்றி ஒரு அறிவு குறைவாதான் இருந்தது. பெரிய தேடல் உங்களோடதெல்லாம், நீங்க எல்லாம் நிறைய தேடி அதை அலைவீங்க. அதை விளைவித்த பிறகு அதை வந்து எங்க அரைக்கிறது, எந்த மில்லுக்கு போறதுன்றது முதற்கொண்டு ஒரு பெரிய

0: தேடல்ல நீங்க இருந்தோம்.
1: இன்னுமே வந்து நிறைய பேருக்கு எங்க அரைக்கிறது, எந்த ரகத்தை தேர்வு செய்யறது, இதுலாம் நிறைய பிரச்சனை இருக்கு. பத்தின ஒரு கருத்து பரிமாற்றங்கள் இன்னும் நிறைய நிகழணும் அப்படிங்கறது தான்.
0: நிச்சயமாங்க. இப்ப வந்து எந்த ஒரு பருவத்திலுமே பயிர் பண்றதுக்கு முன்னாடி இந்த பருவத்துல நம்ம என்ன பயிர் பண்ணலாம், எந்த ரகத்துக்கு தேவை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு பண்றது ஒரு நுட்பம். இந்த சம்பால எதுக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நீங்க கணிக்கிறீங்க?
1: தூயமல்லி, ஆத்தூர்க்கு செடி சம்பா, தங்க சம்பா, இது போன்ற மதிய உணவுக்கு ஏற்ற ரகங்களுக்கு எப்பவுமே ஒரு தேவைகள் வந்து இருக்கு. விக்க மாட்டதுன்ற ஒரு நிலை இல்லாம அதை வந்து விற்றுவிடலாம். ஒரு 2000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் 60 கிலோ முட்டைக்கு நமக்கு கிடைச்ச சந்தோஷம் தான். ஒரு 15% விளைஞ்சா கூட அது நமக்கு வந்து லாபகரமா இருக்கும். அப்படி இந்த தங்க சம்பா, ஆத்தூர்க்கு செடி, இது போன்ற ரகங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம், தூயமல்லி வந்து தேர்ந்தெடுக்கலாம். இப்ப டிமாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசன சீரக சம்பாவுக்கு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கு. ஏன்னா இப்போ ஹோல்சேல் ரேட் 140 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரைக்கும் போகுது, சில்லறை விலை வந்து 160 ரூபாய் போகுது, 180, 200 கூட விக்குதுன்னு.
0: முன்னாடி நீங்க அந்த கருப்பு கவுனி விட்டுற விலையை இப்ப இதுக்கு சொல்றீங்க.
1: ஆமா,
0: வாசன சீரக சம்பாவுக்கு சொல்றீங்க. கருப்பு கவுனி அந்த மாதிரி தான்
1: இருந்தது. இப்ப சீரக சம்பாவுக்கு அந்த நிலை வந்திருக்குது. ஏன்னா அது பிரியாணிக்கும் ரொம்ப அருமையா இருக்குது. இரண்டாவது வந்து மதிய உணவுக்கும் நிறைய வந்து அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா சன்னமான அரிசியை வந்து தேடுறாங்க.
0: பழைய சாதமும்
1: ரொம்ப அருமையா இருக்கு. இப்ப கருப்பு கவுனிக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, கருப்பு கவுனில வந்து நம்ம ஒரு கஞ்சி வச்சு குடிக்கலாம், அல்லது ஒரு மருந்தா தான் சாப்பிடலாம். ஆனா சீரக சம்பா
0: பயன்பாடு குறைவு தான். இட்லி தோசைக்கு பயன்படுத்துறாங்க,
1: கொஞ்சம்
0: பொங்கல் செய்யறாங்க, கொஞ்சமா தான் பயன்படுத்தலாம். வாசனை சீரக சம்பான்றது நிறைய சாப்பிடறோம்,
1: நிறைய சாப்பிடலாம். மதிய உணவுல வந்து நிறைய சாப்பிடலாம், பிரியாணியா சாப்பிடலாம், சக்கரை பொங்கல் வைக்கலாம், வெண்பொங்கல் வச்சுக்கலாம், புட்டு, இடியாப்பம், ஆப்பம், எல்லா
0: வெரைட்டி பயன்படுது.
1: எல்லா விதமான சித்திரங்கள்னு சொல்லக்கூடிய அந்த வெரைட்டி ஆஃப் ரைஸ்க்கு அதுக்கும் அது வந்து ரொம்ப பயன்படக்கூடியது. மூட்டை வந்து ஒரு 3000 ரூபாயிலிருந்து 3500 ரூபாய் வரைக்குமே 60 கிலோ மூட்டை வந்து விற்பனை ஆகும். ஆனா சீரக சம்பா பயிரிடும் போது முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, சரியான நில அமைப்பு. நில அமைப்புனா நிலத்தை வந்து மட்டா சுத்தம் பண்ணி நடுறதுல வந்து ஒரு 20-22 நாளுக்குள்ள மிகாமல் அதை வந்து பறிச்சு நட்டுறணும். ரொம்ப வயதாகி ஒரு 30-35 நாள் நாத்தை பறிச்சு நட்டீங்கன்னா சரியான விளைச்சல் அது வந்து கொடுக்க மாட்டேங்குது. இளம் நாற்று ஒரு 15-22 நாளுக்குள்ள அதை நம்ம பறிச்சு நட்டுட்டோம்னாலே போதும், 15% நல்லா கொடுத்துரும். அதே போல அடர் நடவு, நார்மலா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ வித விட்டு ஓரளவுக்கு சீரான அளவுல நட்டோம்னாலும் நமக்கு நல்ல
0: நெருக்கி நடலாம்.
1: ஒற்றை நெல் போன்ற முறைகளையும் கையாளலாம். அதை விட சிறந்தது ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ பயிரிட்டு அதுவும் திடீர் மழை, பெரும் வெள்ளத்துல மூழ்கும் இந்த மாதிரி சூழல் எல்லாம் வந்து நம்ம அடர் நடவு நடுறது வந்து ஒரு வாரம் பயிர்கள் மூழ்கிருந்தா கூட அதுல கரைஞ்சு போயிடாம இந்த நெல் நாற்றுகள் தாங்கி வந்துடும். அதுக்காக தான் அடர் நடவும் இந்த ஆண்டு வந்து அதுவும் காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம், சீர்காழி இது போன்ற கடைமடை பகுதிகளில் இருக்கிறவங்க அடர் நடவு நடுறதும் அவசியமான ஒன்றா இருக்கும்.
0: விற்பனைக்கு வருவோம். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளா நேரடி விற்பனை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை, அதை எப்படி சமாளிக்கலாம், அந்த நுணுக்கங்கள் 1-2 சொல்லுங்களேன்.
1: முதன்மையானது என்னன்னா, இதில வந்து என்ன தேவை, இப்ப எதை நம்ம உற்பத்தி பண்ணனா விற்பனை செய்ய முடியும் அப்படின்னு பாக்குறப்ப, நம்ம நெல்லா அறுவடை பண்ணி நெல்லா தான் வித்துற போறோம் அப்படின்னா நிச்சயமா அதே இடத்துக்கு தான் நம்ம திருப்பியும் அந்த ஆத்தூருக்கு செடி, தூயமல்லி, தங்கசம்பா இந்த ரகங்கள் வந்து எப்பயுமே விற்பனை ஆயிடுது. நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு விவசாய நண்பர்கிட்ட கேட்டேன், தூயமல்லி, ஆத்தூருக்கு செடி ஏதாவது இருக்கான்னு. எல்லாமே முடிஞ்சிருச்சு, பூந்தோட்டம் சைடுல ஒரு அமைப்பாவே இயற்கை விவசாயிகள் செயல்படுறாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் நாங்க நெல்லும் வாங்குறோம், எங்களோட நெல்லு போக நாங்க நெல்லு வாங்குறோம். அப்படி வாங்குறப்ப கேக்குறப்ப எல்லாமே வித்து முடிஞ்சிருச்சு, கருப்பு கவுனி தான் அங்க கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது போல இந்த ஆத்தூருக்கு செடி, தூயமல்லி, தங்கசம்பா, சேலம் சன்னா இது போன்ற வெள்ளை ரகங்கள், அதே போல சீரக சம்பா, சீரக சம்பா வந்து நல்ல விலை போகணும் அப்படின்னு நினைச்சா அதை நம்ம பயிரிடலாம். அதே போல சார், நம்ம இழுப்பை பூ சம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் இருக்கு, அதுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய் வரைக்கும் கிலோ போகுது. ஆனா அது நிறைய வந்து சாப்பாட்டுக்காக வாங்க மாட்டாங்க, மருந்துக்காக வாங்குறாங்க.
0: எதுக்காக பயன்படுத்துங்க அது மருந்துன்னா?
1: பக்கவாதத்துக்கு அது ஒரு சிறந்த மருந்தாக
0: இழுப்பை பூ.
1: ஆமா, அதே போல இந்த ஆட்டிசம் உள்ள பிள்ளைகளுக்கு அது மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் இந்த
0: இழுப்பை
1: பூ சம்பா வந்து தேவைப்படுது. அதனால வந்து இழுப்பை பூ சம்பா சென்ற ஆண்டே பாத்தீங்கன்னா 4000 ரூபாய் மூட்டை போனுச்சு. இன்னைக்கு மார்க்கெட்ல அரிசி வந்து 180 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் போகுது. இது போல ஒரு வித்தியாசமான ரகங்களை வந்து நம்ம பயிரிடும் போது மார்க்கெட்ல நம்ம எப்பயுமே வெற்றி பெற முடியும்.
0: இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 1200 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாத்து வரீங்க. அனைத்து ரகங்களையுமே நீங்க வந்து பயிரிட்டு விற்பனை செய்ய முடியுதா, இல்லைன்னா அதை வந்து பாதுகாப்புக்காக வச்சிருக்கீங்களா, எப்படிங்க?
1: 1200 ரகங்கிறது இந்தியா முழுமைக்குமான பல ரகங்களை நாங்க தேர்வு பண்ணி வச்சிருக்கிறோம். அது வந்து ஒரு மகிழ்ச்சிக்காகவும் செய்யறோம், அதே நேரத்துல இந்தியாவில நிறைய 120,000 ரகங்கள் இருந்ததாகவும் அதுல நிறைய அழிந்து போய்விட்டதாகவும், இன்னைக்கு ஒரு 5000-6000 ரகங்கள் மட்டும்தான் விவசாயிகள் மத்தியில இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் தான் நம்ம அதை வந்து பாதுகாக்கிறோம். இதுல வந்துட்டு

0: எதெல்லாம் சிறந்த ரகம் அப்படின்னு பார்த்து அதை நாங்க டெவலப் பண்றோம். டெவலப் பண்ணி அது மாதிரி இருக்கிற ரகத்தையும்
1: சிறந்ததுன்னா நம்ம மண்ணுக்கு ஏத்த
0: நம்ம மண்ணுக்கு ஏற்றது மாதிரி நல்ல வாசனை உள்ளது. சென்ற ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆம்பே மோகர்னு ஒரு மகாராஷ்டிரா சேர்ந்த ரகம், நமக்கு எப்படி வாசனை சீரக சம்பாவோ மகாராஷ்டிராவுக்கு ஆம்பே மோகர்னு ஒரு ரகம். நம்ம தமிழ்ல மொழி பெயர்த்தோம்னா அதுக்கு மாம்பழ சம்பா அப்படின்னு பெயர். அந்த மாம்பழ வாசனை கொஞ்சம் வரும், அந்த நெல்லோட நிறமும் அப்படிதான் இருக்கும். அது மாதிரி சில ரகங்களை நாங்க அதிகப்படுத்திருக்கோம். கொஞ்சம் ஒரு 50 கிராம் வந்த நெல்ல இன்னைக்கு ஒரு அரை மூட்டை அளவுக்கு, ஒரு ஏக்கர் பயிரிடுற அளவுக்கு நெல்ல பெருக்கிருக்கோம். அப்ப இந்திராணின்னு ஒரு ரகம் வந்தது, அதை வந்து பெருக்கிருக்கோம். அப்புறம் காளான் நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரகம் வந்தது, அதையும் அதே மாதிரி கொஞ்சம் அதிகப்படுத்தி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கர் பயிரிடுற அளவுக்கு அந்த காளான் நமக்கு வந்து அதிகப்படுத்திருக்கோம். நாங்க ஏற்கனவே அதை பயிரிட்டோம், மக்கள் மத்தியில வரவேற்பு இல்ல. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வந்து காளான் நமக்கு ரைஸ் கேக்குறாங்க. ஏன்னா அதுவும் இந்த ஆட்டிசத்துக்கு ஒரு சிறந்த மருந்தா சொல்லப்படுது. விலையும் வந்து இன்னைக்கு 250 ரூபா சொன்னா கூட வாங்கிக்க தயாரா இருக்கிறாங்க. அதனால அதையும் கொஞ்சம் நாங்க அதிகப்படுத்திருக்கோம். அதே மாதிரி பிச்சாவாரின்னு ஒரு ரகம், அது வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் ஃபிட்ஸ் எல்லாம் வருது இல்ல சார், அது மாதிரியான விஷயங்களுக்கு அது ஒரு நல்ல ரகம்னு சொன்னாங்க. ஒரு 50 கிராம் வந்தது விதை மாதிரி, அதை வந்து உற்பத்தி பண்ணி இன்னைக்கு ஒரு 50 கிலோ விதை கையில வச்சிருக்கிறோம். அது மாதிரி ஒரு வித்தியாசமா வெள்ளை கவுனி, அப்புறம் ஒட்டடையான், கைவரச்சம்பா, நாங்க எல்லாமே வித்தியாசமான ரகங்களை கொஞ்சம் விதைக்குன்னு பெருக்கி வச்சிருக்கோம். அது மாதிரி துளாய் பாஞ்சுன்னு ஒரு ரகம், அது வந்து வடநாட்டுல வந்து மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கு எல்லாம் அது ஒரு உணவாக இருக்கிறதா சொல்லப்படுது. அது எங்களுக்கு அரிதா கிடைச்சது, அதை கூட போட்டு நாங்க ஒரு 60 கிலோ விதை எடுத்து வச்சிருக்கோம்.
1: நிச்சயமாங்க, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது ஒரு அரிதான ரகங்கள் பத்தி நீங்க ஒரு ஆராய்ச்சினால இன்னும் நிறைய பாரம்பரிய நெல் ரகங்கள் பத்தி தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இப்ப வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நெல்லை வந்து அரிசியாகவும் அனைத்து விதத்திலையும் மதிப்பு கூட்டி நீங்க விற்பனை செய்து வரீங்க. அது தவிர மருத்துவ ஆலோசனைகளும் சொல்றது உண்டு, இது மாதிரி எனக்கு இது மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா என்ன மாதிரி அரிசி சாப்பிட்டா அது சரியாவதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத
0: அதையும் சொல்றோம் சார். நிறைய நம்ம இந்த யூடியூப்ல எல்லாம் மருத்துவம் சார்ந்துதான் பேசியிருக்கோம், அதுக்காக அழைப்புகள் வரும், அவங்களுக்கு எல்லாம் இதை பத்தி
1: ஆலோசனை கொடுத்துதான்
0: இருக்கும் சார்.
1: ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிலையத்திற்கு வந்திருந்து உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்காக. ஏன்னா இந்த சம்பா நான் நிகழ்ச்சியை துவங்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப அச்சத்தோட துவங்கினேன், நம்ம விவசாயிகள் கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு. ஆனா நீங்க வந்து உங்களுடைய ஒரு இயற்கை அறிவை வைத்து என்ன சொல்றீங்க அப்படின்னா ரொம்ப பயப்படவானா, கொஞ்சம் கவனமா இருங்க, அதுக்கு ஏத்த மாதிரி திட்டமிட்டு செயல்படுங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. உங்களுடைய கைபேசி என்ன நேயர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்கள் இல்ல ஏதாவது தேவை இருந்தா அவங்க உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, காரைக்கால் எம் பாஸ்கர் ஐயாவுடைய கைபேசி எண் 94 43 57 35 30. இது வந்து பாஸ்கர் ஐயாவுடைய கைபேசி எண். மீண்டும் ஒரு முறை 94 43 57 35 30. ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க.
2: தாரிணி
3: சொல்லுக்கா.
2: சீரக சம்பா, மாப்பிள்ள சம்பா, கிச்சிலி சம்பா, தூயமல்லி சம்பா, மணி சம்பா, மிளகு சம்பா, கருட சம்பா, இழுப்பப்பூ சம்பா, வாட சம்பா, கோட சம்பா, காட்டு சம்பா, இப்படி ஏகப்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்குது. எல்லாத்தையும் இழந்து நிக்கிறோம், நோய்களுக்கு விருந்து வைக்கிறோம். இனிமேலாவது நம்மள மாதிரி இருக்கிற விவசாயிங்க எல்லாரும் பாரம்பரிய நெல் ரகங்களை சாகுபடி செய்யறதோட அவைகளை பாதுகாத்தும் வச்சுக்கணும்.
3: ஆமாங்கா, அனுபவ அறிவு, சுற்றுச்சூழல் அறிவு, இத எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி சரியான திட்டமிடலோட இயற்கை வேளி வேளாண்மையை சிறப்பா செய்யற காரைக்கால் இயற்கை வேளாண் ஆர்வலர் எம் பாஸ்கர் ஐயாவை நம்ம பாராட்டுறதோட அவர் பயணம் சிறக்க வாழ்த்தணுமா இல்லையா?
2: ஆமா தாரணி. சரி சரி, இந்தா இந்த பையில தூயமல்லி விதைங்க இருக்குது, எடுத்துட்டு போ. இனி உனக்கு உணவு தான் மருந்தா இருக்கணுமாக்கும்.
3: அக்கா ஆர்டர் போட்டாச்சு, இனிமே கட்டுப்பட்டு தான் ஆகணும். ரொம்ப தேங்க்ஸ்கா.
4: இயற்கையோடு இணைவோம் தொடரில் நேயர்கள் இதுவரை கேட்டது சம்பாவில் என்ன செய்யலாம், காரைக்கால் இயற்கை வழி வேளாண் ஆர்வலர் எம் பாஸ்கர் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடியவர் ஆர் வெங்கடேஸ்வரன். நிகழ்ச்சியில் இனி
5: திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை 23ஆம் தேதி மாலை 4 மணிக்கு திருவாரூர் வருவாய் கோட்ட அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. விவசாயிகள் அனைவரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் லாபகரமான ஆடு வளர்ப்பு பயிற்சி நாளை வியாழக்கிழமை 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. பயிற்சியில் சேர விரும்புவோர் 590 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். மேலும் தொடர்புக்கு 04

3 1 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 233 17 15. தொலைபேசி எண் மீண்டும் 233 17 15. திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் இம்மாதம் 29 புதன்கிழமை காளான் வளர்ப்பு என்ற தலைப்பில் ஒருநாள் கட்டண பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் காளான் வகைகள், ஊட்டச்சத்து மதிப்பு, காளான் வளர்ப்பின் அடிப்படை அறிவு, வளர்ப்பு திட்டங்களுக்கான மூலப்பொருட்கள் தயாரித்தல், காளான் பயிரிடும் நடைமுறை, நோய் பூச்சி மேலாண்மை, அறுவடை சேமிப்பு, சந்தைப்படுத்துதல், சுயதொழில் தொடங்க வழிகாட்டல் போன்றவை குறித்து விரிவாக கற்றுத்தரப்படும். பயிற்சியில் சேர விரும்புவோர் ₹590 கட்டணம் செலுத்த வேண்டும். மேலும் தொடர்புக்கு 9944398239 மற்றொரு எண் 8838121260 தொடர்பு எண்கள் மீண்டும் 9944398239 மற்றொரு எண் 8838121260. இவ்வாறு சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தொரக்குடி அரசு தோட்டக்கலை பண்ணையில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தரமான பழமர நாற்றுகள், பூச்செடிகள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன. மா ஒட்டுச்செடிகள் ₹80, கொய்யா பதியன்கள் ₹40, நெட்டை ரக தென்னங்கன்று ₹80, நெட்டை குட்டை தென்னங்கன்று ₹200, விருச்சிப்பூ ₹15 விற்பனை செய்யப்படுகின்றன. நாற்றுக்களை பெற விரும்புவோர் அரசு தோட்டக்கலை பண்ணை, தொரக்குடி, நாகமங்கலம் அஞ்சல், திருச்சிராப்பள்ளி என்ற முகவரியில் அணுகுங்கள். சேலம் சந்தையூர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நுண்கீரைகள் வளர்ப்பு பயிற்சி முகாம் இம்மாதம் 29 புதன்கிழமை காலை 10 நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் நுண்கீரைகள் உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பம், விதை தேர்வு செய்தல், விதைப்பு முறை, பராமரிப்பு, அறுவடை, மதிப்பு கூட்டல், சந்தைப்படுத்துதல் பற்றி விரிவாக கற்றுத்தரப்படும். ஆர்வமுள்ளோர் ₹500 கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். மேலும் தொடர்புக்கு 944298779. தொலைபேசி எண் மீண்டும் 944298779. ஆர்வமுள்ளோர் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு சேலம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். வைகாசி பட்டத்தில் நிலக்கடலை விதைப்பு மேற்கொண்ட விவசாயிகள் செடியில் விழுதுகள் அதிகமாக பிடிக்க 1 ஏக்கருக்கு 160 கிலோ ஜிப்சம் இட்டு மண்ணணைக்க வேண்டும். மேலும் நிலக்கடலை செடியில் அதிக காய்கள் மகசூலை பெற இலைவழி தெளிப்பு உரமாக நிலக்கடலை ரிச் என்ற நுண்ணூட்ட கலவையை 2 கிலோ என்றளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். வாழை நடவு செய்துள்ள விவசாயிகள் வாழை வளரும் பருவத்தில் அசோஸ்பைரில்லம், பாஸ்போபாக்டீரியா 2 20 கிராம் என்ற அளவில் நடவு செய்ததிலிருந்து 1 மாதம் கழித்து 1 முறையும், 5 மாதத்திற்கு பிறகு அடுத்த முறையுமாக 2 முறை இட வேண்டும். கொய்யா பழப்பயிரில் தேயிலை கொசுவின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதன் தாக்குதலின் அறிகுறிகள் இலைகள் கொய்யா பழங்களில் காணப்படும். தாக்கப்பட்ட செடியின் பாகங்களை வெட்டி அகற்றி சூரிய ஒளி நன்கு உள் செல்லும்படி கவாத்து செய்தல் வேண்டும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 50 மில்லி வேப்ப எண்ணெயுடன் 10 மில்லி புங்கம் எண்ணெய் என்றளவில் சேர்த்து கலந்து தெளிக்க வேண்டும். இந்த செய்தியினை புதுக்கோட்டை மாவட்ட வானிலை ஆலோசனை மையம் தெரிவித்துள்ளது. உழவர் நண்பர்களே, தமிழ்நாட்டில் எல்நினோ பாதிப்பு அதிகம் உள்ள 26 மாவட்டங்களில் திருச்சி மாவட்டமும் இடம்பெறுவதால் இயற்கை இடர்பாடுகளினால் ஏற்படும் மகசூல் இழப்பிலிருந்து மீளவும் விவசாயிகள் தங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்திலும் காரிஃப் பருவத்தில் சாகுபடி செய்யப்படும் குறுவை நெல், சோளம், நிலக்கடலை, பருத்தி பயிர்களுக்கு உடனடியாக பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பயிர் காப்பீடு செய்ய விவசாயிகளை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நடப்பாண்டில் குறுவை நெல் சாகுபடி சராசரியாக 250 ஹெக்டரில் நடைபெற்று வருகிறது. எனவே விவசாயிகள் நெற்பயிருக்கு 1 ஏக்கருக்கு ₹786 பிரீமிய தொகையாக இம்மாதம் 31 செலுத்த வேண்டும். மேலும் குறுவை நெல் சாகுபடி செய்த விவசாயிகள் தற்பொழுது நெல் வயல்களில் உழவு பணியினை முடித்துவிட்ட நிலையில் தண்ணீர் பற்றாக்குறையினால் நெல் நடவு பணியினை மேற்கொள்ள

0: இயலாத சூழ்நிலையில் உள்ள விவசாயிகள் குறுவை நெல் சாகுபடி செய்ய உள்ளார் என்ற சான்றினை கிராம நிர்வாக அலுவலரிடம் பெற்று பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இத்திட்டத்தில் குத்தகைக்காரர் உட்பட அனைத்து விவசாயிகளும் பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். பயிர் கடன் பெறும் விவசாயிகள், தங்களுடைய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், அனைத்து தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிக் கிளைகளில் பயிர் காப்பீடு கட்டணம் செலுத்தி ரசீதினை பெற்றுக் கொள்ளலாம். பயிர் காப்பீடு செய்வதற்கு தேவையான ஆவணங்கள் கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் பயிர் சாகுபடிக்கான அடங்கல் அல்லது விதைப்பு அறிக்கை, ஆதார் அட்டை நகல், KYC பூர்த்தி செய்யப்பட்ட வங்கி கணக்கு புத்தக முதல் பக்க நகல் போன்றவையாகும். நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து பயன்பெறுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: பண்ணையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.
2: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரை.

நேரம் 8 மணி. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸுடன். நேயர்கள், இனி கேட்கலாம் திரையிசை பாடல்கள்.

0: 8:35 திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். இனிமையான இரவு நேரத்தில் இதயம் வருடக்கூடிய 80-90 காலகட்டங்கள் வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்களை நேயர்கள் விரும்பி கேட்குற இந்த நிகழ்ச்சி இரவு இசை இனிமை.
1: நீங்கள் இதில் தொடர்பு கொள்ள வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 4431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு என்னோட 240-102-1. நான் இதுவரைக்கும் காலே பண்ணதில்லப்பா அப்படிங்கிறவங்களுக்காக இந்த நம்பர் 246-102-1. இது வழக்கமான நேயர்களுக்காகவும் எங்கள் காத்துக்கிட்டே இருக்கு. தொட்டு வாங்க, எங்களோட நேரலையில் பங்கு பெறலாம். அது வரைக்கும் முதலாக ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இரவு இசை இனிமை. 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள் வந்து நேர்கள் விருப்பமான பாடலை கேட்கலாம். இப்போ இனிப்பில் வரக்கூடிய நேர் யார் அப்படின்னு கேட்டலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கோம் மேடம், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம்மா.
2: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
1: சசிகலாம்மா, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணுமா?
2: எனக்கு சிவா படத்திலிருந்து இரு விழியில் வழியா அந்த பாடல் கொடுங்க மேம்.
1: ஏன் உங்களுக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்?
2: இரவு நேரமா
1: இருக்கு. இணைப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. இது நீங்க கேட்ட பாடல்மா.

0: நேரம் 8:46 கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இது இரவு இசை இனிமை.
1: 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து விருப்பமான பாடல்களை நேர்கள் கேட்டுட்ருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக யார் வர போகிறாங்க, என்ன பாட்டு கேட்க போகிறாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: இனிய இரவு, பாம்பாறைக்கா சந்திரசேகர்.
1: வணக்கம் சந்திரசேகரன் ஐயா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
2: நேர்களே
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டுருக்கோம் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேயர் யார் அப்படின்னு கேட்டுலாம்.
1: வணக்கம்
2: சார், நான் பள்ளக்காடு மாரியப்பன் சார்.
1: மாரியப்பன் ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்கய்யா?
2: சார், எனக்கு அம்மா 103 வயசுல இறந்துட்டாங்க.
1: சரிங்கய்யா,
2: அவங்களுக்கு அம்மாவை பத்தி ஒரு பாட்டு, நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ.
1: அம்மாவை பத்தின பாடல்
2: போடுங்க. அடவுத்தூர் சந்தையில இருந்து நான் தான் பள்ளக்காடு.
1: சரிங்கய்யா,
2: அம்மாவை பத்தி போடுங்க சார்.
0: சரிங்க, கொடுத்துடலாங்கய்யா. முதல் முறையா பேசுறீங்களா, இதுக்கு முன்னால பேசிருக்கீங்களா?
2: சார், நான் 65ல பிறந்தேன் சார். இது வரைக்கும் பேசினவே இல்லை சார். வானொலி நிலையத்துக்கு 5 ரூபா வாடகை கொடுக்கணும், சைக்கிளுக்கு 5 ரூபா கொடுக்கணும், அப்ப பிறந்தேன் சார்.
1: சரிங்க,
0: சிறப்புங்க. தொடர்ந்து ஆனா வானொலி கேப்பீங்க அப்படிதானே?
2: ஆனா நிச்சயமா கேட்பேன் சார்.
1: கேட்டுட்டே இருங்கய்யா, உங்களுக்கான பாடல் வருதுங்கய்யா. இனிப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா.
0: நேயர் விரும்பி கேட்ட மாதிரியே அவருக்காக ஒரு அம்மா பாடல் கொடுத்துடலாம். இணைந்திருங்கள் நேர்களே திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

0: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் இன்னைக்கு பங்கெடுத்துட்ட நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு
1: இணைவது உங்கள் அன்பு தோழி அனீஷா,
0: கோபால். நேர்களை காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இன்றிரவு 10 மணிக்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிக்கலாம். ஞாபகம் வருது நிகழ்ச்சியில பங்கேற்க தொட்டு வரலாம். சுழி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட
1: 240-102-1 வழக்கமான நேர்களுக்காகவும், 246-102-1 இந்த எண்களை தொட்டுவாங்க, எங்களோட நேரலையில் பங்கு பெறுங்க. இன்னைக்கு 10 மணிக்கு மறக்காதீங்க, ஞாபகம் வருது.

0: Prime Minister Narendra Modi calls for making the dream of Viksit Bharat a mass movement with youth playing a key role in it. Government reiterates readiness for meaningful discussion on NEET paper leak issue in Parliament, criticizes attempts to use youth protests for political gains. Opposition disrupts proceedings in both houses, demands resignation of Education Minister before discussion. Delhi High Court seeks responses from centre and police and pleas alleging use of excessive force on protesters. And in China Open Badminton, PV Sindhu and Ayush Shetty enter singles pre-quarterfinals. That is all in the news at 9. Good night.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:15. ஆகாஷ்வாணி
2: மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் விண்வெளித் துறையில் புத்தொழில் நிறுவனங்களின் செயல்பாடு மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் அந்நிறுவனங்களின் பங்களிப்பு குறித்து ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ஸ்ரீமதி கேசன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். மேம், இப்ப நீங்க வந்து உங்களுடைய நிறுவனத்தை தொடங்கும் போது என்ன சூழல் இருந்துச்சு, இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த சூழல் வந்து மாறி இருக்கு, எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிருக்கு? மேம்,
4: இந்த டீம் நீங்க இதை வச்சுக்கிட்டு நாங்க 1000 கோடி கொடுத்து ராக்கெட் பில்ட் பண்றோம், இதுல நீங்க சேட்டலைட் வைக்கணுமா, ஓடுங்க முதல்ல படிச்சுட்டு வாங்க, படிச்சுட்டு வந்து இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்களே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப லிட்டில் சேட் பட் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி இது. பட் எடுத்து வச்ச கால திருப்பி இல்லாம இதை வேற எப்படி நம்ம லான்ச் பண்ண முடியும்னு தேடி தேடி பாக்குறப்பதான் ஹை ஆல்டிடியூட் பலூனிங்னு நாங்க வந்து இது பண்ணோம். சோ அந்த ஹை ஆல்டிடியூட் பலூன் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட வானிலை ஆராய்ச்சி எவ்ரிடே ஒரு பலூன் அனுப்புவாங்க, அவங்க வந்து ஹைட்ரோஜன் ஃபில் பண்ணி அனுப்புவாங்க எப்படி இருக்கு என்னன்னு பாக்கிறதுக்கு. சோ நம்ம வந்து ஹைட்ரோஜன் யூஸ் பண்ணக்கூடாது, தனியார் இருந்தா ஹைட்ரோஜன் பிகாஸ் இன்ஃபிளமேபிள் யூஸ் பண்ணக்கூடாது. சோ அதுக்கு ஆல்டர்னேட் என்ன? சோ உடனே சரி ஹீலியம் பலூன், பலூன் எங்க கிடைக்கும், ஹீலியம் எங்க கிடைக்கும், இதுக்கு எவ்வளவு செலவுனா அவ்வளவு செலவு. நாங்க ஃபர்ஸ்ட் பலூன் லான்ச் பண்ணது பாத்தீங்கன்னா அவ்வளவு எக்ஸ்பென்சிவ், பட் அவ்வளவு விஷயம் கத்துக்கிட்டோம். ஏன்னா நீங்க சாட்டலைட்னு ராக்கெட்ல வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எலக்ட்ரானிக் பே ரெடி பண்ணி அது வந்து மேல போகிற இருக்கிற சந்தோஷம், அது வந்து ட்ராக் பண்றோம் பாத்தீங்களா கீழே வந்து, ஓ மை காட், அப்புறம் சிமுலேட் பண்றது, இதெல்லாம் வந்து அப்படி ஒரு சுவாரஸ்யம். இதெல்லாம் புக்ல படிக்க முடியாது, இதெல்லாம் கண்டிப்பா பிராக்டிக்கலா தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். சோ அதனாலதான் நான் வந்து என்னோட நிறுவனம் ஆரம்பிச்சதுல பரவாயில்லடா எத்தனை ஃபெயிலியர் ஆனாலும், ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் லான்ச்சுக்கு அவ்வளோ முறை நீங்க 500 மீட்டருக்கு மேல எதுவும் அனுப்பக்கூடாது. சயின்ஸுக்கு வந்து நம்ம பண்ணணும்னா எப்படியா இருந்தாலும் ஹேண்ட்ஸ் ஆன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு அந்த கடவுள் நம்ம டெஸ்ட் பண்ணுவாரு முதல்ல, அப்புறம் கடைசியில சரி சரின்னு தூக்கி விடுவார்ல, அதே மாதிரி லான்ச்சுக்கு முத நாள் ஈவினிங் தான் எங்களுக்கு நோட்டாம்னு வருது. அப்பதான் தெரியறது நமக்கு DGCA ஒரு நிறுவனம் இருக்கு, ஏர்போர்ட் அத்தாரிட்டியில ஒரு தனி பிரிவு இருக்கு, ஏர்போர்ட்ஸ்ல ஒரு தனி பிரிவு இருக்குன்னு தேடி தேடி கிட்டத்தட்ட 3 மாசம் எவ்ரி டே ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் போயிட்டு இருந்தேன். பிளஸ் அவங்களுக்கும் அது புதுசு, நீங்க என்ன மேல அனுப்புறீங்களா, பலூன் ஆள் உட்காந்து போவாங்களா, எப்படி போவாங்க, எப்படி கீழே வரும், பாராசூட்டா எங்க வாங்குவீங்க, பலூனுக்கு நம்பர் இருக்குமா, இத்தனை கேள்விகளுக்கும் நீங்க வந்து இட் இஸ் நாட் ஈஸி. அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு கூகுள்ல எல்லாம் கிடைக்காது. சோ ரொம்ப தேடி படிச்சு படிச்சு படிச்சு, பட் என்னன்னா அந்த படிப்பு தான் நமக்கு ஸ்ட்ரென்த். சோ வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம இதெல்லாம் வந்து ஈஸியா சொல்லிக் கொடுத்துரும். ஏ போடா பலூன் லான்ச்சா, நீ இதெல்லாம் பண்ணு கத்துக்கலாம், டக்கு டக்குன்னு பண்ணலாம். இப்ப நம்ம பண்ணதுக்கும் அந்த குழந்தைங்க பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற காம்போனன்ட், அந்த குழந்தைங்க யூஸ் பண்றது இப்ப இருக்கிற காம்போனன்ட். இப்ப இன்னும் என்னென்ன பண்ண முடியும் பலூன்லயே வந்து என்னன்னா சஸ்டெயின் பண்ண வைக்க முடியும். இப்ப நம்ம ராக்கெட் மேல அனுப்புறோம் இல்லைங்களா, ராக்கெட் மேல போயிட்டு சேட்டலைட்டை நம்ம வந்து இன்சர்ட் பண்றோம் ஒரு பர்டிகுலர் ஆல்டிடியூட்ல, அங்கிருந்தது மேல இருந்து பாக்குது, அது மேல சுத்திக்கிட்டே இருக்கு அந்த செயற்கைக்கோள், ரைட். அந்த மாதிரி வந்து இப்ப நம்ம 30-50 கிலோமீட்டர்ஸ்குள்ள என்ன பண்றாங்க, நாசா ராட்சச பலூன் ஒண்ணு, அந்த ராட்சச பலூனியே வந்து நம்ம 2 நாள் வரைக்கும் சஸ்டெயின் பண்ண வைக்கலாம். சோ அந்த சஸ்டெயின் பண்ணி அதுல இருந்து இமேஜ் எடுக்கிறத நம்ம கொலேட் பண்ணி என்னெல்லாம் நடக்குது பூமியிலன்னு பாக்குறத எக்கனாமிக்கலா ராக்கெட்டை விட இதுல பண்ணலாம். சோ படிப்படியா நாங்க வந்து கத்துக்கிட்ட விஷயங்களே ஃபர்ஸ்ட் பெலூன்ல இருந்து ஆரம்பிச்சு அடுத்தது சப் ஆர்பிட்டல் மிஷன் அப்படின்னு. சப் ஆர்பிட்டல் அப்படிங்கறது பாரபோலா, மேல ராக்கெட் போயிட்டு கீழே எடுத்துட்டு வந்துரும் பேலோட. சோ அதை நம்ம வந்து அப்பெல்லாம் நமக்கு பெரிய பேலோடுங்கிறது

0: பண்றதுக்கே பெருசா அர்த்தம் தெரியாது. சோ நாசால ஒரு சேலஞ்ச் இருந்தது, ஐடூடில் இங்க் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க வந்து ஒரு சேலஞ்ச் கொடுத்தாங்க, 64 கிராம்குள்ள நீங்க எது வேணா நீங்க ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அனுப்புங்க அப்படின்னு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ எங்களது டீம் எல்லாமே ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானே. ஸோ நாங்கள் அதில் வந்து வெறும் ஏதோ எலக்ட்ரானிக்லாம் வைக்காம நம்ம ப்ராப்பராக ஒரு 3D பிரிண்டட் ஸ்ட்ரக்சர்டு ஒரு ப்ராப்பர் சேட்டலைட் மாதிரியே டிசைன் பண்ணி நம்ம ஏன் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணி அமைச்சோம். 80,000 பீப்புள செலக்ட் ஆனோம். ஃப்ரீ லான்ச் நாசால முதல் முறையாக வந்து ஒரு இந்தியன் ஹை ஸ்கூல் டீம் வந்து நாசாவோட ராக்கெட்ல போச்சு.
1: நாட்டுக்கே பெருமை,
0: இப்படி ஒரு பெருமை. எக்ஸாக்ட்லி அந்த இடத்துலதான் யாரெல்லாம் வந்து ஷேம் பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்க என்ஜினியர் கூட இல்ல, சயின்டிஸ்ட் கூட இல்ல, இவங்க யாரு விண்வெளிக்கு இதெல்லாம் பண்ணறது, குரியர் பில் இருக்கா மேடம், இப்படியே கேட்டாங்க. ஒரு 100 பேர் கூடின இடத்துல, ஓ உங்களுக்கு நாசா சான்ஸ் கொடுக்கறாங்களா, ஓ நீங்க இதை நாசா காமிச்சீங்களா, குரியர் பில் இருக்கா மேடம் அப்படின்னு. சோ அந்த மாதிரி எல்லாம் புண்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் ஐ திங்க் அதுதான் வந்து நம்மளோட ப்ரொபல்ஷன் நான் நினைப்பேன்.
1: நிச்சயமா
0: அதுதான் நம்மள புஷ் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் ஆமாங்க அப்படின்னு. லான்ச் ஆன அன்னைக்கு பாத்தீங்கன்னா 900 மீடியா கவர் பண்ணாங்க ஆல் ஓவர் தி வேர்ல்ட். 3 வருஷத்துல எத்தனையோ காலேஜஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஸ்கூல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்படி ஒரு ட்விஸ்ட்ல நினைச்சே பார்க்கல, இந்தியால இவ்ளோ ஒரு பிரெயின் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்ரிசியேட் பண்ணாங்க. கொலராடோ ஸ்பேஸ் கிராண்ட் கன்சோர்ஷியமோட ஹெட், அவங்க தான் நாலேஜ் பார்ட்னர். அன்னிலேருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளரி குழந்தைங்க, நான் சேட்டலைட் பண்ணுவோம், நான் சேட்டலைட் பண்ணுவோம். சில சேட்டலைட்டுங்கிறது தனி மனுஷனால பண்ண முடியாது, இட் ஹாஸ் டு பி அ டீம் ஒர்க். ஏன்னா அதுல சாப்ட்வேர் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, ஸ்ட்ரக்சர் இருக்கு, தட் இஸ் மெக்கானிக்கல்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த புரிதல் வந்து எப்படி அந்த குழந்தைக்கு வரும்னா, அதை நம்ம படிப்பினையா கொடுக்கறப்ப மட்டும்தான் வரும். ஸோ அதனாலதான் நாங்க என்ன பண்ணோம், எவ்ரி டைம் நாங்க ஒரு சேட்டலைட் லான்ச் பண்றப்ப பேரலா சில்ட்ரனுக்கு வந்து என்னெல்லாம் சொல்லி கொடுக்க முடியும் இதனால அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க வந்து உலக அளவுல ஒரு மிஷன் பண்றோம். அப்ப ஃபர்ஸ்ட் பேசிக் என்னன்னா, ஒரு 21 மாடியூல்ல ஒரு முதல்ல ஒரு கரிக்குலம் ரெடி பண்ணுங்கப்பா, குழந்தைங்க முதல்ல படிக்கட்டும் எல்லாருக்கும், எல்லாருமே என்னன்னா ஒரு பிஏ படிக்கிற குழந்தை கூட வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியுங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை நம்மளால கொடுக்க முடியும். எவ்ரி என்ஜினியர் நீட்ஸ் டு திங்க் அ லிட்டில் டிஃபரெண்ட், அவங்க எல்லாம் தான் இதுல இருக்க முடியும்.
1: நிச்சயமா மேம், நீங்க பேசினதுல இருந்து உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்னு, ஹடல்ஸ் எல்லாம் தாண்டி எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கறதையும் நீங்க ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய குழந்தைங்க வந்து அறிவா இருக்காங்க, அந்த அறிவை வந்து வெளியில கொண்டு வரதுக்கு நம்ம வந்து ஒரு தளமா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் நீங்க சொல்றீங்க. அது வந்து சக்சஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கு, நாசால வந்து பாராட்டப்பட்டிருக்கோம், நம்ம நாடே வந்து தலை நிமிர்ந்து நின்னுருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு விஷயத்த பாக்குறேன், உங்களுடைய ரீசன்ட் மிஷன் அதை பத்தி நீங்க சொல்லணும்னு எதிர்பார்க்கறேன். பெண்களுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் வந்து இப்ப கிடைச்சிருக்கு விண்வெளி துறையில, அது நீங்க எப்படி பாக்குறீங்க? பெண்களும் கூட ஸ்டார்ட் அப்ஸ் வந்து தொடங்கி இருக்காங்க அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் மேடம்?
0: இந்த க்வெஸ்சன் நீங்க கேட்டாலே எனக்கு அப்படியே பயங்கரமா ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடும். இது ஏன்னா பெண்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கர்ஸ், பிளஸ் என்னன்னா கிரிட்டிக்கலான நேரத்துல வந்து உதறி விட்டு பிரஷர் ஆகி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து குழந்தை பிறக்கிற நேரத்துல லேபர் பெயின் எவ்வளவு இருக்கும்னு தெரியும். சோ அந்த இடத்துலயே நம்ம வந்து சிரிச்சிட்டு ஒரு புது உயிரை வெளியில கொண்டு வரதை எவ்வளவு கான்பிடென்டா எளிமையா நம்ம பண்றோம். சோ இது ஜஸ்ட் அ சேட்டலைட் டெக்னாலஜி, இட்ஸ் ஜஸ்ட் அ ராக்கெட் டெக்னாலஜி. எனக்கு எப்பவுமே அப்படிதான் இருக்கும், நான் சொல்வேன் இந்த மாதிரிதான் அணுகணும். அண்ட் எவ்ரி பெண் குழந்தை அதை வந்து நினைக்கணும், தட் டெக்னாலஜி இஸ் ஈஸி. ஏன்னா முத்திரை குத்தப்பட்டிருக்கு பெண்களால இந்த மாதிரி டெக்னாலஜி, அதுவும் டீப் டெக்ல வேலை பண்ண முடியாதுன்னு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா விமன் தான் வந்து இஸ்ரோல பின்னாடி இருக்காங்க, பட் ஆனா இன்னமும் பின்னாடிதான் இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, என்னைக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு பெண் சேர்மனா வராங்க எல்லா நிறுவனத்துக்கும், அவங்களால பெரிய பெரிய மிஷன்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும்னு நம்பிக்கை வரணும். ஸ்டார்ட் அப்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாலேயே 3-4 co-founder, that is husband இருப்பாங்க, இல்ல பிரதர் இருப்பாங்க, இல்ல ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஆஹா, அதெல்லாம் கிடையாது. எனக்கு என்னைக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும்னா, ஐ ஆம் த ஃபவுண்டர், ஐ எம் நாட் அ கோஃபவுண்டர் வித் எனிபடி அப்படின்னு சொல்றப்ப. அப்கோர்ஸ் இப்ப வந்து நம்ம பணம் வாங்கணும் விசி கிட்டனா, 2-3 கோஃபவுண்டர்ஸ் இருந்தாதான் வந்து பணம் தருவாங்க. பட் அதுல ஆக்டிவா எப்படி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் ரன்ல இருக்கோமோ அதுதான் வந்து சந்தோஷம். ஏன்னா உலகத்துல இன்னமும் நீங்க பாத்தீங்கன்னா

13% தான் வந்து விமென் டீப் டெக்ல இருக்காங்க, ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, லீடர்ஷிப் ரோல்ஸ்ல. 19% விமென் தான் வந்து ஸ்டெம் இண்டஸ்ட்ரியிலேயே இருக்காங்க. அப்படின்னா பாத்துக்கோங்க, ஒன்னு பயமா, இல்லனா வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா, ஈக்குவல் பே இல்லையா, இல்லனா நம்மளோட ஜென்ரலா வந்து ஏசியன்னு கூட இல்ல. இப்ப நாங்க பண்ற மிஷன் வந்து 108 நாடுகள்ல இருந்து 12,000 பெண் குழந்தைகள்

0: பங்களிப்பு அவசியம் அப்படின்றத அரசு வந்து சொல்லிட்டே இருக்காங்க. அதனுடைய ஒரு அடிப்படை தான் இதுன்னு கூட நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் பெண்கள் வந்து இப்ப எல்லா துறையிலயும் வந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமையான விஷயமா கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மேம். இப்போ இதற்கான படிப்புகள், ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து விண்வெளி துறை ரொம்ப பிடிக்குமா இருக்கும், அதுல வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனா அவங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாம இருக்கும். இதற்கான படிப்பு என்ன படிக்கணும், உங்களுடைய அட்வைஸ் என்ன மேம்?
1: ஓகே, இது வந்து நான் பேசிக்கா வந்து ஸ்கூல்ல இருந்தே வரணும். இதுக்கு தேவை பிசிக்ஸ் மேத் தான். இது வந்து தனியா ஒரு படிப்புன்னு இல்ல, அதை எல்லாத்தையும் சேர்க்கறது தான். இப்ப நாலாம் கிளாஸ்ல இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த டெர்மினாலஜிஸ் ப்ரொபல்ஷன் நேவியானிக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டே வந்தா பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ்ல வரப்பவே தாட் ப்ராசஸஸ் வேற மாதிரி இருக்கு. இப்ப இருக்கிற குழந்தைங்கள்லாம் பயங்கர ஷ்ரூடு, சோ அதனால அவங்களால திங்க் பண்ண முடியும், அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்னெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா ஃபியூயல் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய மேஜர் காஸ்ட் இன்கரிங் திங் ஃபார் அ ராக்கெட் டு கோ அப். சோ அப்படி இருக்கிறப்ப பயோஃபியூவல்ஸ்லாம் வந்து இப்ப யோசிக்கிறாங்க, டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கிரீன் ப்ரொபல்ஷன் எப்படிலாம் யோசிக்கிறாங்க. சோ நம்ம இந்த பாடத்தை சின்ன வயசுலயே கத்து கொடுத்துட்டோம்னா திங்கிங் கெப்பாசிட்டி வந்து மல்டிபிளா இருக்கும். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நாலாம் கிளாஸ்ல இருந்து இட்ஸ் ஐடியல். சோ இதுக்காக நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா நாலாம் கிளாஸ்ல இருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் ஒரு பாடத்திட்டமே உருவாக்கிட்டோம். உருவாக்கி அரசுகளுக்கு நாங்க இதை கொடுக்கறோம். கொடுத்து நீங்க தயவு செஞ்சு இதை எல்லா ஸ்கூல்லயும் இன்டெகிரேட் பண்ணிடுங்க. இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா குழந்தைங்க, பணம் வசதி இருக்கிற குழந்தைங்க வந்து ஒர்க் ஷாப்னு போயிடுறாங்க. அது ஏன் பணம் வசதி படைக்காத குழந்தைங்க எத்தனையோ வந்து ஆர்வம் மட்டும் இல்ல, பயங்கர பிரில்லியன்ட் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க எங்க போய் படிக்கிறது? இது நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, இப்பதான் நாங்க வந்து இந்த பாடத்திட்டத்தை உருவாக்கி ஃபர்ஸ்ட் எஸ்வட்டினி அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கும், ஆப்பிரிக்கால இருக்க ஒரு நாடு, அந்த நாட்டுக்கும் செய்ஷல்ஸோட 50வது சுதந்திர தினம் இப்பதான் கொண்டாடினாங்க, அதுக்கு கிஃப்டா நாங்க வந்து ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா மூலமா இந்த பாடத்திட்டத்தை அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிருக்கோம். சோ இப்ப அடுத்தது வந்து இங்க தமிழ்நாடு இந்தியால வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நித்தி ஆயோக் மூலமா ஸ்கில் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி எல்லா இதுலயும் நாங்க பேசிட்டு இருக்கோம்.
0: நிச்சயமா ஒரு நல்ல நோக்கம், இது வந்து நல்ல ஒரு விளைவை கொடுக்கும் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கையா இருக்கு மேம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டாங்கன்னா, ஆல்ரெடி நீங்க சொன்னீங்க 350 அபோவ் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இருக்கு இன் ஸ்பேஸ் செக்டர்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப படிச்சுட்டு வரும்போது இன்னும் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வர்றதுக்கும் நம்மளுடைய விண்வெளித்துறை இன்னும் அதிகமா வந்து முன்னேற்றம் காணும் வந்து ஒரு வழிவகை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாமா மேம்? இன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்?
1: கண்டிப்பா இருக்கும். புது புது லான்ச் பேடு, மொபைல் லான்ச் பேடு அப்படிலாம், தட் இஸ் மொபைல் லான்ச் பேட்னா இப்ப நம்ம வந்து ஸ்ரீஹரிகோட்டா வந்துதான் லான்ச் பண்ணணும்னு இல்ல, ஒரு ட்ரக்ல கண்டெய்னர் ட்ரக் மாதிரி இருக்கும். சோ அந்த ட்ரக்ல நம்ம ராக்கெட் எடுத்துட்டு டெசர்ட் கொஞ்சம் பாலைவனம் அந்த மாதிரி ஒரு இடத்துல இல்ல நடுக்கடல்ல அங்கேருந்து போய் லான்ச் பண்ணலாம். சோ இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து டே பை டே இம்ப்ரூவ் ஆகுது. அதை தாண்டி இப்ப என்னன்னா மேல போற செயற்கைக்கோள்கள் வந்து நம்ம இமேஜஸ் எடுக்கிறப்ப அது எல்லாம் டேட்டா டம்ப் கீழே வரத்துக்கு வந்து அத்தனை பவர் தேவைப்படும். எப்பவுமே சேட்டலைட் ஃபெயிலியர் வந்து முக்காவாசி இந்த பவர் கன்சம்ஷன்ல தான் ஃபெயில் ஆகும். சோ அதை கால்குலேட், பவர் பட்ஜெட் கால்குலேட் பண்றதே ஒரு மண்டவலி. அந்த கால்குலேஷன்ல நம்ம ஒரு தோராயமா தான் பண்ண முடியும். பேட்டரி வைக்கிறோம், சோலார் பேனல் வைக்கிறோம், -120, 150, 160 சொல்றோம். இது தாங்குமா அது தாங்காதான் எல்லாம் ட்ரையல் பேசிஸ்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப என்னன்னா அதுக்கு நிறைய சிமுலேட்டர்ஸ் வந்து இருக்கு. சோ அது சிமுலேட் பண்றாங்க. அதை தாண்டி என்னன்னா மேலேயே வந்து ஏஐ மூலமா எந்த பிக்சர் நல்லா இருக்கோ அதை மட்டும் கீழே அனுப்புறாங்க. சோ அப்ப எவ்வளவு நமக்கு வந்து வேலையும் மிச்சம் அண்ட் இஃபெக்டிவா நம்மளால வந்து ஒர்க் பண்ண முடியுது. சோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி நமக்கு வந்து இதோட மேப்பிங் நமக்கு தெரிஞ்சிடும். சோ அதனால டெக்னாலஜி வந்து பயங்கரமா போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப நம்ம பேசக்கூடிய ஒரு தருணம் சந்தோஷமான ஒரு தருணம்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவோட முதல் பிரைவேட் லான்ச் நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம பாக்குறோம். அண்ட் இதுல ஒரு சின்ன பங்களிப்பு சொல்லணும், அவங்க ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றப்ப எங்களோட பேலோட அதுல இருந்தது ஃபன்சாட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இன்னைக்கு அவங்க வந்து 80 கிலோமீட்டர்ல இருந்து தாண்டி ஆர்பிட்ட டச் பண்ணிருக்காங்க. சோ இது ரொம்பவே சந்தோஷம். ஸ்கை ரூட்டுக்கு பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
0: விண்வெளித்துறையில என்ன மாதிரியான ஹடல்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து எப்படி தாண்டி வரணும், ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இந்த விண்வெளித்துறையில எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க முன்னெடுத்து போகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க, மிக்க நன்றி மேம்.
1: நன்றி.

கடல் என திரளும் எண்ணங்களை அமைதிப்படுத்தும் ஓர் அழகான இரவு. நிலவின் ஒளியில் நனைந்து கொண்டிருக்கும் உங்களை இனிய ராகம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். கண்டதும் காதல் வரும்போது மனதில் ஒரு இனம் புரியாத மயக்கம் தோன்றுமே, அந்த மயக்கத்தை அப்படியே இசையாக மாற்றினால் அதுதான் இந்த பாடல்.

இரவின் மடியில் உலகம் உறங்க தயாராகும் இந்த அமைதியான வேளையில் நம் மனதை ஈரமாக்க வருகிறது ஒரு காதல் காவியம். காலம் கடந்த காதலுக்கு மொழி கிடையாது. அந்த நிலவை போலவே காதலும் எல்லா தேசங்களுக்கும் பொதுவானதுதான். இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் இனிய ராகத்தோடு.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேரம் 9:41 கடந்து இனியராக நிகழ்ச்சியோடு மனதின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் சில ரகசியங்கள் இசை வடிவம் பெறும்போது அவை அழகான கவிதைகளாகி விடுகின்றன. சொல்ல துடிக்கும் வார்த்தைகள் தொண்டை குழியிலேயே தங்கிவிடும் போது அங்கே மௌனம் பேசுவதை விட இசை பேசுவதுதான் ரசனை அதிகம்.

நேரம் 9:48 கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனிய ராகம் நிகழ்ச்சியோடு. மௌனங்கள் பேசும் மொழியை விட விழிகள் பேசும் மொழிக்கு வலிமை அதிகம் என்பார்கள். சில நேரங்களில் ஒரு சின்ன பார்வை 1000 பக்கங்கள் கொண்ட கவிதையை விடவும் ஆழமாக இதயத்தில் பதிந்துவிடும். அந்த விழிகளின் மொழியை இசையாக மாற்றினால் எப்படி இருக்கும்?

இரவின் நிசப்தத்தில் ஜன்னல் வழியே ஒழியும் நிலவொளியை போல மனதிற்குள் மெல்ல பரவும் ஒரு ராகம், அதுதான் காதல். சில பாடல்கள் காதலை பற்றி பேசும், ஆனால் சில பாடல்களோ காதலாய் மாறும். இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனிய ராகம் நிகழ்ச்சியோடு.

இருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் இனிய ராகம் நிகழ்ச்சியோடு. இனிய ராகம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேரம் 10:50, 50 நொடிகள். அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று டிகே ஜெயராமன் பாட்டு, டி ருக்மணி வயலின், உமையால்புரம் கே சிவராமன் மிருதங்கம். அரங்கிசையில் முதலாவதாக நீசா தீ என துவங்கும் ஸ்ரீரஞ்சனி ராகம், ரூபகதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

அரங்கிசையில் அடுத்ததாக ஏகாம்பரசே நாயிகே என துவங்கும் தீட்சிதர் கிருதி, கர்நாடக சுத்த சாவேரி ராகம், ஆதிதாளம்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் அரங்கிசையோடு. அரங்கிசையில் அடுத்ததாக நன்னு விடச்சி என துவங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ரிதிகவுளை ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசையில் அடுத்ததாக பிரபாவரம் என துவங்கும் பாபநாசன் சிவன் பாடல் லதாங்கி ராகம் ஆதி தாளம்.

அரங்கிசையில் அடுத்ததாக ஸ்ரீ மகாபலகிரி என துவங்கும் முத்தையா பாகவதர் சாகித்யம், சாரங்கமல்கர் ராகம், ஆதிதாளம்

அரங்கிசையில் அடுத்ததாக பிரானா என துவங்கும் ஷியாமா சாஸ்திரி இயற்றியது கல்யாணி ராகம் ஆதிதாளம் திஸ்ரகதி.

ஹரி சரி தரி தவாம பதி தரி தவாம பதி தரி தவாம ஹரி சரி தரி தவாம பதி தரி தவாம ஹரி சரி தரி தவாம பதி தரி தவாம ஹரி சரி தரி தவாம பதி தரி தவாம ஹரி சரி தரி தவாம பதி தரி தவாம ஹரி சரி தரி தவாம பதி தரி தவாம ஹரி சரி தரி தவாம பதி தரி தவாம ஹரி சரி தரி தவாம பதி தரி தவாம ஹரி சரி தரி தவாம பதி தரி தவாம ஹரி சரி தரி தவாம பதி தரி தவாம ஹரி சரி தரி தவாம பதி தரி தவாம ஹரி சரி தரி தவாம பதி தரி தவாம ஹரி சரி தரி தவாம பதி தரி தவாம ஹரி சரி தரி தவாம பதி தரி தவாம ஹரி சரி தரி தவாம பதி

நிறைவு பெற்றது அரங்கிசை. அரங்கிசையில் இதுவரை டி கே ஜெயராமன் அவர்களின் பாட்டு, டி ருக்மணி வயலின், உமையால்புரம் கே சிவராமன் மிருதங்கம்.

நேயர்களே, உங்களின் நினைவிற்காக நாளை பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சிஎம் சிவஞானவதி பன்னிசை பாடல்கள் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் செம்மறி ஆடுகளுக்கான தீவன மேலாண்மை குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் மேச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலைய கால்நடை மருத்துவ அலுவலர் டாக்டர் என் ராம்குமார் அவர்கள். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேரம் 11:00, மத்திய அலை 936 கிலோஹெட்ஸிலும் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:45 துவங்கும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.